சிகரத்தில் இருந்து வரும் காற்று உங்கள் கரம் பற்றி நல்வழி நடத்தி மனிதத்தில் மனம் வேரூன்றிட நற்சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இசையில் இறைவனை உணர்ந்து இறை நினைவில் மனதை நனைத்து பக்தியின் தேன் துளிகள் இதயத்தில் சிந்த அருளின் ஒளியால் அகமெல்லாம் நிறைத்திடும் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

தடைகள் வந்த போதும் அவைகளை உடைத்து உள் மனச்சோர்வை நீக்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனின் அன்பை இசைப்பாக்களால் இதயத்தில் ஊற்றி பக்தி மனம் கமல ஒழித்து சென்றது கூடை பண்பலையின் இன்றைய

நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடி

அடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பிவி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, மனம் வீசும் மலர்களைப் போல் உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திட வாழ்த்து வரவேற்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1195.

0: நாம் காதல் கொண்டவர் நம்மைப் போலவே நம்மிடம் காதல் கொள்ளாத நிலையில் நமக்கு என்ன இன்பத்தை தந்திவிடப் போகிறார்? குறள் எண் 1195 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: நாம் காதல் கொண்டார் நமக்கவன் செய்பவோம் தாம் காதல் கொள்ளாக்கடை.
0: நாம் காதல் கொண்டவர் நம்மைப் போலவே நம்மிடம் காதல் கொள்ளாத நிலையில் நமக்கு என்ன இன்பத்தை தந்திவிடப் போகிறார்? குறள் எண் 1195 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசக் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 பாட்டும் பதமும், 7:20 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரதிபிம்பன் சின்ன வர்சிங் இன்று அன்று கேட்கலாம். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்று அறிமுக நேர்களுக்காக நிகழ்ச்சியில் 8:10 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி, முற்பகல் 11 மணிக்கு நேய உறவுகளின் பங்கேற்பில் தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பல்லக்கவுண்டன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து விளம்பர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி உலக மனநல நாள் சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே சந்திரஜோதி அவர்கள். நிகழ்ச்சியில் 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை இன்று பிற்பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, பகல் 2 மணிக்கு துள்ளல் இசை பாடல்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா டோல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்று தென்காசி மாவட்டம் சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்களின் பாடல் தெரிவுகளை கேட்டு ரசிக்கலாம். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில், 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சியின் வண்ணத்துரிகையில் இன்று திக்குமுக்கு வண்ணத்துரிகை, 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரையிசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது 100.5 கதம்ப மலர்கள், 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு கச்சவை வழியாக நேர்விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் 7

30க்கு சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறதே இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக வலம்பெற காத்திருக்கிறது. இரவின் தாலாட்டாய் வலம்பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தென்றல் இன்றிரவு 9 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக பயணிக்க காத்திருக்கிறது 100.5 நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத இனிய பாடல்களாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்த இருங்கள் நேயர்களே, நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: பொறுப்பு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கடற்கரை கோயில்களின் அழகையும் கடலின் பிரம்மாண்டத்தையும் ஆன்மீக அமைதியையும் போற்றும் கவிதைகள் பண்டைய கட்டிடக்கலையையும் இயற்கையின் சங்கமத்தையும் சித்தரிக்கும். அலையோசியின் பின்னணியில் மணல் பரப்பில் வீச்சிருக்கும் இறைவனின் அருளையும் கல்லில் செதுக்கப்பட்ட கலைநயத்தையும் சொல்லும் ஆலயம் ஒன்று நன்னிலம். காரைக்கால் செல்லும் சாலையில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறது. செல்வோமா? திருக்கண்ணபுரம் நடையழகு என்பார்கள், நிஜம்தான். விபீஷனுக்கு பெருமாள் தன் நடையழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாள் என்பதால் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் உச்சிக்கால பூஜையில் பெருமாள் சௌரி முடியுடன் கைத்தல சேவையில் விபீஷணருக்கு நடந்து காட்டும் நிகழ்ச்சி நடக்கிறது. அவருடைய திருமுடி தரிசனத்தை அன்றைய உலாவில் மட்டுமே தரிசனம் செய்யலாம். ஆலய அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு போய் கொடுக்க அதில் ஒரு தலைமுடியை கண்டு அர்ச்சகரிடம் கேட்டபோது இது இறைவனின் தலைமுடிதான் என்று சொன்னார். மன்னன் மறுத்து கோயிலுக்கு வந்தான். உற்சவருடைய நீண்ட குளற்கச்சையை கண்டான். இது நிஜமான முடியா என்று கேட்க அர்ச்சகர் ஒரு முடியை பிடித்திழுக்க தலையிலிருந்து ரத்தம் வந்தது. மன்னன் பயந்து ஒப்புக்கொண்டான். அர்ச்சகருக்கு சவரி முடியுடன் காட்சி தந்தார். இன்னொரு புறமாக டெல்லி சுல்தானின் படைகள் கோயில் மதில்களை இடிப்பதை பார்த்து கோவில் அறையர் மனம் பதைப்பதைத்தார். சுல்தான் கோவிலை இடிக்க நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கையில் இருந்த தாளத்தை இறைவனை நோக்கி வீசினார். அது பகவானின் புருவத்தில் பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே ரத்தத்தை துடைத்து அழுது மன்னிப்பு கேட்டார். மறுநாள் சுல்தான் இந்த ஆலயத்தை விட்டு மதுரை சென்றார். ஆலயம் தப்பியது. இன்றும் சௌரிராஜ பெருமாளின் வலது புருவத்திற்கு மேல் சிறு வடுவை

0: ஆலயம் வள வருவோமா? ஏழு அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம், மூலவர் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்கிறார். அரக்கர் தொல்லையிலிருந்து தன்னை காக்குமாறு வேண்டிய முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்ராயுதத்தை பிரகியுதித்து விகடாட்சன் என்ற அசுரனை அளித்தான். அதனால் தன் வழக்கரத்தை நீட்டி சக்ராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது விசேஷம். மற்ற தலங்களில் அபய காட்சியோடு பெருமாள் இருப்பார். இத்தலத்தில் பெருமாள் தானம் வாங்கி கொள்வது போல இருக்கிறார். அதாவது நம் கஷ்டங்களை பெருமாள் வாங்கிக் கொள்வதாக ஐதீகம். பூலோக வைகுந்தம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது. திருமலைராயன் பட்டின கடற்கரையில் மாசி மாத பௌர்ணமியன்று பெருமாளை தங்கு கருட வாகனத்தில் எழுந்தருள செய்து தீர்த்தவாரி செய்வார்கள். வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி அதிகாலையில் சிவன், மாலையில் பிரம்மா, இரவில் விஷ்ணு என மும்மூர்த்திகளாக காட்சி தருகிறார். சௌரிராஜ பெருமாளிடம் திருமங்கையாழ்வார் மந்திர உபதேசம் பெற்று 100 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் 11 பாசுரம் பாடியிருக்கிறார். கருட தண்டக மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்த தலம். நிறைய பெருமைகள் வாய்ந்த பெருமாளும் நிறைய சிறப்புகள் வாய்ந்த திருத்தலமுமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் நம் அனைவருக்கும் சௌக்கியம் தரட்டும். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலை தரிசித்தோம் இன்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
3: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.

0: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்
1: வழங்கும். வசந்த விடியல்.
6: நேற்றைய இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
9: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன்

0: திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில்க்

0: சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: கதிரவன் கண் சிமிட்டும் காலை வேளையில் நம் மனதிற்கிதமான குரலோடு பூந்தளிர் நேரம் நம் கோடை பண்பலை 100.5 இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குட்டி செல்லம் புன்னகையோட வந்திருக்கிறாங்க. சந்திச்சிருவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: தம்பி பேர் என்ன? ஹாரித். சரி, வீட்டுல செல்லமா உங்களுக்கு? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஹாரித்தோட அம்மா பேர் என்னமா? தம்பி பேர் சொல்லுங்க.
1: ஆஷித்.
0: ஆசிக்கா? ஆசிக் ரொம்ப சேட்டை பண்ணுவாப்லையா? ஆசி கூட என்ன சேர்ந்து விளையாடுவீங்க?
1: பால்.
0: பால்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அழகா டை கட்டியிருக்கிறீங்க, சட்டை அப்புறம் காலணிலாம் சிறப்பா இருக்கு. உங்களை யாரு காலையில வந்து தயார்படுத்துவா? உங்களை அம்மாவா? அம்மாவோட பேர் சொல்லுங்க. அஃபானா அம்மாவா? சரி, இன்னைக்கு சந்தோஷமா வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில. எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: சொல்ல போறேன்.
0: ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? கேட்கறதுக்கு நாங்களாம் தயாரா இருக்கோம். சொல்லுங்க, கேட்கலாம்.

0: அழகாக சொன்னீங்க, பழங்கள் சொன்னீங்க, வாட்டர் மெலன், பப்பாயா, இதெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள்? நல்லா இனிப்பாக இருக்குமா?
1: இனிப்பாக்கும்.
0: தினமும் பழங்கள் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கும்ல உடம்புக்கு? சரி, நீங்கள் குட்டி தம்பியாக இருக்கீங்கல்ல, வளர்ந்ததுக்கப்புறம் என்னவாக போகிறீங்க?
1: பெரிய ஆளாக போகிறேன்.
0: பெரிய ஆளாகி என்ன பண்ண போகிறீங்க?
1: பாட்டை போகிறோம்.
0: பாட்டு பாட போகிறீங்களா? பாட்டு பாடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, நீங்கள் வந்து ஒரு சிறந்த பாடகராக கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: ராகதேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன் அரிசியின் வானவில். இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த வெளியில்.

0: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
1: சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: கண்ணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: ராக தேவதை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு நேய உறவுகளின் பங்கேற்பில் வலம் வர காத்திருக்கிறது தேடி வரும் பண்பலை. இன்றைய நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பல்லக்கவுண்டன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக. வானலைகளில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: உடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
5: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
4: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சுகமான காலை.

சூப்பரா இருக்கீங்களா? சரிங்க, இதே சந்தோஷத்தோட இருக்க வாழ்த்துக்களை கூறி அன்போடு வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. தால முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வராதன்னு நாம சிலரை சொல்லுவோம், சிலர் நம்மளே சொல்லுவாங்க. அப்படி ஒரு அவசரம் இந்த வாழ்க்கையில. ஒரு கோவில் போனா வரிசையில நிக்க சங்கடம், ஒரு ரேஷன் கடைக்கு போனா அந்த கியூல நிக்க சண்டை. சரி, அன்னதானத்துல போய் சாப்பிடலானா? ஏங்க, நான் அப்ப இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பேசாம நேர லைன்ல வரீங்க, பின்னாடி வாங்க அப்படின்னு ஒரே கோபம் சலசலப்பு. இப்படி இருக்க நாம தான் கல்யாண வீட்டு பந்தியில போய் கச்சிதமா சிக்கிட்டோம். எப்படி அப்படின்றீங்களா? நம்ம வேகமா சாப்பிட்டு எந்திரிக்கலாம்னு இலைய மூடினா இங்கிட்டு ஒரு 10 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. சரி, கீழையாச்சும் குனிஞ்சு போயிடலாம்னா சேர்ல அடுத்த பந்தி ஓடிட்டு இருக்குங்க. ஆக ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரிங்கயா அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து சொல்லவும் முடியாது. நடுவுல போய் நச்சுன்னு மாட்டிப்போம். இப்படி தாங்க வாழ்க்கையும். அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து அவங்க வரிசையில போய் நின்னா எங்கேயாச்சும் தேங்கி நின்றுவோங்க. அதனால பொறுமையா நிதானமா நமக்கு என்ன வருமோ, எந்த பாதையில நடந்தா எளிமையா இருக்குமோ, அதுல பயணம் பண்ணா வாழ்க்கை கடினம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாங்க கேட்கலாமா கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. உற்சாகத்தோடு இணைகிறேன் நான் சுகன்யா மத்தாண்டபூபதி. இனியதொரு காலை வணக்கம் நேர்களே.

0: தான் பிடிச்சிருக்குப்பா. இருந்தாலும் 7:08 ஆயிடுச்சு. இந்த வேளாண் தகவல்களை கொஞ்சம் தட்டி ஊட்டினா என்ன, எங்கே என்ன குறை தீர்க்கும் கூட்டம்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டா நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரிங்க, வருது கேளுங்க.
1: பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முருங்கையில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

7:07 சாமி திரைப்படத்திலிருந்து பின்னணி பாடகி மகதியோட குரலில் ஹரிஹரனுடைய குரல்லையும் ஒரு அழகான பாடல் கேட்டவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு பொதுவாக அந்த பாடகர்கள் பாடகிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக ராகத்துடைய பெயரை வந்து தன்னுடைய பெயரை வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிந்து பைரவி, சிந்து, சண்முகப்பிரியா, சைந்தவி, அதில் ஒன்று தாங்க இந்த மகதி. நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த மகதி அப்படின்ற ராகத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சரி, தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு பாட்டு வருது. அதாவது இந்த பாட்டை அப்படியே அடிக்கிற சூடான வெயிலில் கேட்டால் கூட புயல் வந்துருங்க. அப்படி ஒரு பாட்டு மகதியோட குரலில் வருது, கேட்கலாமா? 7:10 உங்களுக்கு ஓடி பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்

0: வாங்க, பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

16 நிமிடம் கேட்டு இருக்கிறோம் கூடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒரு இசை மேதை உட்காந்து அப்படியே பாடல்களெல்லாம் அந்த ஸ்வரஸ்தானங்களை அப்படியே வரிசைப்படுத்தி பாடி பாடி பார்த்துட்டே இருக்காருங்க. ஏன் 7 ஸ்வரங்கள் சரிகம பத நிசா, அதிலிருந்து நம்ம அப்படியே செலக்டிவாக ஏதாவது 2-3 ஸ்வரங்களை எடுத்து போட்டு நம்மளாம் ஒரு ராகம் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி 4 ஸ்வரத்தை வச்சு உருவானது தாங்க இந்த மகதி அப்படின்ற ராகம்.

ராகத்தை கண்டுபிடிச்சவர் ஒரு மிகப்பெரிய கர்நாடக இசை மேதை. யார் அவர் அப்படின்னு தெரியணுமா? அதுக்கு முன்னாடி மகதியோட குரலில் கூடவே நம்ம ஹரிச்சரணும் பாடியிருக்கிறாங்க. முனியாண்டி விலங்கியல் 3 ஆம் ஆண்டு அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வருது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்.

0: கூறு,
1: புத்தி
0: அல்லது
1: பகுதி
0: அல்லது
1: பிரிவு
0: அல்லது
1: பங்கு
0: அல்லது
1: அம்சம்.
0: கூறு,
1: பங்கு.
0: கூறு.

23 நிமிடம் இணைஞ்சிருக்கிறோம் கூடி பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. அந்த ராகத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? அவரும் ஒரு பிரபல பாடகர், கர்நாடக இசை பாடகர், அப்புறமும் நிறைய சினிமா பாடல்களும் நமக்காக பாடியிருக்கிறாருங்க. யாருப்பா அவரு அப்படின்னு கேட்டீங்களே, கொடுத்துடலாமா? உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேளுங்க.

கேட்டிங்களா? ஆமாங்க, இவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இவருக்கு வந்து பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, கலைமாமணி, இன்னும் என்னென்ன பட்டங்கள் இருக்கோ அதெல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். கர்நாடக இசை மாமேதை டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா தாங்க அவர். அவர் தான் ஒரு நாள் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாலு ஸ்வரத்தை அப்படியே எடுத்து போட்டு பாடுறாருங்க. அந்த பாட்டு அப்படியே ராகமா மாறுது. அந்த ராகம் தாங்க மகதி ராகம். ஆனா இந்த மகதி ராகத்துல உருவான முதல் தமிழ் திரைப்பட பாடல் என்ன பாடல் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மகதியோட குரல்ல மீண்டும் ஒரு அழகான பாடல் வருது, வாங்க கேட்டு வந்துடலாமா?

7:31 ஆயிடுச்சுங்க. கேட்டுட்டு இருக்கிறோம் கூடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. பாடலுக்கு முன்னாடி மகதி ராகத்துல ஒரு

கான தமிழ் திரைப்பட பாடல் அப்பயே வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னேன், என்ன பாடல் அதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதாவது 1975 வெளிவந்த அபூர்வ ராகங்கள் அப்படின்னு ஒரு படங்க. அந்த படத்தோட இயக்குனர் நம்ம பாலச்சந்தர் சார் வந்து MS விஸ்வநாதன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டில் யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு அற்புதமான ராகத்தில், அதிசயமான ராகத்தில் நீ எனக்கு ஒரு பாட்டு பண்ணித்தர அப்படின்னு சொன்ன உடனே நம்ம MSV ஐயாவுக்கு ஒரே கைகாலெலாம் நடுங்கி போச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, உடனே நான் தன்னுடைய குருநாதரான பாலமுருளி கிருஷ்ணா ஐயா கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா நான் எப்படிங்க அவரோட நற்பெயரை காப்பாற்ற போகிறேன்னு தெரியல, என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொன்ன உடனே தலைவர் சொல்லியிருக்காரு, கவலையப்படாதப்பா, இந்த மாதிரி 4 ஸ்வரத்தை வச்சு நான் ஒரு பாடல் ராகம் தயாரிச்சிருக்கிறேன், அதுக்கு பேர் மகதி, நீ அந்த ராகத்திலே பாடல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்தது தாங்க ஒரு அழகான பாடல். என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா?

ஆமாங்க, அதிசய ராகம், ஆனந்த ராகம், அபூர்வ ராகம் அப்படின்னு யாருமே பயன்படுத்த முடியாத அந்த பாடலை அப்பவே பயன்படுத்திட்டாங்க. அழகான பாடல்லங்க. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. சரி, இப்போ எதுக்குமா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், வரலாறு ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு பாடலை பார்த்தோம் கேட்டோம் அப்படின்னு போயிடும், ஆனால் அதற்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அதனால வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. ஸோ வரலாறு திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வருதுங்க மகதியோட வாய்ஸில். பாருங்க, ஃபோக்னாலும் நல்லா பாடுறாங்க, வெஸ்டர்னாலும் நல்லா பாடுறாங்க, இப்போ கர்நாடிக்கோட பேஸில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் ஒரு அழகான பாடல் வருது, கேட்கலாமா?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: அளபடையெல்லாம் அளந்ததெல்லாம் போதுமா? 7:40 ஆயிடுச்சுங்க. நாங்கள் அமைச்சரையும் மன்னரையோட வருகையை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு அவளா இருக்கீங்களா? இதோ வந்துட்டாங்க. வாங்க, இன்னைக்கு என்ன ரகலை பண்றாங்கன்னு கேட்டு வந்துடலாம்.
3: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: என்னம்மண்ணா, தர்பார் அவையில் இல்லாமல் அரண்மனை வாசலிலேயே அமர்ந்திருக்கிறீர்கள்?
7: நாளை

0: சரி சரி விடுங்கள் மன்னா, எல்லாம் மனதில் ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டுதான் இருக்கும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கவலைகள் தீரும் என்று போய்கொண்டே இருக்க வேண்டும் மன்னா. இன்னுமா அதையே நினைத்து வாசலையே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது. விடுங்கள் விடுங்கள்.
1: அமைச்சரே அமைச்சரே, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்
0: மன்னா? நீங்கள் தானே என்னை தாளாட்ட வருவாளோ ஏமாற்றம் தருவாளோ என்று பாடினீர்கள்.
1: உங்கள் பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடினேன் ஐயா.
0: ஓஹோஹோ, நம்பிவிட்டேன் நம்பிவிட்டேன் மன்னா. சரி, எதற்காக அரண்மனை வாசலில் யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல அமர்ந்திருக்கிறீர்கள்?
1: ஓ அதுவா அமைச்சரே, அயல் நாட்டு தூதுவரிடமிருந்து ஒரு ரகசிய கடிதம், மிக மிக முக்கியமான கடிதம் அமைச்சரே. அதனால் தான் யாருடைய கையிலும் சிக்கிவிடக் கூடாது என்று நானே நேரடியாக பெற வேண்டும் என்று ரோட்டுக்கு வந்து விட்டேன்.
0: அதற்குள்ளேயே வா மன்னா.
1: என்ன அமைச்சரே?
0: சிறிது நேரத்திற்குள் தபால்காரர் வந்து விடுவார் என்று சொல்ல வந்தேன் மன்னா.
1: ஓஹோ சரி சரி சரி
0: சரி மன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
1: தெரியுமே அமைச்சரே. ஒன்று, இதோ இப்படி குச்சி போல இருக்குமே அதுதானே ஒன்று
0: மன்னா? அது இல்லை மன்னா.
1: என்ன அது இல்லையா? ஒன்று குச்சி போலதானே இருக்கும், வேறு என்ன அமைச்சரே?
0: மன்னா, இன்று அக்டோபர் 9 உலக தபால் தினம்.
1: ஓஹோஹோ, தபால் தினத்தன்றே தபால்காரருக்காக காத்திருக்கிறேனா நான்? பொருத்தம் தான் அமைச்சரே.
0: ஆமாம் ஆமாம் மன்னா. ஆனால் மன்னா, இந்த கடிதங்களை தபால் மூலம் அனுப்புவது, கடிதங்களின் வருகைக்காக காத்திருப்பது, இதுவெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தானே?
1: 100% உண்மை அமைச்சரே. ஆனால் இன்றைய சூழலில் அது

0: குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் இது போன்ற அனுபவங்களை எல்லாம் இழந்து வருகிறார்களே என்பதுதான் வருத்தமான செய்தி.
1: ஆமாம் ஆமாம் அண்ணா, முதல் முதலாக இந்த உலக அஞ்சல் தினம் 1874 சுவிட்சர்லாந்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் உலக அளவில் 150 நாடுகளுக்கும் மேல் இந்த நாளை கொண்டாடி வருகின்றன.
0: ஓஹோ,
1: அந்த காலத்தில் எல்லாம் ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் முரச அறிவிப்பார்கள், பாறைகளில் உயரமான பாறைகளில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே செய்தி பக்கத்து ஊரில் இருக்கும் ஒருவரை சென்றடைய வேண்டுமானால் என்ன செய்வது என்ற ஒரு யோசனை பிறந்திருக்கிறது. அதற்கு பிறகே இந்த கடித போக்குவரத்து மெல்ல மெல்ல வளர்ந்து அஞ்சல் துறையாக உருவெடுத்திருக்கிறது. பாதுகாப்பு, ரகசியம், விரைவு, இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து இந்த அஞ்சல் துறை இயங்குகிறது. உலக அளவில் அஞ்சல் துறையில் முதலிடம் வகிப்பது நம்முடைய இந்தியா தான் என்கிறார்கள் மன்னா.
0: ஓஹோ, அப்படியா அமைச்சரே?
1: ஆமாம் அண்ணா, இந்திய அளவில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றன. அதில் லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள்.
0: என்ன, லட்சக்கணக்கில் பணியாளர்களா?
1: இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நாம் அனுப்ப விரும்பும் செய்தி எந்த நபருக்கு செல்ல வேண்டுமோ அவருக்கு ஒரு நொடியில் சென்று விடுகிறது. அவர் அந்த செய்தியை பார்த்து விட்டாரா, படித்து விட்டாரா என்ற அளவிற்கு நம்மால் தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆனால் இன்றைய அவசர யுகம் தராத நல்ல அனுபவத்தை தபால் துறை நமக்கு இன்றும் வழங்க காத்திருக்கிறது. வேலை வாய்ப்பு கடிதத்திற்காக காத்திருப்போர், நேர்காணலில் கலந்து கொண்டு விட்டு பணி நியமன ஆணை தபாலிற்காக காத்திருப்போர், மாப்பிள்ளை அல்லது பெண் வீட்டாரிடமிருந்து திருமண சம்மத கடிதத்திற்காக காத்திருப்போர், மாறுதல் ஆணை, பதவி உயர்வு ஆணை போன்றவற்றிற்காக காத்திருக்கும் அரசு பணியாளர்கள், இதயத்தை தொலைத்து விட்டு தன் இதயத்திடமிருந்தே கடிதம் வரும் என்று காத்திருப்போர் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் அஞ்சல் தரும் அனுபவம் என்னவென்று.
0: உண்மை, உண்மைதான் அமைச்சரே, அருமை.
1: கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் வேலை இது என்று தபால்காரர் பாடுவதை போன்ற ஒரு வரியை எழுதியிருப்பார்.
2: உடன் பிறந்தோரின் போதும்

0: ஆஹா,
1: மொத்தத்தில் இந்த தபால்கள் மூலம் மனித மனங்கள் இணைக்கப்படுகின்றன. அஞ்சலுக்கு தெரியாது சாதி மத பேதம். உலகத்தையே ஒருங்கிணைத்து ஒன்று சேர்க்கும் கருவி இந்த அஞ்சல் துறை தான் மன்னா.
0: சபாஷ் சபாஷ் அமைச்சரே, சிறப்பாக சொன்னீர்கள். இன்றைய அவசர யுகத்தில் என்னதான் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் என்று நாம் அனுப்பி பழகினாலும் ஒரு கடிதம் வருகிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மிக அலாதிதான். அதிலும் குறிப்பாக புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி, பிறந்தநாள் போன்ற விழாக்களில் வாழ்த்து அட்டைகளை வாங்கி நம் விருப்பமானவர்களுக்கு அனுப்பும் போதோ அல்லது நமக்கு வாழ்த்து அட்டைகள் வரும்போதோ நமக்கு விருப்பமான நபரிடமிருந்து நாம் அதை பெறும் போதோ ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்பப்பப்பப்பா, அதுவெல்லாம் ஒரு காலம் அமைச்சரே. சரி, அதையெல்லாம் இப்போது பேசி என்ன செய்வது? என்ன அமைச்சரே, தபால்காரர் இன்னும் வரவில்லை.
1: வரட்டும் வரட்டும் அண்ணா, வரும் வரை நாம் விட்ட பாட்டை தொடருவோமா?

0: நீங்கள்
1: ஆரம்பம் முதல் பேசியதையும் ஏமாற்றம் தருவாலோ என்று பாடியதையும் இப்போது நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது வரை அலைபேசி மூலமாக ராணியாருக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேனே.
0: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் நேரம் காலை 7:46 நிமிடம்.
4: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
3: பாடகி மகதியோ சின்ன வயசுல இருந்து கர்நாடக சங்கீதத்தை முறையா கத்துக்கிட்டாலும் தொடர்ந்து மெல்லிசை, ஹிந்துஸ்தானி, இந்த மாதிரி ஃபோக், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து தமிழ் திரைப்படங்கள்லயும் மலையாளத்திலயும் பாடியிருக்கிறாங்க. அதுல ஒரு சரியான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வல்லவன் திரைப்படத்துல இருந்து அம்மாடி ஆத்தாடி அந்த பாடல் கூட

அவங்க தான் பாடிப்பாங்க. அது இல்லாமல் ஆரம்ப காலங்களில் இவங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மெல்லிசா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு பாடல் தாங்க, யாருனாலையும் மறக்கவே முடியாது இந்த பாடல். கேட்டு வந்துடலாமா?

அச்சோ, பாட்டை கேட்டு அப்படியே தூங்கிட்டீங்களா? தூங்கலாம் கூடாதுங்க. அப்புறம் இன்று அன்று எப்படி தெரிஞ்சுப்பீங்க இந்த நாளில் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு? அதனால் வாங்க கேட்டு வந்துடலாமா?

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்.
1: பிரித்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி, பிரித்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி.
0: இன்று
2: அக்டோபர் 9,
0: நோவாவிற்கும் சூப்பர் நோவாவிற்கும் என்ன வேறுபாடு?
2: நோவா என்பது வெள்ளை குள்ளன் வகை விண்மீன்.
0: அதன் அருகே இன்னொரு விண்மீனும்

0: சுற்றி வரும் இரட்டை விண்மீன் தொகுதி போல.
1: இந்த வெள்ளைக்குள்ளன் விண்மீன் அதன் அருகில் சுற்றி கொண்டிருக்கும் விண்மீனிலிருந்து
0: கொஞ்சம் கொஞ்சமாக வாயுவை உறிஞ்சிக் கொள்ளும்.
1: ஒரு கட்டத்தில் வெள்ளைக்குள்ளானால் தனது ஈர்ப்பு விசையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு
0: வாயுவை பெற்றவுடன்
1: அது நோவாவாக வெடித்துவிடும்.
0: இதில் சூப்பர் நோவாவின் போது முழு விண்மீனும் வெடித்துவிடும்.
1: சாதாரண நோவாவாக வெடிக்கும் போது விண்மீன் எஞ்சி இருக்கும்.
0: இப்படி பால்வெளி மண்டலத்தில் அதிகமான ஒளியை வீசக்கூடிய
1: மிகப்பெரிய நட்சத்திரங்கள் பேரொளியுடன் வெடிப்பதையே
0: சூப்பர் நோவா,
1: அதாவது தமிழில் மீயொளிர் விண்மீன் வெடிப்பு என்று கூறுவர்.
0: பால்வெளியில் சூப்பர் நோவா நிகழ்வினை கண்டுபிடிக்கப்பட்ட நாள் இன்று.
1: ஆண்டு 1604.
0: தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம் பக்தவச்சலம்,
1: இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரராக இருந்த காலத்தில்
0: அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டு எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்தார்.
1: 1963
0: தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார்.
1: இந்து அறநிலைத்துறையின் திருக்கோயில்களின் நிதியிலிருந்து
0: பள்ளிகள்,
1: கல்லூரிகள்,
0: மாணவ விடுதிகள் போன்ற சமுதாய நலத்திட்டங்களை தொடங்கலாம் என்ற
1: சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்.
0: 1960
1: சோவியத் நாட்டிற்கு சென்று திரும்பியவுடன்
0: இன்னும் 2-5 திட்டங்களை நிறைவேற்றினால்
1: நாமும் அவர்களின் நிலையை அடைந்து விடலாம் என்று
0: நம்பிக்கையுடன் சொன்னார்.
1: தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்
0: எம் பக்தவச்சலம் பிறந்த நாள் இன்று.
1: ஆண்டு 1897.
0: ஜீமன் விளைவிற்கு
1: விளக்கத்தை அளித்ததற்காகவும்
0: கண்டுபிடித்ததற்காகவும்
1: இயற்பியலாளர் ஹென்ரிக் லோரன்ஸுடன் இணைந்து
0: 1902
1: இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்ற
0: டச்சு இயற்பியலாளர் பீட்டர் ஜீமன் நினைவு நாள் இன்று.
1: ஆண்டு 1943.
0: உயிரினை பறிக்கும் இரத்த சோகை நோய்க்கு
1: மருத்துவ சிகிச்சை முறையை கண்டுபிடித்த மூவருள் ஒருவர்
0: வில்லியம் பாரிமர்பி.
1: இதற்காக கியார்கு ஹோயித் விம்பிள்
0: கியார்கு ரிச்சர்ட் மினோட்டுடன்
1: 1934 மருந்தியலில் நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டார்.
0: அமெரிக்காவின் மருத்துவியலாளர்
1: வில்லியம் பாரிமர்பி நினைவு நாள் என்று.
0: ஆண்டு 1987.
1: பழங்காலத்தில் புறாக்களின் கால்களின் கடிதத்தை கட்டி
0: தகவல்கள் அனுப்பப்பட்டன.
1: மன்னரின் ஆட்சியின் போது
0: ஒற்றர்கள் மூலம் தகவல்கள் பரிமாறப்பட்டன.
1: இப்பொழுதோ
0: ஸ்டாம்ப் விற்பனை, விரைவு தபால்,
1: இ போஸ்ட்,
0: மணி ஆர்டர்,
1: பார்சல் சர்வீஸ்,
0: சேமிப்பு கணக்குகளை பார்த்துக் கொள்கிறது
1: உலகிலேயே அதிக தபால் நிலையங்களை கொண்ட
0: நம் இந்திய தபால் துறை.
1: 1764 தொடங்கப்பட்ட இத்துறை
0: 500,000 மேற்பட்ட ஊழியர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது.
1: சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில்
0: சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் முதலில் நிறுவப்பட்டது
1: இதே நாளில். ஆண்டு 1874.
0: அந்நாளை நினைவு கூற
1: 1969
0: ஜப்பானில் நடைபெற்ற
1: அனைத்துலக அஞ்சல் ஒன்றிய கூட்டத்தில்
0: முடிவெடுக்கப்பட்டது உலக அஞ்சல் நாளை கொண்டாட.
1: தபால் துறையின் சேவைகளை பாராட்டும் விதமாகவும்
0: தபால் துறையின் திட்டங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும்
1: இந்நாளின் சிறப்பாம்.
0: உலக அஞ்சல் நாள் இன்று.
1: 2014
0: அக்டோபர் 9 முதல் 15 வரை கொண்டாடப்படுகிறது
1: தேசிய அஞ்சல் வாரம்.
0: இந்திய ராணுவம் தரைப்படை,
1: கடற்படை,
0: விமானப்படை எனும் முப்பிரிவுகளால் செயல்படுகின்றன.
1: உள்நாட்டிற்குள்ளேயே ஏற்படும்
0: சமூக விரோத செயல்களை அடக்குவதற்காக
1: துணை ராணுவ படைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த ராணுவ அமைப்புகளுக்கு உதவும் விதமாக செயல்படும் வகையில்
1: டெரிட்டோரியல் ஆர்மி எனும்
0: பிராந்திய ராணுவ அமைப்பு இயங்குகிறது.
1: இப்பணியில் சேர வயது வரம்பு
0: 18 முதல் 42 வரை.
1: காவல்துறைக்கு உதவிய
0: ஊர்காவல் படையினர் செயல்படுவது போல
1: இராணுவத்தின் ஓர் உதவி அமைப்பாக இயங்கும்
0: பிராந்திய இராணுவத்திற்கான நாள் இன்று.
1: பிராந்திய இராணுவ நாள்.
0: குறைந்த செலவில் உடலுக்கு ஊட்டம் தரும் உணவு.
1: தாய்ப்பாலுக்கு அடுத்து அதிக புரதம் கொண்ட உணவாக
0: உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது.
1: அனைத்து வித மக்களுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கும் உணவு.
0: புரோட்டீன்கள்,
1: வைட்டமின்கள்,
0: அமினோ அமிலங்கள்,
1: ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் என பல சத்துக்கள் நிறைந்த
0: ஒரே உணவு
1: உலக அளவில் ஊட்டச்சத்து கொடுக்கும்
0: முதன்மை உணவுகளில் ஒன்றாக இருக்கும்.

0: முட்டைகளுக்கான நாள்
1: இன்று.
0: முட்டையின் நன்மைகள்,
1: அதிலுள்ள சத்துக்கள்,
0: அதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து
1: விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக
0: 1996 முதல்
1: அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது
0: உலக முட்டை நாள்.
1: அந்நாள் இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பல்லக்கவுண்டம் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வரையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.

0: என்னங்க பின்னணி பாடகி மகதியோட பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கிறேங்க. ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோங்க. அதனால நான் போய் ஒரு காஃபி ஹீஃபியை குடிச்சிட்டு 9 மணிக்கு உங்களை வானவில்ல வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. அறிமுக நேர்களுக்காக வர காத்திருக்கிறது கொடைப்பான்மலை 100.5 மனிதூடராக. முன்பாக கேட்கலாம் சிரிச்சிருக்கம்.
1: வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை சற்று முன் தொடங்கியது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, பேச முடியாத அன்பை சொல்லி மனதில் இருக்கும் சோகத்தையும் மறைத்துவிடும் சிறிய புன்னகை. எனவே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சிறிய புன்னகையோடு கடந்து செல்வோம், அவை வாழ்க்கை பயணத்தை அழகாக்கும் என்ற வாழ்த்துக்களோடு இணைகிறது இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக. முகமறியாத புதிய உறவுகள் வரலாம் இந்த எண்களில். 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் வந்திருக்கீங்க?
1: கரூர் மாவட்டத்துல பேசுறேங்க.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: முத்துலட்சுமி நந்தகுமார்.
0: முத்துலட்சுமி நந்தகுமார்,
1: ஆமாங்க.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா. எப்ப இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எப்படியாவது பேசியே ஆகணும்னு.
1: நான் ஒரு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க.
0: ஒரு மாசமா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு 20 வருஷமா 20 25 வருஷமா ஆயும் கூட இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க. பாப்போம் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்குதா இல்லையா
1: அப்படின்னு.
0: சரிங்கம்மா, ஒரு மாசமா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்பட்டீங்க?
1: பாட்டு பட்டாலும் அந்த மாதிரி பாட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் கேட்கலான்ட்டு ட்ரை பண்ணா அப்போலாம் கிடைக்கல.
0: சரிங்க,
1: இன்னைக்கு கிடைச்சிருச்சுங்க.
0: ஆமா, இன்னைக்கு தானே எங்க அறிமுக நேர்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாட்டு பட்டாளத்துல ஏதாவது ஒரு பாடல் உங்களுடைய விருப்ப பாடல பாடணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அது என்ன பாடல் இப்ப பாடுறீங்களா? பாடுங்க. வரிகள் வரல. சரிங்க, இப்ப என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க.
0: சரிங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
1: சின்ன பெரிய பொண்ணு சிபிஸ்ரீ, ரெண்டாவது பொண்ணு ஸ்ரீதர்ஷினி.
0: சரிங்க, அவங்க ரெண்டு பேரும் கேட்டதா சொல்லுங்க. எல்லாருக்காகவும் பாடல் கொடை பண்பலை 100.5 என்ன பாடல்னு சொல்லுங்க.
1: உன்னாலே திரைப்படத்துல இருந்து
0: கேக்கலாங்க.

0: சினர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் சினர்வர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: ஒரு தாய் ஒட்டகம் தன்னுடைய குட்டி ஒட்டகத்தை அன்போடு கொஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த குட்டி ஒட்டகம் தன்னுடைய தாயிடத்துல சொன்னது, அம்மா எல்லாம் சரி, இந்த கடவுள் ரொம்ப மோசமான மனிதர், அநீதி இழைத்து விட்டார். பார், நம்முடைய கால்கள் குச்சி குச்சியாக இருக்கின்றன. ஒட்டகத்துக்கு கால் முளைத்த காற்று என்று பெயர். கிரீமல் என்ற சொல்தான் பிறகு கேமல் என்றே மாறிற்று. கால் முளைத்த காற்று என்று குறிப்பிடப்படுகிற ஒரு அதிசய விலங்கு, அப்படி நடக்கிற போது அப்படி காலை வீசிக்கொண்டு வரும் ஒட்டகம். அந்த கால் அதற்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு. அது சொல்லுகிறது குட்டி தாயிடத்துல, அம்மா அந்த கால் பார், ஒட்டடக்குச்சி மாதிரி நீளமாய் அசிங்கமா இருக்கிறது, கடவுள் நம்ம ஏன் இப்படி படைத்து விட்டார். அப்போது தாய் ஒட்டகம் சொன்னது, மகனே அறிவில்லாமல் பேசுகிறாய், இது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. வேறு வகையாக கால் இருந்தால் மணலில் புதைந்து போய்விடும், இந்த கால் தான் மணலில் பொதியாது, பாலைவனத்தில் நடந்து போவதற்காகவே கடவுள் கொடுத்த பரிசு இந்த கால்கள். சரியம்மா, கண் ரப்பை மயிர்பார், முரம் மாறி இருக்கிறது. மற்ற விலங்குகளுடைய கண்ணைப்பார், நம்முடைய கண்ணைப்பார், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. கடவுள் ஏன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார்? முட்டாளே, பாலைவனத்தில் மணல் புயல் வீசும், அப்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் அப்படி தள்ளிய மாத்திரத்தில் எல்லா மணலும் வெளியிலே போக வேண்டும் என்றால் இப்படி நீளமான ரப்பை மையின் மிக அவசியம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு அது, மறந்து விடாதே என்றது தாய் ஒட்டகம். அம்மா, பற்களை பார், தட்டை தட்டையாக, உதடுகளை பார், எவ்வளவு கெட்டியாக அசிங்கமாக இருக்கிறதே, நீ பார்க்கவில்லையா? இவ்வளவு அசிங்கமான முகம் நமக்கு எதற்கு? கண்ணே, பாலைவனத்தில் கள்ளிச்செடிதான் முளைக்கும், முள் செடிதான் முளைக்கும், அதை கடிப்பதற்கேற்ற பற்கள், அதனால் காயப்படாத உதடுகள் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு அந்த உதடும் பற்களும். கண்ணே, உனக்கு புரியவில்லையா? எல்லாம் சரி, முதுகில் என்ன ஒரு பாவ மூட்டை, முதுகில் என்ன பாவ மூட்டை. கண்ணே, பாலைவனத்தில் ஒரு வாரம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலும் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து மீண்டும் நமக்குள்ளே சுழற்சி செய்து கொள்வதற்காக நீருக்காக கொடுக்கப்பட்டது அந்த திமில். அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒப்பற்ற பரிசு. பாலைவனத்து வாழ்க்கைக்காகவே கடவுள் பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றது தாய் ஒட்டகம். குட்டி கேட்டது, அப்படியானால் நாம் ஏனம்மா ஜூவில் இருக்கிறோம்? நன்றாக யோசியுங்கள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் பரிசாக தரப்பட்டனவோ அவையெல்லாம் ஜூவில் இருக்கிற போது தண்டனைகள். பாலைவனத்தில் இருப்பதற்கு எவையெல்லாம் வரங்களாக தரப்பட்டவையோ அவையெல்லாம் சமவெளியில் வாழுகிற போது சாபங்களாக, வரங்கள் சாபங்களாக மாறிவிடுகின்றன. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சாபங்களை வரங்களாக்கலாம். ஒருபோதும் மறந்து விடாதே, இருக்க வேண்டிய இடத்தில் இரு.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:16.
5: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
9: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில், BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின்

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ்

0: அணுவில்
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோட ராகம். இன்று அறிமுக நேயர்களுக்காக இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். யாருங்க?
3: வணக்கம்,
2: பேர் சொல்லுங்க.
3: நான் கரூர் வெங்கமேட்டிலிருந்து பேசுறேங்க.
2: இன்னொரு முறை சொல்லுங்க.
3: கரூர் வெங்கமேடு கண்ணன் பேசுறேங்க.
2: கண்ணன்?
3: கண்ணன், ஆமாங்க.
2: சரிங்க, எப்படி இருக்கீங்க?
3: எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம்?
2: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க.
2: முழுமையா கேக்கணும், நாங்க மட்டும் இல்லாம எல்லாரும் கேக்கணும்னா இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க.
3: இனி
2: பேச பேசதான் எங்களுக்கு தெரியும்.
3: சரிங்க
2: கண்ணன், இப்ப வந்துட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அதிர்ஷ்டமான நாளா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நாங்க ₹1,00,000 உங்க கையில கொடுத்து இந்த நாள்ல உங்களுக்கு பிடிச்சத எல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் வாங்குவீங்க?
3: அதெல்லாம் எனக்கு பிடிச்சது வந்து என்ன, புரியல.
2: காசு கொடுக்கறதே எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்ன்றீங்களா?
3: ஆமா, இது
2: சரிங்க. என்ன வாங்கணும் அப்படிங்கறத யோசிச்சுதான் வாங்கணும். சரிங்க, அடுத்த முறை நீங்க பேசும்போது நல்லா இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னு பேசணும் சரிங்களா? அப்பதான் கிளியரா கேக்கும் உங்களுக்கு. என்ன பாடல் வேணும் கண்ணன்?
3: மோனிகா பாட்டு கேட்டேன்.
2: சரிங்க, உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன் எரிசியின் வானவில்லில். இன்று பெருசாக எடுத்துக்கிட்டேன். வீட்டில் உள்ளவங்க அக்கறையாக சொல்லக்கூடிய குறைகளை, அப்புறம் அம்மா அப்பா மற்றவங்க கிட்ட நம்மளை ஒப்பிட்டு பேசுகிறப்ப ஃப்ரெண்டு விளையாட்டாக சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம வந்து அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வரலாம் இன்று காலை 9 மணிக்கு வலம் வரும் வானவில் நிகழ்ச்சியில். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இன்னைக்கு வந்துட்டு அறிமுக நேர்களுக்காக இப்போ இணைப்பில் யாருங்க?
7: ஹலோ,
6: யாருங்க? உங்க பேர் சொல்லுங்க.
7: ராஜேந்திரன்.
6: ராஜேந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஆச்சு, இனிப்புலதான் இருக்கீங்க?
7: திண்டுக்கல், திண்டுக்கல் நாகநகர், நாகநகர் பாரியபுரத்துல இருந்து பேசுறேங்கம்மா.
6: சரிங்கய்யா, நீங்க வந்துட்டு வானொலி சப்தத்தை குறைங்க, இல்லைன்னா இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? அறிமுக நேயர்களுக்காக இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி. ராஜேந்திரன் ஐயா,
7: தரந்து பாடல் போடுறேன்.
6: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: ரஞ்சிதமே.
6: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே. சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பல்லக்கவுண்டம் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: 24, 24, 29, 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல யாருங்க? அதுதான் பேர் சொல்லும் போது மட்டும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இனிமே தான் உங்ககிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். பேசுறது மன நிறைவா இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: ம், சரிங்க. குமரவேல் ஐயா, எத்தனை வருஷமா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் இல்லைனா 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்றீங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி பல வருஷங்களா காத்துட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. சரிங்க, இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டு நீங்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து வானொலியில எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முயற்சி
1: பண்ணீங்களா?
0: உடனே கிடைச்சிருச்சு. சரிங்க சரிங்க, இந்த நேரத்துல நான் வந்து இவருக்கு உதவி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க?
1: கடவுளுக்கு.
0: கடவுள் தான் நம்ம எப்பவுமே நம்மளை வந்து பாதுகாக்கிறவர். சரிங்க, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஆனா அந்த உதவி இப்ப வந்து உங்களுக்கு அது பெரிய உதவியா தோணும். தோணிருக்கா? அப்படி என்ன உதவி செஞ்சாங்க? யார் செஞ்சா?
1: அப்பா மேடம்.
0: அப்பாவா? என்ன உதவின்னு சொல்லுங்க.
1: நிறைய உதவி செஞ்சிருக்காங்க.
0: அப்பா அப்படின்னாலே மகனுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் செய்யதான் செய்வாங்க, சரிங்களா? சரி, பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இனிமேதான் செய்ய போறீங்க. சரிங்க, கட்டாயம் செஞ்சு ஆகணும், சரிங்களா? சரிங்க, என்ன பாடல் வேணும்? இதோ எல்லாருக்காகவும் பாடல். நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம். நன்றிங்க மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கற்றலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக, அறிமுக நேர்கள் வரலாம் 24 24 24 24 24 26

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே சந்திரஜோதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி யாதுமாகி.
3: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு.
4: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேர்களே, உங்கள் செவிகளுக்கு சுரம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? பிசிப்பட்டி தேவி.
4: ஆமா
3: தேவி, என்னமா பண்றீங்க?
4: ஹவுஸ் வைஃப் தான்.
3: சரிங்க. ஆமா அப்படின்றீங்க, அவ்வளவு கோவமா? ஒரே வார்த்தையில பதில் சொல்றது உங்களுக்கு வந்து சுகமா தான் இருக்கு. ஒரு நல்ல ராக ஒன்னு போடுறீங்களே. என்ன தேவி, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
4: சின்ன பையன் மட்டும் கிளம்பிட்டு இருக்கா.
3: சரி, இருடா ஒரு பாட்டு கொஞ்சம் சந்தோஷமா கேட்டுட்டு வந்துடுறேனே. கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அப்படியே உற்சாகமா இருக்கும்ல. நீ அந்த உற்சாகத்தோட கிளம்பி போவையில அப்படின்றீங்களா?
4: ஆமாங்கக்கா.
3: என்ன பாடல் கேட்க போறீங்க தேவி?
4: சீனா சீனாலந்து மாவீரன்.
3: சீனா சீனா அப்படின்னு பையனை பார்த்து கேட்க போறீங்களா?
4: அவங்கதான் கேட்டாங்க.
3: அவங்கதான் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சரிங்க தேவி, அதான் பரபரப்பான வேலைகள்லயும் நம்ம வந்து இடையில வந்து நம்ம மகிழ்ச்சியை தேடுறோம் பாத்தீங்களா, அங்க நிக்கிறோம் நம்ம.
4: இல்ல, பசங்க அடிக்கடி பேசுவாங்க, எனக்கு லைனே கிடைக்காது. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு.
3: ரொம்ப நாள் கழிச்சா இல்ல வருஷம் கழிச்சா?
4: ரொம்ப மாசம், ஒரு 1 இயர் கழிச்சு.
3: சரிங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க 1 வருஷமா. எந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
4: காலைல 6-8-9 மணி வரைக்கும் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 இந்த கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, பசங்க 6 மணிக்கு ஒண்ணு போடுவாங்க, அது நல்லா இருக்கும். குக்கு குக்கு சிக்கு புக்கு பிள்ளைங்க விளையாடுறது, அப்புறம்
3: பத்தி பேசுறது,
4: நைட் வரைக்கும் கூட கேட்பேன்.
3: சரிங்க சரிங்க,
4: நல்லா இருக்கும்.
3: சரிங்க சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இப்ப உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:44.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் தருவார் சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்ப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்ன இதோ பாருங்கள் சார், இது தான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசர அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டுருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்ருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்து விடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர்.

0: நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலிப்பழஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த அறிமுக நேயர்கள் முத்துலட்சுமி நந்தகுமார், கண்ணன், ராஜேந்திரன், குமரவேல், பிசிப்பட்டி தேவி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றி நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகவான் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பிவி சிந்து இன்று தாய்லாந்தின் ரத்னாங் இன்டானை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பந்தலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: விளங்கும் வானவில்.

இனிமையான காலை வணக்கம் நேர்களே. நம்ம வீட்டில் தொடங்கி நம்மளை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சகோதர சகோதரிகள், உயிர் தோழிகள், சொந்தம் பந்தம், சுற்றத்தார், தெரிஞ்சவங்க, நம்பிக்கைக்குரியவங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்கறவங்க, இன்னும் இந்த மாதிரி நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற உறவுகளோட உணர்வுகளோட நாம நீண்ட காலமா ஒரு நல்ல இணக்கமான நிலையோட பொருந்தி இருக்க மிக மிக முக்கியமான அவசியமான ஒண்ணுன்னா அது சகிப்புத்தன்மை தாங்க. இது ஒண்ணு மட்டும் எல்லா நேரங்களிலையும் நாம கடைபிடிச்சோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது இல்லாத பட்சத்துல தான் பெரிய பிளவுகள் ஏற்பட காரணமாயிருது. என்னங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலயாமே பிரிஞ்சிட்டீங்களா? அப்படியா? ஆமாங்க, பிரச்சனை வந்தது என்னமோ உண்மைதான், கொஞ்சம் கடுமையா பேசிட்டாங்க. ஆனா அதுக்காக நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. பரவாயில்ல, ஏதோ கோபம், அவங்க சூழல், அதனால அப்படி பேசிருப்பாங்கன்னு விட்டுட்டேன்னு சொல்ற இடத்துல சில நேரங்கள்ல நாம இருப்போம். எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், பெருசா எடுத்துக்கிட்டாங்க, என்ன சொல்ல, சரி பேசுனா பேசட்டும் அப்படின்னு கடந்து போற இடத்துல சில நேரங்கள்ல நாம இருப்போம். அது எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் என்ன நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளா? இந்த வார்த்தைய என்ன பார்த்து எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி என்ன நீங்க இப்படி நினைக்கலாம்? இனி உங்களோட பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த செயல பெருசா எடுத்துக்க கூடிய சூழல்ல சில நேரங்கள்ல நாம இருப்போம். ஆனா சில நாள் கழிச்சோ மாதங்கள் கழிச்சோ யோசிக்கையில கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ, நாம தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோ, தேவையில்லாம கோபப்பட்டுட்டோமோ, பேசிட்டோமோ, பெருசா எடுத்துட்டோமோ அப்படின்னு சிந்திக்கிற இடத்துல நாம இருப்போம். இருக்கும், இதுக்கு இந்த அளவு நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனாலும் நான் பெருசா எடுத்துக்கிறேன், எனக்கே தெரியும் இது அதிகபட்சம் தான், அப்படின்னாலும் என்னால இதெல்லாம் மாத்திக்க முடியலங்க, பெருசா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு வானவல் நிகழ்ச்சியில பெருசா எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிறேன், அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்ற தலைப்புல பேசலாம். உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பான 04542 இணைத்து அறிமுகங்கள் 24 24 24 அப்படின்ற எண்ணிலையும், மகளிர் அனைவரும் வாங்க 24 24 26 அப்படின்ற எண்ணிலையும், பொதுவான அனைத்து நேர்களும் வாங்க 24 24 29 290 330 333 அப்படின்ற எண்களை உங்களோட பேச காத்திருக்கிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபதி.

0: இப்படி டேக் இட் ஈஸி பாலிசியாக என்னால் இருக்க முடியலைங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேன். அதனால் உறவுகளை இழந்திருக்கிறேன், நண்பர்களை இழந்திருக்கிறேன், ரொம்ப சொந்த பந்தத்தை இழந்திருக்கிறேன். ஆனால் ரொம்ப பின்னாடி வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறேன். எதை பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சி உங்களுக்காக தலைப்பு தந்திருக்குங்க. இன்னைக்கு சிறந்த கருத்தை பதிவிடுற ஒரு அன்பு நேயர் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோடைப்பன்மலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுவாங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:08 வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
1: ஹலோ
0: ஹலோ, பெயர்?

0: சொல்லுங்க.
1: எங்கள் அன்பு தோழி சோனியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். நலமா மேடம்?
0: நலமா இருக்கிறேன் குணசேகரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சந்தோஷம் சொல்லுங்க.
1: பெருசா எடுத்துக்கலன்னு கேட்டிருக்கீங்க மேடம். நான் ஒரு முதுகலை பட்டாதாரி மேடம், ரெண்டு டிகிரி முடிச்சதுனால மேடம் அப்பா அம்மா அடிக்கிட்டே இருப்பாங்க மேடம். ஏன் ரெண்டு டிகிரி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு ஐடி கம்பெனி அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகாம ஏன் நீ விவசாயம் பண்றன்னு சொல்லி அடிக்கடி திட்டுவாங்க மேடம். ஒன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம், என்னால நீயும் கஷ்டப்படுற, ஒன்னால உன் வீட்டுக்காரர் எல்லாமே அம்மா எல்லாமே கஷ்டப்படுறாங்கன்னு திட்டுவாங்க மேடம். ஆனா என்ன நான் பெருசா எடுத்துக்கல மேடம், எனக்கு நம்பிக்கை தைரியம் உழைப்பு எல்லாம் இருக்கிறதுனால மேடம் நான் விவசாயம் தான் பண்ணுவேன். ஒரே ஒரு காலம் நின்றுருந்தேன் மேடம், ஆனா எல்லா விஷயம் கத்துக்கிட்டேன் மேடம்.
0: சரிங்க, எதை நீங்க பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்கல, பெருசா எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். சரி பரவாயில்லைங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க குணசேகரன் ஐயா. இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சித்ராமணிக்கப்பா.
0: சொல்லுங்க சித்ராமா.
2: எப்படின்னா நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப நானு கொஞ்சம் யார் சொன்னாலும் கொஞ்சம் கோவப்படுற தன்மை எனக்கு இருக்குது. யதார்த்தமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரியும், அதனால நானே என்னோட ஒத்துக்கிறேன்.
0: கோபம் வருமா உங்களுக்கு?
2: அதனால கொஞ்சம் புரியும்படி சொன்னாதான் எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றதுன்னா ஒரு பேசுறதை வச்சு நான் சீக்கிரம் அதை கண்டுபிடிக்க முடியறதில்ல.
0: புரியும்படி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க?
2: எது எப்படின்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க, ஒரு ஒருத்தர் சட்டம் புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு சீக்கிரம் புரியாது.
0: சரிங்க,
2: அது நான் என்ன பண்றதுன்னா கொஞ்சம் கோவம், ஒருத்தர் பேசுறாங்கன்னா நம்ம கிட்ட ஒன்று பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட ஒன்று பேசுவாங்க, நல்ல விதமா நல்ல இடங்கட பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் இப்படி அப்படி அப்படின்னு பேசுறாங்க அந்த படி என்ன பத்திய.
0: சரிங்க, அதாவது கேட்டுக்கோங்கப்பா.
2: என்ன பண்றதுன்னா
0: சித்ராமாக்கு, சித்ராமாக்கு வந்து புரியறபடி பேசுனீங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்களாம். சரிங்களா, இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம், 9:10 பேசலாம்.
3: வந்திருக்கு எதையுமே ஆராய்ந்து வந்து பெருசா எடுத்துக்கிறதா, இதை விட்டுறதா, இல்ல வந்து இதை மனசுல வச்சு நம்ம அதை வந்து அதாவது செயல்படுத்துறதா இல்ல முறியடிக்கிறதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். எதுவுமே பெருசு இல்லை, எல்லா கண்ணுக்கு திட்ட வச்சு பார்க்கும்போது எல்லாம் பெருசா தெரியும், தூரமா வச்சு பார்க்கும்போது அது வந்து சிறுசா இருக்கும். கொஞ்சம் தள்ளியே எதையுமே யோசிச்சு பார்த்தோம்னா பெருசா எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட வேண்டியதில்லை.
0: சரிங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது அனுபவத்தை பகிர்ந்துட்டு போயிருக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் வந்து பெருசா எடுத்துட்டதுனால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். அதனால இப்ப அதெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுனால இப்ப நான் விட்டுட்டேன். அதனால எதுவும் அதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. தண்டபாணி அண்ணன், தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் முன்பாக கொடை பண்பலை 100.5.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
6: 350-5151.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1-November 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம்.

0: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: ஒன்பது மணி 14 நிமிடத்துல ஜல்சா பண்ணுங்கடா அப்படின்னு எதை பத்தி யோசிக்காம நம்ம வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சகோதரி ரொம்ப இன்முகத்தோட சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த குழந்தைகள் வந்து அழுகுங்க. சின்ன குழந்தைகள் வந்து அழுகும், அது வந்து இயல்பு தான். பிறந்த குழந்தைகள் வந்து எதற்கு அழுகுது, ஏன் அழுகுது, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அதை வந்து பெற்றவங்க ரொம்ப பெருசாக எடுத்துப்பாங்க. என் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குன்னு அவங்க மனரீதியாக வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறதை வந்து நிறைய வீடுகளில் நடக்கும் நானுமே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னா என்ன, கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தாச்சே இதுக்கு போயா இப்படிலாம் நினச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:15 வாங்க பேசலாம்.
1: அன்பு சோனியாமாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் மங்களபுர ராஜசேகரமா.
0: சொல்லுங்க ராஜசேகர் ஐயா.
1: ஆமா, இப்ப நான் எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். நாங்க எங்க வீட்டுல வந்து இந்த புகை பழக்கம் மது பழக்கம் இது மாதிரி யாருக்கும் கிடையாதுமா.
0: சரிங்க.
1: ஒரு வித்தி கடையை நான் 45 வச்சிருக்கேன். அந்த மாதிரி பொருள் கூட வைக்க மாட்டோமா, ஒரு சின்ன பாக்கு கூட வைக்க மாட்டோம். ஆனாலும் நம்மளுடைய நட்பு வட்டமோ எங்க உறவுகளிலேயே வந்து இந்த பழக்கம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆனாலும் வந்து நாம வந்து இது வந்து செய்யறாங்களேன்னு சரி, நம்ம விருப்பு பண்ணணும்னு வெறுத்து ஒதுக்கணும், அது வந்து நட்பு உறவு ரீதியில முடிவு ஏற்படும். இதை வந்து சகிப்புத்தன் மாதிரி ஏற்றுக்கிற மாதிரிதான் இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து அதை முடிச்சுமே வந்து நம்ம வந்து இதை அவங்க இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களை வந்து சுட்டி காட்டுறவோ அல்லது வந்து நம்ம இதை விட்டுடுன்னு சொல்றதோ நமக்கு வந்து எந்த இதுன்னு கிடையாதுமா.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க. இணைப்பில் யாருங்க, வாங்க வணக்கம். ஒன்பது மணி 16 வானவில் நிகழ்ச்சியில வந்துட்டீங்க, பேசலாம். பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஆமா, வந்து நான் திருமணம் முடிஞ்ச பிற்பாடு எனக்கு தனி குடிச்சல வச்சுட்டாங்க. அப்ப வந்து தனி குடுத்தல வச்சோடனே நிறைய பேரு என்னுடைய காது உடவே கேட்டாங்க, இது எங்க போய் வாழ போறேன், எங்க போய் குலைக்க போறேன் அப்படின்னு சொல்லி காது உடவே பேசினாங்க. நான் இதையவே பெருசா எடுத்துக்கிட்டீங்க. அதாவது இன்னைக்கு உள்ளக அஞ்சல் தினம், அந்த அஞ்சலகத்துல வந்து ஆர்டி வந்து சேமிப்பு பண்ணுங்க. அந்த காலத்துல வந்து 1986 வந்து மாசம் 100 தான் போட்டுனுங்க. அதுல போட்டு போட்டு சிறு சேமிப்பு பண்ணி ரெண்டு பெண்களை பெற்று அவங்களுக்கு திருமணம் பண்ணி அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய அவங்களுக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் மாசம் வந்து தபால் நிலையத்துல வந்து 1000 மாசம் சேமிச்சுட்டு இருக்கிறோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது இவங்க எல்லாம் என்ன வந்து வாழ போறாங்க அப்படின்னு உதாசனப்படுத்தவங்க முன்னாடி அந்த வார்த்தைகளை நான் வந்து நான் பெருசா எடுத்துக்கல. நான் இப்ப வந்து சேமிச்சு என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கட்டி கொடுத்து நல்லது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து பகிர்ந்துகிட்டேங்க. கோவிந்தசாமி, நன்றிங்க. இணைப்பில் யாரு, வாங்க வணக்கம். பேசலாம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அலங்கியத்துல இருந்து அலிமா.
0: எங்க இருந்துங்க?
3: அலங்கியம், திருப்பூர் அலங்கியம்.
0: புதுப்பூரா? எந்த மாவட்டம்?
3: திருப்பூர் மா.
0: திருப்பூர், சரிங்க சரிங்க. சொல்லுங்க, திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: அலிமா.
0: அலிமா, சொல்லுங்க அலிமா, நீங்க எந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வருத்தப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் அவ்வளவு தூரம் எடுத்திருக்க வேண்டாமே அப்படின்னு?
3: நம்ம சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து விட்டு கூட கூடாது நம்மளைய. அதான் இது பண்ணவே
0: இல்லை.
3: நம்ம பெருசா எப்பவுமே பெஸ்டாத்தே நான் நினைச்சுக்குது. ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சரியா ரொம்ப சீப்பா பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம விட்டு விளையினாலே அதே இடத்துல நம்ம உயர்ந்து நிக்கணும்.
0: சரிங்க சரிங்க, அதான் தொடர்ந்து அவங்க கிட்ட வாதிடாம அதை

0: பெருசாக எடுத்துக்காம தள்ளி வந்துடணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் கோவம் வருமே இங்க அப்பெல்லாம் பேசினா. முயற்சி பண்ணணும், கோவம் வராம அப்படியே காட்டணும் அப்படின்னு அதுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு. நன்றிங்க, இன்னையில இருந்து தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பான்மலை நுறுப்புள்ளியாய்ந்தல்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாழ்க்கை அப்படின்றது ஒரு மேஜிக் தாங்க. இப்படின்றதுக்குள்ளே என்ன மாயாஜாலம் வேணாலும் நடக்கலாம், ஆனால் அதில் போயிட்டு எதுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு பாடல்கள் கொடுத்தாலும், ஆனால் நம்மளால் அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது இல்லையா. நிச்சயம் வந்து யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம உடனே கோவப்படுற இடத்துல தான் இருக்கிறோம், ஆனால் பின்னாடி வந்து வருத்தப்படுறோம். அந்த மாதிரி நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 9:22 பேசலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு விஜயா பேசுறேன்
0: மேடம். விஜயாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, நீங்க எதை பெருசா எடுத்துக்கிறீங்க? இல்ல விஜயாமா, முடிச்சிட்டு தான் சாப்பிடணும்.
1: சரிங்க மேடம்.
0: சாப்பாடெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல.
1: பாப்பா கிட்ட பேசுறது, பாப்பா திருப்பி உங்களோட பேசுறது அழகா இருக்கும். அதனால மறுபடியும் மறுபடியும் பேசி ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் மேடம். இப்ப அந்த சொந்தக்காரங்க சொன்னவங்க எல்லாம்

0: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதாவது குழந்தைகளை வந்து எதற்கு நன்றிங்க விஜயாமா. இணைப்புல யாருங்க? வாங்க வணக்கம். 9:24 பேசலாம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆல்டன்.
1: எனக்கு எதை பெருதாக எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது மாற்றிக்கொண்டது அப்படி என்றால், மேடம், அண்ணன் தம்பி உறவுகளை பற்றி என்னுடைய சகோதரர் மூத்தவர் ஒருவர் ரொம்ப பயங்கரமா கூறுவார். அதாவது இந்த வானத்தை போல, அந்த ஆனந்தம் போன்ற குடும்ப படங்களை எல்லாம் போட்டு காட்டிவிட்டு நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களை ஒரு வற்புறுத்தலுக்கு உட்படுத்துவார். இப்படித்தான் இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி என்று அப்படின்னு.
0: சரி,
1: ஆனால் அப்பொழுது அதை நானும் பெரிதாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் சில காலங்களுக்கு பிறகுதான் தெரிந்து கொண்டது, அந்த உறவுகள் எல்லாம் ஒரு மாயை. இந்த உலகத்தில் பணம் தான் மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று, நம்மிடம் ஏதாவது ஒரு திறமை இருக்க வேண்டும், அந்த திறமையாக பணம் இருக்க வேண்டும். அப்படியானால் தான் இந்த சமுதாயத்திலும் நமக்கு பதிப்பு கிடைக்கும், அண்ணன் தம்பி போன்ற உறவுகளையும் நீண்ட காலம் எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கறது.
0: சரிங்க,
1: அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இத போய் நம்ம இவ்வளவு சீரியஸா எடுத்துருக்கோமே
0: உணரும் பொழுது, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்கிட்ட விஷயத்த பெருசா எடுத்துக்கல அப்படின்னு பகிர்ந்துகிட்டீங்க ஆல்டன். நன்றிங்க. இணைப்பில் யாரு? வாங்க வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: அக்கா, கரூர்ல இருந்து நஃபிஷா பானு பேசுறேன்க்கா.
0: சொல்லுங்க பானு, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கக்கா. நீங்களா நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கிறோம். என்ன பண்றீங்க பானு?
2: நான் இப்போ டிகிரி முடிச்சிட்டு யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்க்கா.
0: சரிங்க பானு, சொல்லுங்க, எந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறீங்க நீங்க?
2: அக்கா, நான் வந்து பெருசா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் தான்க்கா. இப்போ வந்து ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம எல்லா போர்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணிருப்போம், கவர் பண்ணிருப்போம், எல்லாம் நல்லா படிச்சிருப்போம். ஆனா வந்து ஐயோ, இந்த க்வெஸ்சன் கேப்பாங்களா, அந்த க்வெஸ்சன் கேப்பாங்களாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், சே இதுக்குதான் பயந்தமா, இவ்வளவுதானா இந்த எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தோணுங்கக்கா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய பெண்கள் எதிர்கொள்றது ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வருது, அதுக்கெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து ஐயோ இப்படிதான் இருக்கே அப்படின்னா, அதுக்கான ரெமெடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவுதானா இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கற மாதிரி இருக்கும்க்கா.
0: அப்படியா? அப்ப ரெமெடி எல்லாம் வச்சிருக்கீங்க? உங்களுடைய நம்பர் வந்து தனியா நோட் பண்ணி உங்களை நான் வந்து தனியா சந்திக்கிறேன், சரிங்களா? ரொம்ப அருமையா சொன்னீங்க பானு. அதாவது பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நான் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறேன், ஆனா அதுக்கப்புறமா வந்து அதை நேருக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதானா, இவ்வளவுதானா படிப்பு, இவ்வளவுதானா கொஸ்டின் அப்படின்னு தோணிருது. அதே மாதிரி இந்த சர்ம பிரச்சனைகள், பெண்களுக்கே உண்டான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகாம அதற்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகள், ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னா அவ்வளவுதானா அப்படின்னு தோணும். அதனால எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு வந்து பானு பகிர்ந்துட்டு போயிருக்கிறாங்க கரூர்ல இருந்து. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் முன்பாக கூடை பண்பலை 100.5.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

கோடி பண்பலையில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில். கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பல்லக்கவுண்டம் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
4: கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: சத்யா ஏஜென்சிஸ்
7: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
6: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கும் வானவில்.

0: இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் பொழுதே ஜாலியாக தாங்க இருக்குது. ஆனால் வாழ்க்கையை நம்ம ஜாலியாக கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால், சில பல நேரங்களில் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறோம், பெருசாக எடுத்துக்கிறோம், கோவப்படுறோம், கத்துறோம். அதை தான் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேட்டிருக்கிறோம். அதனால் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். ஆனால் அப்புறம் பின்னால் வந்து இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு பின்னாடி நான் உணர்ந்து இப்போ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டேன் அப்படின்னு அழகான கருத்தை பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. இனியும் தொடர்ந்து பகிர வரும் நேயர்களில் ஏதாவது ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடைப்பண்பலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வரவேற்பாளர்களாக அழைக்கப்படுவீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 9:32 இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம்.
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். சுகனி சோரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜவகர்பரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன அந்தோனிங்கப்பா.
0: சொல்லுங்க அந்தோனியா.
1: ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன் சாரி, கட் பண்ணிடுறேன். அதாவது சின்ன விஷயம் குக்கெல்லாம் நான் அடிக்ட் ஆயிடுறேன் சாரி, இல்லாத பொல்லாத சொல்லும் பொழுது அது சின்ன விஷயமா தருக்க ஒண்ணுத்துக்கு மேலாது, ஆனா அது பெருசு எடுத்து மன சஞ்சலப்படுவேன். ஆனா அந்த தருணங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டவர்கள் எழுதிய புத்தகங்களை படிப்பேன். அது ஒரு ஒரு பூச்செடி இருக்கு, அது சேரிலும் சேற்றிலும் வளர்ந்து சேரிலும் சேற்றிலும் வளர்ந்து ஒரு நல்ல அந்த சுபாவம் மனம் மாறாம அந்த சுபாவத்தை கொடுத்து ஒரு பூ மலர்கின்றது. அது மாதிரிதான் மனித நல்ல மனிதர்கள் தீய மனிதர்களிடமிருந்து வாழ்ந்து வந்தார் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தருணங்கள் வரைக்கும். ஆனா அந்த அவருடைய நல்ல மனிதர்கள் சுபாவத்தை மாத்திக்கிறார்கள் பாத்தீங்களா. அதான் உலக சொல்றாரு புத்தர் அழகா சொல்றாரு, வார்த்தைகள் மனிதன் சொல்வதை காட்டும், வார்த்தைகள் மனிதனின் சொல்வதை காட்டும், அமைதி மனிதனின் நல்ல செயல்பாடுகளை காட்டும். அழகா புத்தர் சொல்லியிருக்காருப்பா. அதாவது கண்ணீர் விட தெரிந்தவர்கள் தான், கண்ணீர் விட தெரிந்தவர்கள் தான் மற்றவருடைய கஷ்டத்தை உணர முடியும். கண்ணீர் விட தெரிந்தவர்கள் தான்

0: மற்றவருடைய கஷ்டத்தை உணர முடியும் அப்படின்னு வருது. அதனால ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியில போய்கிட்டே இருக்கு. நம்ம இல்லாத புத்தகம் சொல்றாங்களோ அது வந்து அடிக்ட் ஆயிடக்கூடாது. ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு புத்தகங்கள் எடுத்து வாசிக்கணும், ஒரு நல்ல வரிகள் எடுத்து ஆண்டவர்கள் எழுதிய வரிகள் எடுத்து வாசிக்கணும். அப்படியே நம்ம அப்படி பாசிட்டிவா அவர் தளர்ந்து எதுவுமே தெளிந்த நீரோடைகளா இருக்கணும்.
1: சரிங்க சரிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னாடி நான் பெருசா எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா இல்லைங்க, அதாவது ஆண்டோர்கள் எழுதிய வாசகங்களை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சொல்றது ஈஸி தான், ஆனா வந்து முயற்சி பண்ணுவோம். நேர்கள்லாம் அருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் மேடம், பெயர் சொல்லுங்க.
2: ஸ்ரீதேவி, நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க.
1: ஸ்ரீதேவி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேங்க மேடம். இன்னைக்குதான் உங்களோட முதல் முறையா நேரலையில பேசுறேன்.
1: அப்படிங்களா, சிறப்புங்க. நானும் உங்களோட முதல் முறையா நேரலையில பேசுறதுல மகிழ்ச்சி. சொல்லுங்க ஸ்ரீதேவி, எந்த ஒரு விஷயத்த செயல பெருசா எடுத்துக்கிறீங்க?
2: நான் வந்து என்னைய நினைச்சு நான் ரொம்ப பயந்துக்குவேன் மேடம் எப்பயுமே.
1: அப்படியா?
2: கடினமான வேலை செய்யும் போது இந்த வேலை நம்மளால செய்ய முடியுமான்னு நினைச்சு மலைப்பேன் நானு. இன்னமும் நான் ஒரு வேலையை எடுக்கும் போது பெருசாதான் எடுத்துக்குவேன். ஏன்னா உடல்நிலையும் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இந்த கடினமான வேலை செய்யணும். இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கனமான கடினமான வேலையை ரெண்டு நாள் செஞ்சு முடிச்சேங்க மேடம். அப்ப நினைக்கும் போது கொஞ்சம் பயந்துக்குவேன், மலைப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி வீட்டு வேலை ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சா அப்பெல்லாம் அம்மா கூட இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க காலம் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, மலைச்ச மாடு மலையேறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடு வேலை ஆரம்பிச்சும் போது அப்படிதான் மேடம், ரொம்ப மலைச்சிட்டு என்னை நினைச்சிட்டே நான் ரொம்ப
1: கஷ்டப்பட்டு
2: தனியா இருந்து ஒரு வேலையை பாக்குறோம், நம்மளால முடியுமா? 4 பேரும் வந்து அவ எப்படி இந்த வேலையை முடிப்பா
1: அப்படின்னு சொல்றாங்க. சொல்றனால அடுத்தவங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு அளிக்கிறதுனால நீங்க வந்து சில பல விஷயங்களை உங்கள் மீதே நம்பிக்கை இல்லாம பெருசா எடுத்துக்கிறீங்க.
2: அம்மா வந்து மலைச்ச மாடு மலையேறாது, எளியவர்கள் பக்கம் இறைவன் இருப்பாரு. நீ எதை கண்டு நீ மலைக்க கூடாது, உன்னை நினைச்சு பிரமிச்சுதான் நீ பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த சாதாரண நம்ம எளிமையா முடிச்சமே
1: அப்படின்னு தோணும்
2: அப்படின்னு நானு சொல்லுவாங்க மேடம். அதே மாதிரி வீடு கட்டி முடிச்சா இப்ப பார்த்தா அந்த வேலையெல்லாம் எளிமையா தெரியுது.
1: பாருடா, நம்ம தான் இதெல்லாம் பண்ணமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மலைப்பு இருக்கு.
2: அருமையா
1: பகிர்ந்துகிட்டீங்க ஸ்ரீதேவி. அதாவது வந்து ஏமேலேயே தன்னம்பிக்கை இல்லாம சில நேரங்கள்ல என்னுடைய திறமை மீது நம்பிக்கை இல்லாம நான் சில பல விஷயங்களை பெருசா எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் இதுதான் நம்மளாம் பண்ணமா அப்படின்னு வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, உங்க அம்மா சொன்ன மந்திர வார்த்தை உங்களோட என்றைக்குமே வாழ்க்கை முழுவதும் வரட்டும். அம்மா இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க, உங்க கூட தான் இருக்கிறாங்க. சந்தோஷமா இருங்க, தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளை முன்பாக.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11:00

0: அணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: இதுவும் நம் வசந்த் அன்கோ காலம்.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.

0: 9:31 மாணவல் தந்து கொண்டிருக்கிறது. பெருசா எடுத்துக்கிறேன். எந்த விஷயத்தான் கேட்டோம், அழகா நேர்கள் வந்து அவங்க குடும்பத்துல நடந்தது, வாழ்க்கையில நடந்தது, உறவுகளுக்கிடையே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கு வந்து நம்ம மதிப்பு அளிக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே பெருசா எடுத்துக்கிறனால நிறைய குடும்பங்கள்ல சண்டை வருதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அங்க மொய் வைக்கிறதெல்லாம் தாண்டி அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க பாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட கழுத்துல போடுறதுக்கு செயின் இல்லையே, காதுல போடுறதுக்கு தோடு இல்லையே, வளையல் இல்லையே அப்படின்னு அவங்க அதை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. நம்மளா நம்மளை நினைச்சிட்டு என்ன பண்றது, அவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்துக்கே போகாமலாம் நம்ம வந்து தவிர்த்திருக்கிறோம் இல்லையா. இப்ப நிறைய வீடுகள்ல அது நடந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த மொய் செய்யற விஷயத்திலையும் சரி, என்ன இவ்வளவு கம்மியா செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை வந்து நம்ம என்னைக்குமே பெருசா எடுத்துக்கிறோங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத தெரியல. ஆனா எல்லாருமே முயற்சி பண்ணணும், புத்தகம் வாசிங்க, அறிஞர்கள் சொன்னதை வந்து கேட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்றாங்க. சரி பரவாயில்ல, இப்ப இணைப்புல யார் வந்திருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க, கேட்டலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சகோதரி, பெயர் சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் பல்லவட்டி தண்டபாணி பேபிங்க.
0: சொல்லுங்க தண்டபாணி பேபி.
1: மேம் நான் ரொம்ப அடிபட்டேன்.
0: அப்படிங்களா?
1: ஆனா அதுதான் எனக்கு முன்னேற்றத்துக்கு, அப்படியே வைராக்கியத்துக்கு எல்லாமே. மேடம் வேலைக்கு போனா உடனே உன்னால முடியாது, எஃப்எம்ல பேசினா உடனே உன்னால பேச தெரியாது, எதுக்கு போன் பண்ணி பேசுற
0: அப்படின்னு பெருசா எடுத்திருக்கீங்க.
1: அது எடுத்திருக்காங்க மேடம். ஆனா வந்து நம்மளையும் அவங்க தப்பா சொன்னாலும் அவங்க திருப்பி நம்மளுக்கு பதில் சொல்றாங்கல்ல, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் காலமும் கடவுளும் இருக்காரு, நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு நான் அப்படியே பொறுமையாங்க. 95% கோபம் பட மாட்டாங்க மேடம்.
0: இன்னைக்கு
1: பேசினவங்க எல்லாமே இருக்காங்க மேடம். ஆனா அவங்கவுங்களுக்கு தெரியும், இப்ப வந்து என்கிட்ட பேசுறாங்க, ஆனா வந்து என்னோட முன்னேற்ற தடை பண்றதுதாங்க மேடம் இருக்காங்க.
0: சரிங்க பரவாயில்லங்க, என்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தகர்த்து இருந்துட்டு வாழ்க்கையில போயிட்டே இருப்போங்க. சரிங்க, நன்றிங்க பேபி. இணைப்பில் யாரு, வாங்க வணக்கம். 9:42 ஆயிடுச்சுங்க. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு இணைப்புல வந்திருக்கும் அன்பு உறவு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவோட கார்த்திகேயனி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: கார்த்திகேயனியா?
2: ஆமா கார்த்திகேயனுங்க மேடம்.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
2: இல்லைங்க மேடம், ஒரு ரெண்டு டைம் வந்துட்டேங்க மேடம்.
0: இப்பதான் அப்படி சொன்ன உடனேதான் குரல் வெளியே எட்டி பாக்குது. சொல்லுங்க கார்த்திகேயனி, எந்த விஷயங்களெல்லாம் பெருசா எடுத்துக்கிடுவீங்க, ஓவரா ரியாக்ட் பண்ணுவீங்க?
2: மேடம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரோத்தர் ஏதோ ஒன்று சொன்னா பொங்கிடுவாங்க மேடம்.
0: பொங்கிடுவீங்களா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
2: அவர் மடி ஒரே மணி நேரத்துல வந்து அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க மேடம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா?
0: என்ன வேலை பாக்குறீங்கம்மா?
2: சும்மா
0: பேசிட்டாங்களோ தெரியாம பேசிட்டாங்களோ
2: ஒண்ணுமே
0: இருக்காது.
2: நன்றி.
0: அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இப்படி ஒரு வேலைய பத்தி சொல்றாங்க, நம்மளுடைய திறமை சார்ந்து சொல்றாங்க, கோவம் வரும், அதை நான் பெருசா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கப்புறம் வர்ற அந்த இடைவெளியை வந்து நிரப்புவீங்களா, அதுதான் இப்ப நிகழ்ச்சியில கேட்டிருக்கிறோம். அருமையா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து எதனால நானா போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. திருப்பூர்ல இருந்து கார்த்திகேயினி அருமையா சொன்னீங்க, நன்றிங்கம்மா. இப்ப இணைப்பில் யாருங்க, வாங்க வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க.

0: இணைப்பு கொடுத்த நல்லவளத்துக்கு ரொம்ப ரொம்ப வணக்கங்கள்.
1: சரிங்க, பெயர் சொல்லுங்க.
0: உங்களுக்கும் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பெயர் சொல்லலாமே?
0: மல்லிகா ஆறுமுகம்.
1: எங்க இருந்து கூப்பிட்டீங்க?
0: அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் மேடம்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: முத ஒரு வரிய சொல்லிடுறேன், பழமொழிய சொல்லிடுறேன். நீ வாழ பிறரை கெடுக்காதே. இப்ப நான் வந்து கைத்தறி நெசவு வேலை பண்றோம்.
1: சரிங்க.
0: வேலைய போட்டு போட்டு நாங்க இப்ப லயனை பிடிக்கிறோம். உனக்கு வேற பொழப்பு இல்லையாடான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படி என்னடா உனக்கு பேசி ஆகணும்? நிறைய பேர் கேக்குறாங்க. சொந்த வந்தும் கேக்குறாங்க, நிறைய கேக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி லயனை வரும்போது தப்பா பேசலாம், குறையா பேசலாம், நல்லா பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் மேடம் வாழ்க்கையில.
1: சரிங்க, சரிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது சுற்றத்தார் உறவினர்கள்லாம் வந்து என்னை வந்து தூத்துனாலும் அதை நான் பெருசா எடுத்துக்கிறேன். ஆனால் நம்ம இணைப்பு கிடைச்சி நம்மளை பற்றி சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து காணாமல் போயிடுது அப்படின்னு சொன்னீங்க. மல்லிகா ஆறுமுகம், நன்றிங்கய்யா. தொடர்ந்து சந்திக்கலாம். முன்பாக கொடைப்பண்பலை 100.5
2: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: எனக்கு ஒரு வானம், எனக்கு ஒரு மேகம். இந்த பாடல் கேட்க நல்லா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வானம், நமக்குன்னு ஒரு மேகம், நமக்குன்னு ஒரு கொள்கை அப்படின்னு இருக்கிறோம், நிறையா பேர் இருக்கிறோம். ஆனால் இப்படிலாம் வாழ்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்மளை சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இப்படி வாழலாமா அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் இப்போல்லாம் நான் அப்படி இல்லைங்க, அதெல்லாம் வந்து கடந்து போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறாங்க உறவுகள்லாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம் பேசலாம். என்ன ஒரே சலசலப்பு?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஒசூர்ல இருந்து பேர் சொல்லுங்கயா.
1: செந்தில் குமார்.
0: செந்தில் குமார், சொல்லுங்க செந்தில் குமார், நீங்க எந்த விஷயத்துக்கு ஓவரா ரியாக்ட் ஆகுறீங்க?
1: சின்ன பையன்ல விளையாண்டு இருக்கும்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு,
0: சரி,
1: விளையாண்டு போது அவங்க வீட்டுக்குள்ள போய் விளையாண்டுட்டோம்.
0: சரிங்க.
1: அப்ப அவங்க அப்பா வந்தோடனே அவனை சத்தம் போட்டாரு, டேய் வீட்டு விட்டு வெளில போட அப்படின்ட்டான். என்னைய டக்குன்னு
0: சரி
1: ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வீட்டு விட்டு வெளில போகணும் சொல்லி சொல்லிட்டானே.
0: சின்ன வயசுலயா?
1: சின்ன வயசுல, ரொம்ப நாளா நான் அவன்கிட்ட பேசல. சின்ன வயசுல ஒரு 6th-7th படிக்கிறப்ப.
0: ஓ சரி சரி.
1: ரொம்ப நாள் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையில பேசவும் இல்லை. கொஞ்சம் வளர்ந்து பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அதே, நான் அப்ப ரொம்ப கீழ்நிலையில இருந்தோம். இப்ப வந்து காரு ரெண்டு வீடுலாம் கட்டி நான் கொஞ்சம் வசதி ஆயிட்டேன். இப்ப வீட்டு போறப்பெல்லாம் வாடா வாடா வீட்டு போடாங்க. ரொம்ப நாள் போகாம அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு அவங்க அப்பாட்ட திட்டு வாங்காம இருக்கிறத நம்ம வெளியே போகணும் சொல்லி சொல்லிட்டான். அப்ப அவன் தெரியாம
0: சின்ன வயசுல அறியாம சொல்லிட்டாரு
1: அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் அவன்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டேன், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
0: சிறப்புங்க, மீச காரணன்பா
1: நினைச்சிட்டேன்.
0: உனக்கு ரோசா அதிகடா, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணிடலாம். அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. சின்ன வயசுல, சின்ன வயசுல சொன்னது வந்து இந்த அளவுக்கு ஆழமா நான் வந்து நினைச்சிருக்கிறேங்க. அப்புறம்தான் ஆனா பாருங்க, இத்தனை வருடமா நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாருனா, அந்த சின்ன வயசுலயே அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு கடுமையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு.
1: ரொம்ப பயங்கரமான தாக்கம் மேடம், ரொம்ப.
0: சரி, அது அவங்க அப்பாவுக்கு பயந்து தானே சொன்னாரு, விட்டுருங்க. நன்றிங்க செந்தில்குமார். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
1: சொல்லுங்க நாகக்கண்ணியம்மா.
0: நாங்க வந்து கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்ட காலம், பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இதா பேசுவாங்க, நாங்க எது சொன்னாலும் அதுக்கு ஒரு குதர்க்கம் பண்ணுவாங்க. அதுல நாங்க இன்கம் கட்டுறோம், நீ எல்லாம் என்ன வச்சிருக்க இப்படி பேசுவாங்க. அதனால ரொம்ப பெருசாத்தான் எடுத்துட்டேன். அதே ஒரு இதை பண்ணி இப்ப என் பிள்ளைங்க பூரா இன்கம் கட்டத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்க இறக்கும் தருவாயில அதை நினைச்சிட்டு நான் போகவே இல்லை. அது எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் தான். அவங்களுடைய என்ன அவங்களோடய போகட்டும், அவங்க ஒரு உந்து சக்தியா இருந்ததானே நமக்கு சொன்னதுனாலதான் நம்மள ஒரு இதுல இருந்தோம்,
1: வைராக்கியத்துல நன்றிங்கி. அதாவது இது நிகழ்ச்சியில வந்து அத்தனை நேர்களும் பாருங்களேன், ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. இப்பயும் வந்து அதை நான் வந்து தொடர்ந்து பெருசா எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி அப்படியே ஒரு வில்லன் மாதிரி தன்னை அப்படியே இருந்தவங்க அப்படியே வந்து ஜாலியாக, ஆமாம் இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து எனக்கு இப்படி சொன்னவங்களெல்லாம் நான் வந்து கண்டுக்கல. அவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாக வந்துட்டு அவங்க என்னால் பேசவே முடியல அப்படின்ற லெவலுக்கு முன்னேறி வந்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இல்லையாங்க. அதனால் தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம் கோடை பண்பலை 100 புள்ளி 5 மாணவர் நிகழ்ச்சியில்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இதுவும் நம் வசந்தன்கோ காலம்.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: 9:53 இருக்கிறோங்க. இணைப்பில் யார் இருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன் வளக கோடை எஃப்எம். கரூர் மாவட்டம் நெரூர் தாம்பரம் பேசுறேம்மா. சுகன்யா மாதாந்த பூபதி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கறேங்கம்மா.
0: சிறப்புங்க. சொல்லுங்க தாமோதரன் ஐயா, என்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்கறீங்க?
1: நான் வந்துங்க 97 வாக்கில வந்து ஒருத்தர் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பெயிண்டிங் ஒர்க் ஷாப்ல. 97 மேல நான் வந்து தனியா பிரிஞ்சு போய் வைக்கிறேங்க. நான் வைக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க, போய் வச்சு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்னை வந்து பண்ணாங்க. ஏன் நான் செஞ்ச வேலை செஞ்ச ஓனரே வந்து நினைச்சேன் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல வந்து அவரை விட வின் பண்ணி நான்

0: வந்து ஒரு சிறப்பான தமிழ்நாட்டு லெவல்ல ஒரு பெயிண்டிங் ஒர்க்ஷாப் போல வந்து வந்து கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க.
1: சிரிப்பு. ஆனா அந்த நேரத்துல வந்து நீங்க கொஞ்சம் பெருசா தானே எடுத்திருப்பீங்க, எப்படி நம்ம செய்ய போறோம்?
0: ரொம்ப சிரமப்பட்டாங்கம்மா, உண்மையாலுமே அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நானு. அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே பார்த்து நீ உண்மையாலுமே கரெக்டா பண்ணிட்டேப்பா, சிறப்பா பண்ணிட்டு சொல்லி சொன்னாங்க.
1: வெற்றி நிச்சயம், இதுவேது சத்தியம், அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றதை கேக்குறப்போ. நன்றிங்க தாமோதரனையா. நன்றி நன்றிங்க. இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வாங்க வணக்கம், பேசலாம். இணைப்பில் வந்துட்டீங்க வானவெளி நிகழ்ச்சியில.
2: என்னங்க
1: என்னங்க பேர் சொல்லுங்க. என்னமோ மறந்துருச்சு அப்படின்றாங்க. இணைப்புல வந்துட்டீங்க, 9:55 ஆயிருச்சு. பேர் சொல்லுங்கம்மா.
2: சரி மேடம், வெயிட் பண்ணுங்க.
1: இல்லங்க பேசலாம், இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. பெரிய குளம் கலாவதி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சொல்லுங்க கலாவதி. எந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசியில வருத்தப்பட்டிருக்கீங்க?
2: வீட்டுக்கு வந்து எனக்கு 56 ஆயிருக்கு. இப்ப கல்யாணம் ஆகி வந்ததுனால யாரு வந்து சாப்பாடுன்னு கேட்டாலும் அந்த பசி இன்னும் அந்த மாதிரி இருக்கணும். யாரு வந்து கேட்டாலும் என்ன சாப்பாடு போறாம இருக்கணும்.
1: சரிங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த வறுமையின் கொடுமை பெருசா எடுத்துக்கிட்டனால இதை இப்ப நான் வந்து அதை பின்பற்றிட்டு இருக்கிறேன். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நன்றி, அருமையான விஷயம். இப்ப 9:56 நிறைவான நேர் இணைய காத்திருக்கிறாங்க. பேசலாம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்மா,
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பெருசா எடுத்துக்கிறாம வந்துட்டீங்க பாருங்க. இருதுல இணைப்பு கெடுத்தாலும் கோவப்படாம.
3: அதாவது லைன் கிடைக்கிறது பெருசா எல்லாம் எடுக்க கூடாது. அதனாலே தலைப்பு நல்ல தலைப்புல பேசலாம் இல்லையா?
1: சரிங்க,
3: ரொம்ப இப்ப கிடைச்சிருக்கு.
1: கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிருங்க உங்களுடைய கருத்தை.
3: அதாவது இப்ப குழந்தை எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது ரொம்ப வறுமை கஷ்டம். அப்ப பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 3 இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி கரையேத்த போறாங்க, எப்படி இதுல இருந்து மீள போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப நல்லா சிறப்பாவும் பிள்ளைகளும் திருமணம் முடிச்சு கொடுத்து நல்லா எல்லாமே படிக்க வச்சு ஒரு சிறந்த வாழ்வு வாழ்றேங்கம்மா. எதுவுமே நிலையற்றதுங்கம்மா இந்த உலகத்துல.
1: நிலையற்ற வாழ்க்கை, அதனால எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க ராஜேஸ்வரி அம்மா. நன்றிங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டு 9:57 பெருசா எடுத்துக்கிறேங்க எந்தெந்த விஷயத்த, அதனால நிறைய இழந்திருக்கிறேன். கேட்ட உடனே நிறைய பேர் உறவுகளை சொன்னாங்க, நண்பர்களை சொன்னாங்க, என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த சில பேரை வந்து நான் வாழ்க்கையில பெருசா எடுத்துக்கிட்டேன், என்னுடைய வேலை என்னுடைய திறமையை சார்ந்து என்னை பத்தி சில பேர் சொல்றப்போ நான் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு முத்தான நேரா யார இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கரூர்ல இருந்து நவிஷா பானு அப்படின்ற ஒரு மாணவி பேசினாங்க. படிப்பை வந்து நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேன் மேடம், அதாவது வந்து இந்த ஒரு கொஸ்டினை பார்த்து நான் பயந்துடுறேன், பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே அதை பார்த்து நான் பயந்து பெருசாக எடுத்த காலங்கள் உண்டு. ஆனால் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சே இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அருமையான விஷயங்க. இப்போ வந்து மாணவர்களுக்கு எல்லாருக்குமே உந்துதலாக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, பெருசாக எடுத்துக்கிட்டாலும் பயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டாலும் பின்னால் வந்து படிப்பை நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன கரூர் நவிஷா பானு உங்களை வந்து மூத்தான நேயராக தேர்ந்தெடுக்கிறோம். கூடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நீங்க சீக்கிரமே வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். என்னம்மா இதுமோ இவ்வளோ பெருசா எடுத்துக்கிட்டு ஓவரா ரியாக்ட் பண்றியே, ரொம்ப கோவப்படுறியே, கத்துறியே அப்படின்னு நாம சொல்றோங்க. ஆனா எதிரில இருக்கவங்களுக்கு அதோட தாக்கம் எந்த அளவு வீரியத்தை கொடுத்தா அது அவங்களுக்கு பெருசா தெரியும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? அதற்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம். அவங்க வளர்க்கப்பட்ட சூழல், கடந்து வந்த பாதை, சந்தித்த மனிதர்கள், இயலாமை ஆற்றாமை இப்படி நிறைய சொல்லிட்டே போலாங்க. அது அவங்க பக்கத்து நியாயம், அது அநியாயம்னு நாம சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கிறத பாக்காதீங்க. அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்குள்ள அடடா சாரிங்க, உங்களோட நிலைமை தெரியாம பேசிட்டேன், உங்க மனசு புண்படுபடியா நான் ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்க பேசினதை காட்டிலயும் உங்களுடைய குணம் தாங்க அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதனால தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம காயப்படுத்தினாலும் தெரிஞ்சே கேட்டுருங்க, ஒரு சின்னதா மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணையும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபோபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.
4: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.
5: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
2: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
1: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கிய வானவில்.
5: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், பி வி பிஜு, கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 பண்பலை வானவில். இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் முன்பாக செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகாவன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபுஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொது சபையில் தற்போதைய உலக நிலைமைகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 12 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரஷ்யனாக் இன்டானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள். பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
3: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
2: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள்.

களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனை முகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நம்முடைய வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில இந்த வார நிகழ்ச்சியில வானொலி நாடகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒருவரை நம்ம சந்தித்து பேச போறோம். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வானொலி நாடகம் எழுதக்கூடிய அனுபவத்தோடு பயணித்து வருபவர். அவர் எழுதிய 18க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நம்முடைய அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகி இருக்கின்றன. முழு நேரமாக தனியார் நிறுவனத்தில் வேலை, விவசாயம் அப்படின்னு கடுமையான வேலை பளுவுக்கு நடுவுல நாடகம் எழுதக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டு வானொலிகளுக்கு சிறந்த நாடகங்களை எழுதி வரக்கூடிய ஒருவரைத்தான் நாம் சந்தித்து பேசவிருக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் இந்த பகுதியைச் சார்ந்தவர் நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கிறோம். சந்திக்கலாமா அவரை?

0: ஐயா வணக்கம் ஐயா.
1: கோடை பண்பலை வானொலிக்கும் நேயர்கள் அனைவருக்கும், அறிவிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
0: இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி சிவம் ஐயா.
1: எனக்கும் மகிழ்ச்சிகள் ஐயா.
0: ஒரு கலை, அந்த கலை மீதான ஆர்வம், பல்வேறு பணிச்சூழல்களுக்கு மத்தியிலையும் அந்த கலை மீதான ஆர்வத்தை கொஞ்சமும் குறைச்சிக்காம தொடர்ந்து வானொலிகளுக்கு நாடகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சி முழுவதும் பேச போகிறோம். முன்னதாக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நம்முடைய நேயர்களுக்காக.
1: என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க சார். வீடு மனைவி ரம்யா, இரண்டு மகன்கள், மூத்தவன் முகிலன், இளையவன் திலகன், பெரிய பையன் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க ஐயா. சின்னவனுக்கு இப்போதான் 4.5 வயது ஆகிறது. ஆரம்ப காலம் முதல் கோடை பண்பலையே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களில் நானும் ஒருவன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சிங்க ஐயா.
0: மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வானொலி நேயர், அதே சமயம் நாடக ஆசிரியர் அப்படின்னு பல்வேறு பரிணாமங்களோடு பவனி வரக்கூடிய உங்களை நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நம்முடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. மேட்டூர் மாதிரியான ஒரு நடுத்தர பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாடகக்கலை மீதான ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அதாவது உங்களுடைய கலைப்பயணத்தினுடைய முதல் விதை எங்கே, யார் மூலமாக விதைக்கப்பட்டுச்சு?
1: வானொலி நாடகங்கள், நாடகங்கள் கேட்டு வானொலியில கேட்டுதான் என் முதல் முதல்ல நான் நாடகங்கள் எழுதணுங்கிற ஆர்வம் வந்தது. சின்ன வயசுல நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா இந்த பட்டி மாதிரி ஆட்டு எருவுக்காக அந்த கடை போடுவாங்க. அப்போ வந்து ஒரு முதியவர் வந்து கதைகள் வச்சு அந்த கிராமங்கள் நடக்கக்கூடிய கூத்துக்கள் நாடகங்கள்ல பாத்துட்டு வந்து அந்த கதைகள்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா வானொலி கேட்க தொடங்கினாங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியில ஒரு நேயராக அறிமுகமானேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்க தொடங்கின பின்னாடி பாத்தீங்கன்னா வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுல வந்து அக்கம் பக்கத்துலாம் வானொலியே கேட்டுட்டே இருக்க எந்த வேற எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நாடகங்கள் எழுத தொடங்குனாங்க. என்னோட முதல் நாடகம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வானொலியில நான் நேயரா இருந்ததுனால அங்க எனக்கு ஒரு வாய்ப்பு 2007 கிடைச்சதுங்க ஐயா. ஒரு 30 நிமிட நாடகங்கள் ஒளிபரப்பாச்சு.
2: குன்றான குன்றத்தில குமரனவன் குடியிருக்க

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
7: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
10: இதுவும் நம் வசந்த் தன்கோ காலம்.
11: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
12: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5. வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வானொலியை கேட்டு அதன் மூலமாக நாடகத்துறைக்குள்ள கால் பதிக்க ஆரம்பிச்ச நீங்க நிச்சயமா நிறைய

0: சவால்களை எதிர்கொள்ள நேர்ந்திருக்கும். என்னென்ன மாதிரியான சவால்களை நீங்க எதிர்கொள்ள நேர்ந்தது?
1: நிறைய சவால்கள் இருந்ததுங்க. ஆரம்பத்துல நாடகங்கள் எப்படி எழுதணும்னு தெரியாம நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன். மாசத்துல ஒரு கதைகள் கூட வானொலிக்கு அனுப்பியிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோடை பண்பலையில திண்டுக்கல் மா கமலவேலன் ஐயா வந்து வானவில் நிகழ்ச்சியில பேசினாரு. அவரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சதுங்க. அவருக்கு நான் ஒரு கதையை வந்து எழுதி அனுப்பினேன் அவரோட முகவரிக்கு. அவர் வந்து வானொலிக்கான நாடகங்களை எப்படி காட்சிப்படுத்தணும், நான் வந்து தொடர்ந்து எழுதிடுவேங்க, அப்படியே வரிசையா வசனங்களா
2: எழுதிடுவேன்.
1: அந்த காட்சிகள் எப்படி பிரிச்சு எழுதணுங்கிற தெரியாம எழுதிட்டு இருந்திருக்கேங்கிறத அவருக்கு அறிமுகமான பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சுதுங்க. அவர் வந்து வழிகாட்டுதலின் பேர்ல அவர் அந்த கதைக்கு எப்படி காட்சிகளை பிரிக்கணும் அப்படிங்கறத எனக்கு அந்த நாடகங்களை பென்சில குறிச்சு அனுப்பினாருங்க திருப்பி. அதன் பின்னாடி நான் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேங்க. காட்சிகளை பிரிக்கிறது எப்படிங்கறத கத்துக்கிட்டு எழுத ஆரம்பிச்சேங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியில பாத்தீங்கன்னா செந்தாங்காடு சிவமுருகையன் ஐயா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க. 2009 என்னுடைய 2வது நாடகத்துக்காக அவர் கூப்பிட்டு, நீங்க நிறைய நாடகங்கள் எழுதிட்டே இருக்கீங்க, அவரும் எனக்கு கொஞ்சம் அறிமுகங்கள்லாம் கொடுத்தாருங்க. நாடகங்கள்லாம் எப்படி எழுதணும், வானொலியில வந்து எந்த மாதிரியான வசனங்கள் இடம்பெறணும், திரைப்படங்கள்ல எழுதுற மாதிரி வசனங்களை நம்ம வானொலியில கொடுக்க முடியாதுங்க. வானொலிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நீங்க எந்தெந்த மாதிரியான வசனங்கள்லாம் வானொலிக்காக கொடுக்கணுங்கிறத எனக்கு சொன்னாருங்க ஐயா. கூப்பிட்டு நேர்லயே கூப்பிட்டு வானொலியில அமர்த்தி சொன்னாருங்க ஐயா. அதன் பின்னாடி கோயம்புத்தூருக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி வானொலியில தான் இப்ப தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேங்க ஐயா.

0: ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: இதுவும் நம் வசந்த் தன்கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோ.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய அகில இந்திய வானொலியில நாடகத்திற்கான அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கு. உங்களுடைய அந்த முதல் நாடகம் கோயம்புத்தூர் வானொலியில் ஒளிபரப்பாச்சு அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க. அந்த முதல் நாடகம் கேட்ட அந்த ஞாபகங்கள் இருக்கா? அந்த முதல் நாடகம் கேட்ட அந்த ஞாபகம், அந்த மலரும் நினைவுகள், அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: முதல் நாடகம் ஒளிபரப்பான போது எனக்கு சரியான தகவல் கிடைக்கலைங்க. என்னோட முகவரிக்கு அந்த தபால் வந்து சரியான நேரத்தில் கிடைக்கலைங்க. இது வரைக்கும் அந்த முதல் நாடகம் கேட்க முடியாம போனது ஒரு மன வருத்தமான நிகழ்வா தான் இருக்குங்க.
8: நீங்க என்ன கேட்கல அந்த முதல் நாடகம் எப்படி?
9: முதல் நாடகத்தை கேட்கலங்க. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு முற்றும் கோணலா வரலைங்க. அதன் பின்னாடி தொடர்ந்து எழுதினேன். எனக்கு திருச்சிராப்பள்ளி வானொலியில ஒளிபரப்பான அந்த இரண்டாவது நாடகமா முதல் நாடகமா இருக்குங்க. அந்த நாடகத்தை நான் கேட்டேங்க. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு, வானொலி முன்னாடி உட்கார வச்சு அந்த கேட்ட அனுபவம் வந்து ரொம்ப அளப்பரிய ஒரு மகிழ்வான தருணமா இருந்ததுங்க.
8: உங்களுடைய வானொலி நாடகங்களுக்கான அந்த கதை கரு இருக்கு இல்லைங்களா, அது எது சார்ந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? உதாரணத்துக்கு சமூக பிரச்சனைகள் சார்ந்தா, அல்லது மனித உளவியல் சார்ந்தா, உறவுகள் சார்ந்தா, இதுல என்ன மாதிரியான கதை கருவை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க?
9: உறவுகள் சார்ந்த கதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு 13 மேற்பட்ட நாடகங்கள் உறவுகள் சார்ந்த, வீட்டில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வச்சு எழுதியிருக்கேங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு

0: முயற்சியாக இரண்டு கதாபாத்திரங்கள் மட்டும் இடம்பெறக்கூடிய வகையில ஒரு 30 நிமிஷ நாடகங்கள் அந்த மாதிரி எழுதியிருக்கேங்க. கதாபாத்திரங்கள் வந்து குறைவாகவும் நாடகம் வந்து முழுமையாகவும் இருக்கிற மாதிரி வசனங்கள் எழுதி என்னோட நாடகங்கள் இரண்டு நாடகங்கள் ஒரு நாள் மட்டும் அதன் பின்னாடி வெளுத்த பால்னு சொல்லிட்டு இரண்டு நாடகங்கள் இரண்டு பேர் மட்டும் கதாபாத்திரங்கள் இருப்பாங்க ஐயா, அந்த மாதிரி நாடகங்கள் எழுதியிருக்கீங்க.
1: இது வரைக்கும் எவ்வளவு வானொலி நாடகங்கள் எழுதியிருப்பீங்க?
0: 30க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கீங்க. வானொலியில தேர்வானது பாத்தீங்கன்னா 18 நாடகங்கள். இதுவரைக்கும் 18 நாடகங்கள் வானொலியில் தேர்வாகி ஒளிபரப்பாகிருக்கீங்க.
1: இப்போ நம்முடைய அகில இந்திய வானொலிக்கு நீங்க நாடகம் எழுதுறீங்க, எழுதி அனுப்புறீங்க. அந்த நாடகத்தினுடைய ஒளிப்பதிவு நடக்கும்போது உங்களை அழைத்து இருக்க கூடும், நீங்களும் போயிருந்திருப்பீங்க. அப்படி போன நேரத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா, எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
0: இதுவரைக்கும் ஒளிப்பதிவுக்கு நேரடியா போனது இல்லைங்க. ஒளிப்பதிவு செய்த பின்னாடி எனக்கு தகவல் சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் தகவல் சொல்றது தாமதம் இருக்கு, இப்ப எல்லாம் உடனடியா சொல்லிடுறாங்க, உங்களோட நாடகங்கள் இந்த தேதியில ஒளிப்பதிவு செய்ய போறோம், ஒளிபரப்பாகக்கூடிய தேதியும் முன்னாடி முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இதுவரைக்கும் இன்னும் ஒளிப்பதிவுக்கு கலந்துக்கலங்க.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வானொலி நாடகங்கள் அல்லது வானொலியை கேட்பதன் மூலமாக ஒருவருக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல முடியுமா?
1: சொல்லலாங்க ஐயா. நான் வந்து சுய கட்டுப்பாடு வேணுங்கய்யா எல்லாத்துக்குமே. அது வானொலி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி கேட்டதுனாலதான் வந்ததுங்கிறத நான் ஆணித்தனமா
2: சொல்லுவேன்.
1: நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள் கூட பழகிறது, மற்றவர்கள்கிட்ட எப்படி எந்த மாதிரி பழகணும், மற்றவங்க பேசுறது காது கொடுத்து பொறுமையா கேட்கறது, தீய பழக்கங்களை கத்துக்காம இருக்கிறது, இது எல்லாமே வானொலி எனக்கு கத்து கொடுத்தீங்க.
0: அருமையாக சொன்னீங்க. நாடகக்கலை அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள உண்டாகி 30 மேற்பட்ட வானொலி நாடகங்களை எழுதியிருக்கீங்க, 18 மேற்பட்ட நாடகங்கள் அரங்கேறியிருக்கு. இப்போ என்ன நாடகம் எழுதிட்டு இருக்கீங்க?
1: இப்போ ஒரு சமூகம் சார்ந்த நாடகம் எழுதிட்டு இருக்கீங்க, என்னையும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப நாடகம் எழுதிட்டு இருக்கீங்க. வானொலியில் ஒளிபரப்பான 9 நாடகங்களை சேர்த்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க 2019. வானொலியில் ஒளிபரப்பான நாடகத்தோட தலைப்பே அந்த புத்தகத்தோட தலைப்பாகவும் இருக்குங்க. ஆட்டு வித்த தென்றல்ங்கய்யா.
2: ஆட்டு வித்த தென்றல்.
1: ஆமாங்கய்யா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
4: இப்போ நீங்கள் மனித உணர்வுகள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து உங்களுடைய நாடகங்களை வடிவமைத்து எழுதிட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ மனித உறவுகளுக்குள்ள அந்த விரிசல்கள் ஏற்படுது இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன சின்ன ஈகோனால தானே அந்த விரிசல்கள் அப்படின்றதே ஏற்படுது. இந்த மனித உறவுகளுக்குள்ள அந்த விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இரண்டு தரப்புமே என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தினா அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் வராமல் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: உறவுகளுக்குள்ள

0: விளைச்சல்கள் வராமல் இருக்குன்னா விட்டு கொடுத்து போகணுங்க ஐயா.
1: எந்த உறவா இருந்தாலும்,
0: எந்த உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போனாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருங்க ஐயா. அவர் என்ன சொல்றாரு நாம செய்ய, அவர் சொல்றது கேட்க கூடாது அப்படின்னு நடந்து கூடாது ஐயா. அவங்களோட கருத்தையும் நம்ம கேட்டு அதுல இருக்கிற நிறை குறைகளை களைஞ்சிட்டு அவங்ககிட்டயே சொல்லணும், நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த மாதிரி குறை ஏற்படும் அப்படிங்கிற பிரச்சனையை, நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொன்னோம்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தோம்னா உறவுகளுக்குள்ள வரக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் தவிர்க்கலாம்.

0: அது குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் கூட ஆயிருங்கய்யா, நமக்கு அந்த அளவுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லைங்கய்யா வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால. 2 நாட்கள்ல எழுதின கதைகள்லாம் கூட இருக்குங்கய்யா, 2 நாட்கள்ல இல்லையே ஒரு கதை எழுதி முடிச்சிருக்குங்கய்யா.
1: தலைப்போடு சொல்லி சொல்லுங்களேன் அந்த
0: ஒரு
1: நாடகத்தை.
0: நாள் மட்டும்ங்கிற நாடகம் வந்து 2 நாட்கள்லயே எழுதியிருக்குங்கய்யா.
1: அது என்ன கதை கரு அதுல எடுத்துக்கிட்டீங்க?
0: கதை கருவுங்கய்யா, கணவனும் மனைவியும் 2 பேருக்குள்ள விரிசல்கள் வந்துருங்கய்யா. கணவன் வந்து மனைவியாக ஒரு நாளும், மனைவி வந்து கணவனாகவும், கணவன் வந்து மனைவியாகவும் அந்த கதையில வந்து இடம்பெறுவாங்க. வீட்டுல இருக்கிற வேலைகள்லாம் கணவன் செய்யற மாதிரி இருக்கும், சமைக்கிறது அதையெல்லாம் கணவன் செய்வாருங்கய்யா. மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல போய் வருகிற மாதிரி இருக்குங்கய்யா அந்த கதை. அந்த கதை 2 நாட்கள்ல எழுதி முடிச்சுங்க, ஒரு நாள் மட்டுங்கிற தலைப்புங்கய்யா இருக்கு. என்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் கூட ஆயிருங்க, 30 நாளைக்கு மேல கூட ஒரு நாடகங்கள் எழுதி முடிக்கிறதுக்கு ஆயிருங்கய்யா.

0: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
4: இதுவும் நம் வசந்த் அன்கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
7: பொதுவாக சமூக ஊடகங்களுடைய தாக்கம் இன்னைக்கு பெருமளவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்ட நாடக கலை மீதான ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க?
8: ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணுங்கய்யா. நம்ம வீட்லயே பாக்குறோம், குழந்தைகள்ல இருந்து எல்லாமே கைபேசி உபயோகப்படுத்துறது இப்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. வானொலிக்கு நேயர்கள் நிறைய வானொலி கேக்குறாங்க, பொழுதுபோக்குக்காக நிறைய பேர் கேக்குறாங்க. நான் வந்து பொழுதுபோக்காக கேட்காம அதை வானொலியை கேட்டு அதனால ஏதாவது பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேங்க ஐயா. எனக்குள்ள எழுத்து ஆர்வத்தை நானே வளர்த்துக்கிட்டேங்க ஐயா. வேற யாரோட தூண்டுதல்னாலயோ அவங்கள மாதிரி வரணும், விருதுகள் நிறைய வாங்கணும், அந்த மாதிரி யாரையும் முன்னுதாரமா எடுத்துக்கிட்டு வளர்றேங்க ஐயா. என்னோட சொந்த முயற்சியில நாடகங்களை எழுத ஆரம்பிச்சேன். என்னோட பேரு வானொலியில வரது மூலியமா கிடைக்கிற மகிழ்ச்சியே போதும்னு அப்படி நாடகங்கள் எழுதிட்டு இருக்கேங்க ஐயா. இப்ப ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்குங்க ஐயா, அடுத்தது ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. மேகங்கள் இல்லாத வானத்து மலைன்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு எழுதிட்டு இருக்கேங்க ஐயா. அதுவும் வானொலியில இடம்பெற்ற கவிதைகள் இந்த மாதிரி எடுத்து இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா.
7: ஒரு நாடக ஆசிரியராக ஒரு புறம், இன்னொரு புறம் தனியார் நிறுவனத்தில் வேலை, விவசாயம் அப்படின்னு 24 மணி நேரமுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூலில் இருக்கீங்க. உங்களுடைய இந்த வெற்றிக்கு உங்களுடைய குடும்பத்தார் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க?
8: மனைவி ரம்யாங்கய்யா, அவங்க வந்து என்னோட எழுத்து பணிக்கு உறுதுணையாக இருக்காங்க. எந்த ஒரு நேரத்திலையும் நான் எழுதி கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் குறுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. எழுத்து பணிக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளும் சரி, எந்த நான் எழுதிட்டு இருக்கப்ப அவங்க வந்து எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டாங்க ஐயா. முகிலன் திலகன் இரண்டு பேருமே சொன்னா அப்பா எழுதுறாரு, அவங்க கூட போய் தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அவங்க கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. இந்த நேரத்துல என்னோட குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவிச்சுறேங்க.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்ட கேள்வி, டாக்டர் நீங்க எப்ப ரொம்ப ஹாப்பியான ஃபேஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு கைனகாலஜிஸ்ட் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே நாங்க எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு ஒரு 9:00 அப்படிலாம் இருந்துச்சுன்னா நாங்க ஓபிக்கு வரும். அப்படின்னா இங்க வந்த உடனே என்ன பண்ணணும்னா கன்சல்டேஷன்ஸ் அப்படி நிறைய இருக்கும், ஃபர்டிலிட்டி கவுன்சிலிங் இருக்கும், இல்ல ருட்டீன் பிரெக்னன்சி பேஷன்ஸ் இருப்பாங்க, டெலிவரி கேசஸ் இருப்பாங்க, எமர்ஜென்சி கேசஸ் இருக்கும், கைனக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், சர்ஜரி இருக்கும், இந்த மாதிரி ஐவே ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஃபர்டிலிட்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரொசீஜர்ஸ் ஒரு நாளைக்கு நாங்க பேஸ் பண்றோம். இது எல்லாம் இது எவ்வளவோ நாங்க ப்ரொசீஜர்ஸ் பண்ணி எல்லாமே நாங்க பண்ணாலும் இந்த எந்த டயத்தை நாங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் நாங்க ஃபீல் பண்ணுவோம்னா, ஒரு அம்மா கன்சீவ் ஆகி அந்த கருவை நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களை பார்த்துட்டே இருக்கோம். அந்த பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு நம்ம கையாளவே அழகா நார்மல் டெலிவரி ஆறாங்க. அந்த நார்மல் டெலிவரி ஆன உடனே அந்த குழந்தையும் நல்லா இருக்காங்க, அந்த அம்மாவும் ஹாப்பியா அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா,

0: அந்த மொமெண்ட்ல அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு ஃபீல் இருக்கும். அது எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்டா இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் மேல மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, டாக்டர்னா சரி பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுறாங்க, இதை பண்ணிடுறாங்க, நிறைய சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. இது நான் மட்டும் இல்லை, என் ஓஜி சொசைட்டியில் இருக்க எல்லா டாக்டர்ஸை கேட்டாலுமே அந்த நார்மல் டெலிவரி வர அந்த மொமெண்ட் தான் டாக்டரா எங்களால் செரிஷ் பண்ண முடிஞ்ச மொமெண்ட்னு சொல்லலாம். நீங்க 100 ப்ரொசீஜர் பண்ணாலும், ஐவி ஃபர்டிலிட்டி என்னெல்லாம் பண்ணாலும், எந்த ட்ரீட்மெண்ட்டா நம்ம பண்ணாலும், எவ்வளவு பண்ணாலும், அந்த நார்மல் டெலிவரியில அந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அந்த பேபி மதர் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீல் மொமெண்ட் வந்து எங்களால் ஒரு மிக ஹாப்பியஸ்ட் மொமெண்டா தான் ஃபீல் பண்ண முடியும். அதனால உங்க டாக்டரும் உங்களுக்காக உங்க டெலிவரி டயத்துல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற அந்த நம்பிக்கையோட அவங்களோட டிசிஷனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க பேபி மதர் சேஃப்டிக்காக மட்டும்தான் அந்த டாக்டர் வேற டிசிஷன் எடுக்கணும்னா யோசிப்பாங்களே தவிர, கண்டிப்பா நார்மல் டெலிவரி பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா நம்புறேன். மேலும் சில சமயம் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா நார்மல் டெலிவரி ஆகணும்னு நினைச்சிருப்போம், திடீர்னு தப்புல குழந்தையோட ஹார்ட் ரேட் ஃபால் ஆயிருக்கும், இல்ல மதருக்கு ஏதோ எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கும், அந்த சுச்சுவேஷன்ல கூட எமர்ஜென்சியா ஓட்டிக்கு ஷிப் பண்ணக்கு அப்புறம் கூட அங்க போய் இது நார்மல் ஆயிடாதா அப்படின்ற தாட்ல நாங்க நார்மல் டெலிவரிக்கு அங்க ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரி கொடுத்த பேஷண்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அங்க போயும் நார்மல் ஆயிருக்கு. ஒரு சில சமயம் ஓகே இதெல்லாம் தாண்டியும் வரவே வராது, மதர் பேபி நல்லா இருந்தா போதும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல மதரும் பேபியும் சிசரின் பண்ணி கூட அந்த பேபியும் மதரையும் காப்பாற்றக்கூடிய நிலைமை இருந்த பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அல்டிமேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது நார்மல்ல மட்டும் கிடையாது, என்ன வேலைனாலும் ரெண்டு பேருமே மதர் பேபி சேஃப்டியா இருக்கிறதா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் நாங்கள் கொடுக்க கிஃப்ட்னு நினைக்கிறோம். அவங்க ஃபேமிலி கூட நாங்கள் எங்களுடைய அட்டாச்மெண்ட்டை நாங்கள் அப்படி தான் காமிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் திங்க் பண்றோம். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: இந்த வார நிகழ்ச்சியில் வானொலி நாடக ஆசிரியர் சேலம் ஆ. சிவம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க நம்முடைய கோடை பண்பலையோடு நீண்ட நெடிய காலம் பயணிக்கக்கூடிய ஒரு நேயர், நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேட்பீங்க நம்ம வானொலியில?
3: முதல்ல கோடை பண்பலையின் நேயர்னு சொல்றதே பெருமையா நினைக்கிறீங்க. ஆரம்ப காலத்திலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய வானவியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பாங்க. அதுல பல்வேறு சம்பந்தப்பட்ட அறிவியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள், விவசாயத்தை சார்ந்த வல்லுநர்கள், அவர்கள்லாம் நம்ம போய் நேரடியா தொடர்பு கொண்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டு அதற்கான தீர்வை பெறப்படையாதுங்கய்யா. அதுக்கான பாலமா வானொலி இருக்குங்கய்யா. அது போல எல்லா நிகழ்ச்சிகளுமே சொல்லலாங்கய்யா. குறுகிய அந்த 5 நிமிடங்களுக்கு நிகழ்ச்சிகள் இடையே வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வண்ணத்துறிகளை தொடர்ந்து கேட்பாங்கய்யா. வேலைக்கு போன நேரம் போக வீட்டுல இருக்கும் நேரங்கள்ல வானொலியை தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்கய்யா.
2: மகிழ்ச்சிங்க. தொடர்ந்தும் வானொலியை கேளுங்க. நம்முடைய நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க.
3: நேத்திக்கு கூட ஒரு 3 கடிதங்கள் அனுப்பியிருக்கீங்க நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சன கடிதங்கள்.
2: மகிழ்ச்சி. உங்களை போன்ற நேர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டுதல்கள், கருத்துகள், இதுதான் நம்முடைய பண்பலையை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த நீண்ட நெடிய வானொலி பயணத்துல நம்ம கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நாடக அனுபவங்கள் குறித்து நம்முடைய நேர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
3: மிகவும் நன்றிங்க ஐயா. கோடை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் கார்த்திகேயன் உங்களுக்கும், நிலை இயக்குனர், நிகழ்ச்சி பிரிவின் தலைவர் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஐயா.

இன்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் சேலம் ஆ சிவம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? வாழ்க்கை எல்லோருக்குமான வாய்ப்புகளை வாயில் தேடி கொண்டு வந்து கொடுப்பதில்லை. நமக்கான

0: வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கி கொண்ட அந்த வாய்ப்பை பிடித்து நடக்கும் போது வரக்கூடிய தடைகளை உடைத்தெறிந்து சாதிப்பதில் தான் வெற்றி.
1: தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னிலையில் உள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவை தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ளார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லகானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின் ரச்சனக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: and Co.
1: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. நேர்களே, எப்பொழுதும் உங்களை உற்சாகப்படுத்தி மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நேய உறவுகளின் பங்கேற்பில் வலம் வர காத்திருக்கிறது இன்றைய தேடி வரும் பண்பலை. இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பல்லக்கவுண்டன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நேய உறவுகளோடு பயணிக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. வார வாரம் ஒவ்வொரு ஊர்ல போய் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒவ்வொரு ஊர்ல போய் நம்ம நேரில் சந்திக்கிறது வழக்கம். இந்த வாரம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் அவினாசியில இருந்து இப்ப ஊத்துக்குழியா மாத்திருக்காங்க. ஊத்துக்குழி வட்டம் பல்லகவுண்டன் பாளையம் அந்த பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்துதான் நம்ம தேடி வரும் பண்பலை இன்னைக்கு வர இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் வரதுக்கு முன்னாடியே இங்க வந்து டெம்போ பஸ் எல்லாம் வச்சு வந்து இறங்கியிருக்காங்க. பேசணும் அப்படிங்கிறக்காங்க கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையிலுமே நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இங்க வந்து கூட்டம் இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு நான் வரதுக்கு முன்னாடியே இருந்தே இப்ப 9 மணியிலிருந்தே காத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், பேசும்போதே தெரியும், நிறைய கும்பல் அதாவது நம்ம நேயர்கள் வந்து நிறைய அங்கங்க அங்கங்கிருந்து வந்துட்டே இருக்காங்க. பேசிடலாம், இப்போ ஒரு நேயர் இருக்காரு பேசிடலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேருங்க பொன்னுசாமிங்கிற குட்டிங்க. பெண்களை தீண்டி ஒன்னும் இல்லைங்க, ஆனால் நெருப்பை தாண்டியவன் நான் யார் போட்ட வரையில் நடக்க

0: நான் நடந்தேன், அதுவே பாவையானது. உன் சித்தம் சுத்தமாக இருந்தால் நீ கடவுளே நடக்கலாம். எங்களுக்கு ஊரை சுத்தி கருப்பண்ண சாமி அண்ணமாருங்க. அது வாங்கம்மா தாய்மார்களே, எல்லாரும் சாமி கும்பிடலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம். நோய் நொடி இல்லாம 100.5 கோடை பந்தலத்தை எல்லாரும் மறக்காம கேளுங்க. என்னைக்கு கோடை பந்தலதான் நம்ம வாழ வைக்கும் தெய்வம்.
1: உண்மையிலுமே நெத்தியெல்லாம் பார்க்கும் போது பயங்கர பட்டையோட வந்திருக்கீங்க. ருத்ராட்ச மாலை பெரிய மாலையா போட்டிருக்கீங்க. உண்மையிலுமே நமக்கு கருப்பனால பாக்குற மாதிரிதான் இருக்கு. என்ன வேலை பாக்குறீங்க?
0: நான் வந்து டைவரா போயிட்டு இருந்தேங்க. இப்ப நொங்கு விடுறேங்க, தேங்காய் போட போறேன், மரம் சிறை எடுக்க போறேங்க. எந்த கேட்டா அட்டி பழம் நகை பழம் எது கேட்டா கொடுப்பேன் மருத்துவ பொருள். அப்புறம் நோனி புரூட்ஸ்னு ஒரு பழம் விற்கிறேன், இந்த சர்க்கரை விற்கிறீங்களுக்கு. அது டாக்டர் வீட்டுல இருந்து வாங்கி வந்து விஷ்ணு பிரியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி விற்கிறேன்.
1: இப்ப பாத்தீங்கன்னா பனைமரத்துல ஏறி தூங்கிட்டு
0: ஒருக்க தூங்கிட்டேங்க.
1: பயத்துலயா?
0: ஆமாங்க. உங்களை ஏறுனுங்க, வெட்டலாம் ஏறுனுங்க, கட்டு கீழே விழுந்துருச்சுங்க. கட்டு கீழே விழுந்ததுங்க, ஒரு நொங்க கையில பிச்சுங்க, சரக்கு வச்சிருந்தனுங்க.
1: தூங்கிட்டேங்க.
0: அப்புறம் தூத்துக்குடி காவல்துறை ஆய்வாளர் கேட்டாரு, ஏப்பா அங்க ஏற்படுத்தின்னு. இல்லைங்க சார், கீழே புழுக்கமா இருந்து மேலே ஏற்பாடு தூங்கிட்டோம்னே. அப்ப ஒரு 4000 பேருக்கு எல்லாம் செல்ல போட்டுங்க, கொஞ்சம் நஞ்சு இருந்த மனம் போச்சுங்க. உயிரோட
1: இல்ல, நீங்க சொகுசா தூங்கிறீங்க, ஒண்ணும் பிரச்சனை. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: கோணம்பட்டியில இருந்து வர்றேங்க.
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: கந்தசாமி ஜோதி.
1: கந்தசாமி ஜோதி. அம்மா என்ன பண்றீங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃபா தான்
1: இருக்கீங்க. இப்ப வந்திருக்கீங்க, 2 சக்கர வாகனத்துல வந்தீங்க, இப்ப பார்த்தேன்.
2: ஆமாங்க, ஆமாங்க, ஆமா. நான் ரொம்ப நாளா பேசிட்டே தான் இருந்தேங்க. இப்ப இந்த 1 வருஷம் லைனா கிடைக்க மாட்டேங்க, ரொம்ப பிஸியா இருந்திருக்கு. இப்ப நாங்க இங்க வந்தாங்க, திருச்செங்கோடு வந்தாங்க, 25வது இதுக்கு மல்லசமுத்திரம் வந்தாங்க, இங்க இதுக்கும் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா
1: கிராண்டாக வந்திருக்கீங்க. நம்ம முதல் விழாவுக்கு வந்திருக்கோம்.
2: ஆமா, முதல் விழாவுக்கு வந்திருந்தாங்க.
1: வீட்டுல ஓய்வு நேரங்கள் என்ன பண்றீங்க? வீட்டுல
2: வீட்டு வேலையே சரியா இருக்குங்க. எங்களுக்கு
1: திருப்பூர் மாவட்டம் வீட்டுல இருக்க முடியாது. சும்மா எது ஒரு வேலை இருக்கு?
2: எனக்கு வீட்டு வேலை சரியா இருந்துட்டு இருக்குங்க, அதனால வீட்டு வேலை சரியா. இவருதான் வருங்க.
1: ரொம்ப நன்றிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: கந்தசாமி. குணம்பட்டி. வீடு நிறைய வேலை கட்டிட்டு இருக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: வீட்டு வர அதிகம் வருது.
3: அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் நாங்க உதயவிழாவுக்கு இதுக்கு வந்திருந்தாங்க.
1: வாடகை இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து 1 மாசம் கொடுக்க முடியல அவங்கனால, வேலை இல்ல அப்படின்னு சொன்னா என்ன
3: பண்ணுவீங்க? 10 நாள் 14 நாள் கொடுத்துருவாங்க. வேலை
1: கொடுத்தீங்க சொல்லிருவீங்க இல்லையா? இருக்கும்போது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவீங்க.
3: சொல்லிருவேன்.
1: குன்னத்தூர் வேம்பரத்துல வரங்க. என் பேர் சின்னசாமி. நான் வந்து 2000 ஆரம்பிச்சிருந்து கேட்டிருக்கேன். மதியம் 2:30 ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறேன். நான் பவுளம் தறி போட்டுருக்கிறோம். விவசாயம் எல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்ச வச்சு வந்து சித்திர செவானம். சித்திரி போட்டுருக்கீங்க. எத்தனை பேர் பாக்குறாங்க? ஒரு ஆள் தான் தனியா பாக்குறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. விவசாயம் நல்லா போயிட்டு இருக்குது. அப்புறம் 24 கோழி பண்ணணும். அதான் என்னுடைய வெள்ளகவுண்ட மலையம் அப்படிங்கிற சிறப்பு அப்படின்னு என்ன சொல்லலாம். கோயிலுங்க, கோயில் இருக்குது. இங்கே நிறைய கோயில் இருக்குது. ரெண்டாவது வந்து விஜயமத்தில் ஒரு கோயில் இருக்குது, நெட்டை கோவருன்ட்டு. தமிழர் கோயில் இருக்குது, அரசனாமலை இருக்குது, அக்னீஸ்வரர் கோயில் இருக்குது, பேப்பர் சிறப்பு இருக்குதுங்க, பக்கத்தில் கைத்தம்பல முருகன் கோயில் இருக்குது. எல்லா சிறப்பு விட இங்க வந்து விசைத்தறி அதிகம் இல்லையா? விசை அதிகம். விசைத்தறி ஆற்றலும் எல்லாம் அதிகமா இருக்கு.
4: இதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
0: இதுங்க ஜனநாயகம் படத்துல விஜய் பாட்டு ஒண்ணு போடுங்க.
1: கேட்கலாம் ஜனநாயகம் படத்துல இருந்து விஜய் பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.
0: வணக்கம். வணக்கம்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: வசந்த் அண்ட் கோ. ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
7: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
9: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் நிறைய பேர் ஆர்வத்தோடு பேசுவதற்காக காத்திருக்காங்க, பேசலாம். அம்மா உனக்கு பேர் சொல்லுங்கம்மா.
1: ரேணுகா, என் பேரு. கோணம்பட்டியிலிருந்து வர்றோம், கம்பெனியில வேலை செய்யறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்க ஓனர் கூட்டிட்டு வந்தார் சொன்னதையுமே. நாங்க காலையில 8 மணிக்கு வந்தோம்னா நைட் 8 மணி வரைக்கும் கோடேசம் கேட்போம். இந்த பொழுது ஓகே எங்களுக்கும் வேலை செஞ்சுட்டு.
0: உண்மையிலுமே எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. ஓனர் வந்து வண்டி கம்பெனி வண்டியா அனுப்பியிருக்காருன்னா உண்மையிலுமே ரொம்ப ஆர்வமா இருக்காரு அர்த்தம் இல்ல?
1: ஆமா,
0: ஓனர் தான் கூட்டு வந்தாரா? ஓனர் இங்க காணா
1: நிக்கிறாங்க,
0: தள்ளி நின்றுட்டாரா? கூட்டு வந்ததோட சரி, தள்ளி நின்றுட்டாரு அவரு. சரி, அவர்கிட்ட பேசலாம். என்ன வேலை பாக்குறீங்க நீங்க?
1: டெய்லர். டெய்லர் எல்லாம் வேலை செஞ்சு எல்லாருமே டெய்லர் தான். எல்லாரும் போகணும்னு சொன்னாட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க.
0: பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வேலையை விட்டுட்டு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்க பேரு?
2: தனலட்சுமி.
0: எத்தனை வருஷமா அங்க வேலை பாக்குறீங்க?
2: நான் 10 வருஷமா வேலை பாக்குறேன்.
0: 10 வருஷமா? 10 வருஷம் பாக்குறனாலதான் கூட்டி வந்திருக்காரு. ஓ, நீங்களும் ஓடணுமாவா? அது பாருங்க, எளிமையா இருக்காங்க பாருங்க, சொல்லாம அப்படி அமைதியா இருக்காங்க பாருங்க. உங்களை பேசிச்சு அழகா பாக்குறாங்க அவங்க.
2: எல்லாருமே வேலைதான் செய்யறாங்க. ஆமாங்க,
0: அந்த உரிமையாளர் ஓனர் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம
2: எல்லாம் ஒரே சமந்தானம். பண்ணாட்டாலும் எதுவும் கிடையாது. நாங்க 10-20 பேர் வேலை செய்யறோம்.
0: ஒரே
2: குடும்பமாதான்
0: இருக்கிறாங்க. இல்லாம குடும்பம் சொல்றீங்க பாருங்க, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
3: புனிதா. கூனமட்டியில இருந்து வர்றோம், அங்கதான் எல்லாரும் வேலை பாக்குறோம். எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார் பேர் சாமிநாதன், பாப்பா பேர் பரிசு.
0: பாருங்க, இத்தனை பேர் பேசுனீங்க, வீட்டுக்காரர் வேற சொல்றாங்க பாருங்க. வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? யாருக்குதான் பிடிக்காது?
3: என்ன
0: படிக்கிறாங்க குழந்தை?
3: 8th படிக்குது.
0: மகேஸ்வரி.
3: எங்க வீட்டுக்கார் பேர் அன்பரசு. எனக்கு 2 பசங்க. மூத்த பையன் 9th படிக்கிற, பேர் புவனு. 2nd பையன் கிஷோரு, 7th படிக்கிறேன். நான் கம்பெனில இருந்து எல்லாம் ஒரே பக்கம் வேலை
0: செய்யறேன். பாருங்க
3: எதிர்காலத்துக்கு. நானும் ரேவதியை ஒட்டுக்கா எங்க கூட வேலை செய்யறவங்க பொன்னுசாமி. ஆமா,
0: பேசலாம்.
3: சொல்லி விட்டு வரங்க, போய் பாத்துட்டு வாங்க.
0: ராஜேஸ்வரி,
4: பலகோணம் பாளையத்துல இருந்து பேசுறேன் சார். நிகழ்ச்சி கேட்டோம்னா எப்பொழுதுமே நாங்க கேட்போம். நான் டைலரு, சரி பாத்து போலாம் கேட்டு போலான்னு இப்ப வந்தேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
0: எப்பவுமே

0: விஷயத்தெறி அந்த டெய்லரிங் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்பலை வந்து சிறந்த ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லலாம்
1: சார். எனக்கு செப்புக்கு செந்தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
0: ஒவ்வொரு
2: பூக்களுமே சொல்கிறது அந்த பாட்டு
0: ஆட்டு குறப்படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே கோடை பண்பலை 100.5 இப்போது ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: அணில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு. ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நமது கோடைப்பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே சந்திரஜோதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி யாதுமாகி.
5: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: நினைக்கிறேன்
1: ஓனம்பட்டி தம்பியனங்கம்ல
0: வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து வண்டியில அழைச்சிட்டு வந்திருக்காரு.
1: ஆமாங்க, அவங்க பேர் பிரகாஷ்.
2: ஒரு
3: தறிக்கு அப்படியே ஒரு 1500 ரூபாய்க்கு
0: ஓட்டலாங்க.
3: வாரத்துக்கு
0: இதை விட கொஞ்சம் நேரங்க கொஞ்சம் அதிகமா பார்த்தா
3: ஓட்டணும்னா 2500 வரைக்கும் ஓட்டலாங்க. 2500
0: கொஞ்சம் நம்ம கொஞ்சம்
3: எடுத்துக்கணும்.
0: ரிஸ்க் எடுப்போம், ரிஸ்க் எடுத்தா நிறைய சம்பாதிக்கலாம்.
3: நிறைய சம்பாதிக்கலாம். ஆமாங்க,
0: அப்புறம் உடல் உழைப்பு அதிகம் அப்படி போகும்.
3: ஆமாங்க, வீட்டுல தெய்வானே பையன் அவனேதான் காலேஜ் போறானு. ஆமாங்க, பண்பலை வந்து பல்லவண்டமலை வந்துருக்கு. ரொம்ப நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. உங்க பேரு கேக்குறேங்க, வெள்ளரவழி பக்கத்துல தேவனம்பாளையத்துல இருந்து நான் இந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். வெள்ளரிவழி வெள்ளரவழி இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கிருந்து வந்திருக்கிறேங்க. நான் வந்து ஆரம்பத்துல இருந்து கோடை பண்பலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேங்க. ரெண்டாவது விஜயமங்கலம் குணசேகரன்னு இந்த ஓடக்காடு ராமசாமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தலைமையில வந்து கோடை பண்பலை நேயர்கள் கலந்து ஒரு மீட்டிங் போட்டு இருப்பாங்க மாசம் மாசம். அவர் நல்லா ஹெல்ப் பண்றாருங்க. நம்ம
4: பாருங்க, அவர் விஜயமங்கலம் குணசீலன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா?
0: ஆமா,
4: கடிதம்.
0: ஆமாங்க,
4: நேரில் அனைவருக்கும் கடிதம்.
0: ஆமா, எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுத்துருக்காருங்க. இந்த லெட்டருக்கு நெஞ்சில் நிறைய பாட்டு நான் ரெகுலர் எழுதி போடுறேங்க. இந்த லெட்டர்லயுமே நான் இன்னும் எழுதி போடுவேங்க. மறுபடியும் ரெண்டாவது பாட்டு வந்து சங்கமம் படத்துல வராக நதி கரையோரம் பாடல் போட்டுடுங்க.
4: கண்டிப்பா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிடலாம். ஐயோ, பேர் சொல்லுங்க.
5: மாரிமுத்துங்க, கோணம்பட்டி. பாவோட போயிட்டு இருக்கேன், தறி பாவோட போயிட்டு இருக்கிறேன். வீட்டு கறி பேரு ஆனந்தி, உள்ள பேர் தரிசினி, பையன் பேரு பரணிதரன். உள்ள தரிசினி வந்து பிபாம் படிக்கிறான், பையன் வந்து 10th படிக்கிறான்.
4: கடிதம் வாங்கிட்டீங்க?
5: வாங்கிட்டேங்க.
4: கடிதம் எழுதி போட போறீங்க? நெஞ்சில் எழுதிக்கு
5: போடுங்க. எங்களுக்கு நல்லா இதுன்னா கோடை பண்பலை நல்லது, நல்லா பார்ப்போம், நல்லா கேட்போம்.
4: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம், நான் செங்கப்பள்ளியிலிருந்து பொன்மதன் வெற்றியில் பேசுறேங்க. நான் கோடை பண்பலை 100.5 வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கேங்க. அவர் முசிறி வீராசாமி ஐயா, மகாசோம ஸ்கந்தமூர்த்தி ஐயா, சுந்தராவுடையப்பன், அவர் ஸ்ரீரங்கம் முரளி, அவங்க காலத்திலிருந்து கோடை பண்பலை கேட்டுட்டு இருக்கேங்க. வானவில்லோட தலையங்க நிகழ்ச்சியான வானவில்ல விரும்பி தவறாம கேட்பேங்க. அது நிறைய பேர்த்த வாழ்க்கையில வாழ்வியல் மாற்றங்களை, நிறைய நம்ம நேயர் மக்கள் வாழ்க்கையில நிறைய பேர்த்த வாழ்க்கையில வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கோடை பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிங்க.
4: நீங்க மட்டும் இல்லையா, வானவில் நிகழ்ச்சி எங்களை பல அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா எல்லாரும் அதை கேட்கணும், எல்லாரும் அதை பயனடையணும் இல்லையா?
6: ஆமாங்க,
4: ஒரு மாற்றுத்திறனாளி நீங்க இல்லையா?
6: ஆமாங்க,
4: தூரம் வந்திருக்கீங்க.
6: ஆமாங்க,
4: ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. நன்றிங்க,
6: ரொம்ப நன்றிங்க.
4: நன்றி. உங்க பேர் சொல்லுங்கய்யா.
7: என் பேர் குமார். இதே ஊர் தான், சொந்தூர்
4: பழம்பலைங்க.
7: பேர் வேலையில் இருக்காங்க, பேரன் கூட்ட இருக்காங்க.
4: ரொம்ப
7: ஆர்வமா காலையில் நேரத்துலயே போட்டாங்க. 5:30 பாமலைக்கு ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் கேட்டுதான் இருக்கிறேங்க.
4: ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
8: சாந்தாபணிங்க. என்ன தறி ஓட்டிட்டு இருக்கிறாங்க கவுண்டர்ல, கோணமட்டையில இருந்து வந்திருக்கிறேங்க.
4: எத்தனை வருஷமா ஓடி இருக்கீங்க?
8: 25 வருஷமா ஓடிட்டு இருக்கிறேங்க.
4: 25 வருஷமா?
8: 25.
4: சொந்த ஊர் இதே தானா? பல்லாக்கோணம் பண்ணி தானே?
8: கோணம்பட்டிங்க.
4: கோணம்பட்டி ஏகப்பட்ட

0: கோடி பண்பலை 100.5 டிடி வரும் பண்பலை பல்லாகவுண்டம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் பல்லாகவுண்டம்பாளையம் நேயர்கள் தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம். பேசுவதற்காக ஒரு அம்மா இருக்காங்க, பேசலாமா? வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: அர்க்கா நீங்க

0: பல்லவண்ணமலையே கோணம்பட்டி எல்லாம் விசை தெரியுதாங்க. இல்லைங்க, நாங்க ஒரு வேற இதை வந்தாங்க, அப்புறம் இங்க இந்த நிகழ்ச்சி போட்டுக்கற நீங்க வந்துட்டாங்க.
1: வேற வேலையா வந்தீங்க, அப்படி நிகழ்ச்சிக்கு கலந்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் உமர். நான் இங்க பல்லவண்ணமலையில டெய்லர் கடை வச்சிருக்கிறேன். நான் எஃப்எம் எப்பவுமே கேட்பேன், ஆரம்பத்துல இருந்து கேட்டு இருக்கிறேன். கொண்டை விஜய் மக்கள் பேசுனேன். இப்ப இங்க நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: மேக்சிமம் டெய்லரிங்க எல்லாருமே நம்ம பண்பலைதான் இல்லையா?
2: அப்ப நீங்க தான் துணையா இருக்கிறீங்க. காலையில வந்து நீங்க இருந்து நைட் போற வரைக்கும் நீங்க தான். கடைசி சுவிச்சு முதல் சுவிச்சு எஃப்எம் தான். அது எந்த மாற்றம் கிடையாது.
1: சொல்றாரு பாருங்க, முதல் சுவிச்சு கடைசி சுவிச்சு நீங்க தான்.
2: நீங்க தான் கடைசியா சாத்தும் போது கடைசி சுவிச்சு உங்களுக்கு தான். வேற எதுவுமே லைட் போட முடியும். முதல்ல எஃப்எம் தான் போடுவோம். வீட்டில் டெய்லர் கடை, எங்கள் வீட்டில் வளர்ச்சிறப்பில் தமிழரசி, பிள்ளை பேர் பரணி, பையன் பேர் ஜிவின், எல்லாம் அவங்களும் கேட்பாங்க. எஃப்எம்லாம் கேட்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்க. பேசுங்க பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாப்புல
1: அப்படின்னு.
2: இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்
1: யாரோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க.
2: ஆமாம் ஆமாம்,
1: நன்றி. எங்கள் பேர் வணக்கம், விஜயமங்கலம், ஈரோடு மாவட்டம், விஜயமங்கலம். அன்னை பழனிசாமி எப்பவுமே அந்த எப்பவும் கேட்டுச்சா இருப்பார். அன்னை பழனிசாமின்னு என்னங்க? அன்னை டீ கடை வச்சுக்கிறேங்க. இப்போ அன்னை டீ கடை வச்சுருக்கீங்க, அதனால அன்னை அப்படியே பேராயிடுச்சுங்க. எனக்கு பையனொன்னு பொண்ணுங்க, பையன் இன்ஜினியர் முடிச்சிட்டாங்க.
3: ஒரு மனசுல ஒரு பட்டாம்பூச்சியா பறந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: காலையில அந்த 6 மணிக்கு போடுவீங்களா? அந்த நிகழ்ச்சி ரொம்ப கேட்பேன், விரும்பி கேட்பேன்.
3: பூந்தளி நேரம்.
1: ஆமா, பூந்தளி நேரம் அருமையா இருக்கு.
3: ரொம்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் பிடிக்கும்.
1: ஆமாங்க,
3: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. எங்க போயிருக்கீங்க?
4: சோம் சுந்தரங்க. நான் சத்தியாட்டு கண்டக்ட் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். சொட்டகுண்டம்பிள்ளைங்க ஊர் தான்.
3: சொட்டகுண்டம்பாளையம்.
4: சொட்டகுண்டம்பிள்ளைங்க. சொட்டகுண்டம்பிள்ளைங்க. பட்
3: எல்லாம் பாளையம் அதிகம் இல்லையா? பாளையம் பாளையம் பாளையம்
4: சொட்டகுண்டம்பிள்ளைங்க.
3: என்ன வேலை பாக்குறீங்க?
4: சத்தியாட்டு கண்டக்ட் போட்டுக்கிறீங்க.
3: கண்டக்ட் போட்டு பண்ணிட்டு
4: இருக்கேன்.
3: எத்தனை வருஷம் வேணும்? எத்தனை வேலை முடிச்சு பண்றீங்க?
4: ஒரு 7-8 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷமா ஆச்சுங்க போட்டு பண்ணிட்டு இருக்காங்க.
3: 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க.
4: சிறப்பு
3: பேசுனதுல. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஐயா, பேர் ரங்கசாமிங்க. நான் செட்டியா குளம்பத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஆட்டோ டிரைவருங்க.
3: ஆட்டோ இப்பதான் பாத்தேன். இங்க ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இத்தனை ஆட்டோ நிக்குதுன்னு பாத்தேன். எத்தனை வருஷமா இந்த ஆட்டோ ஓடி தொழில் பண்ணிருக்கீங்க?
5: 3 வருஷமா ஓடிட்டு இருக்கிறேங்க. ஆனா நான் வந்து இந்த காலையில மாவட்ட இதை போடுவீங்களா? அது இந்த தேடி வரும் பண்பலை இதெல்லாம் நல்லா கேட்பேங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
3: நீங்க ஆட்டோவில் பயணிக்கும் போது நம்ம பண்பலை
5: கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அது கேட்கறப்ப வந்து சலுப்பு தெரியாது. எவ்வளவு தூரம் போனாலும் சரி நல்லா இருக்குங்க. குரல் கேட்டிருந்தா நேரில் பாக்குறதுக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு.
3: ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. நேர்களே, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகை பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் தேடி வரும் பண்பலை பல்லாகவுண்டமாலயம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க பேசலாம். அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: காவேரிங்க.
0: காவேரி, நல்ல பேருமா.
1: ஹலோ ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ,
0: பேசுங்க நீங்க. ஹலோ ஹலோ, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நினைக்கிறேன்.
1: சிமிதி, கவிசு, தனுசிரி எல்லாம் வந்தாங்க. மாப்பிள்ள நாலு பேரும் வந்தாங்க.
0: எங்க வந்தாங்க?
1: அங்க கொடைக்கானலுக்கு.
0: கொடைக்கானல் வந்தாங்களா? நம்ம மாநில பேசியில வந்தாங்க, பேச வந்தாங்க.
1: எதுவுமே பிரைஸ் வாங்கினாங்க.
0: ஓ, பிரைஸ் வாங்கினாங்க. இப்ப சொல்லிதான் வந்திருக்கீங்க, போகாம போகாம பேசிட்டு வாங்கிட்டு.
1: பேசுவாங்க, போய் பாத்துட்டு வாமான்னாங்க. அதனாலதான் வந்து இல்லையுன்னு எனக்கு தெரியும்.
0: ஆகல் மட்டும் இல்லாம நீங்க ரேடியோல பேசிட்டீங்க, இப்ப கேட்டு இருக்காங்களா?
1: கேட்டுட்டு இருக்கிறாங்களா நம்ம தெரியலீங்களா?
0: தெரியல. எப்படி சொன்னாங்க? அப்புறம் பேசிட்டு இருக்காங்க போகணும் எப்படி சொன்னாங்க?
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளசு கார்த்திகேயன். நான் தேடி வரும் பண்பலை பல்லாங்கொண்டம்பாளையம் வந்ததுக்காக நன்றி. நான் பேசிட்டு போலான்ட்டு
0: அடிக்கடி பேசிக்கிட்டே.
2: வானவில்ல வருவேங்க சார். நீவே சுகம் வருவேங்க.
0: நாங்களும் சின்ன பையன் நினைச்சோம்
2: சார். நான் சின்ன பையன் தாங்க.
0: சின்ன பையன் தானா? ரொம்ப சிறப்பு. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா?
2: சந்தோஷமா இருக்குதுங்க சார். நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்குதுங்க சார்.
0: ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப நன்றி.
2: சரிங்க,
0: ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், எப்படி சொல்லுங்க?
3: காங்கிமலம் துரைசாமி பேசுறேங்க. காங்கிமலம்,
0: காங்கிபாளையம். காங்கிபாளையம் இங்க
3: செங்கப்பள்ளி பக்கத்துல.
0: செங்கப்பள்ளி பக்கம்
3: துரைசாமி பேசுறேன். நல்லா இருக்குதுங்க, பார்த்தாலும் நல்லா இருக்குது.
0: சிட்டியாகோணமாயம்
3: கார்த்தி, கோணம்பட்டியில் கம்பெனி வச்சிருக்கிறேங்க. நம்மளோட 8 பேர் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு
0: இருக்காங்க.
3: 8 பேர் ஒர்க் பண்றாங்க. தேடி வளையம் பரம்பளையம் வந்து வெள்ளி பேசும்போது கேட்டிருந்தாங்க. பலவண்ணமலையம் பேசும் கேட்டிருந்தேன். கொஞ்சம் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. மனசு குளிர்ச்சியா இருக்குது.
0: உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வணக்கம்,
4: பேர் சொல்லுங்க. வணக்கங்க. என்னோட பேரு சண்முகங்க. நான் கூனம்பட்டி பக்கத்துல ஓடைக்காடு கிராமத்தில் இருக்கிறேங்க. என்னுடைய பேர் சண்முகம். சென்றைக்கு வேலை செய்யறேங்க. என்னட்ட பாத்தீங்கன்னா 10-20 பேர் பக்கமா வேலை செய்யறாங்க. என்னுடைய தொழிலே பாத்தீங்கன்னா ஆட்டோ இது எல்லாமே வச்சிருக்கிறேங்க. கோடை பண்பலைக்கு மிக்க மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி.
0: சென்றைக்கு வேலை பாக்குறீங்க. வெயில் காலங்கள் அதிகமான
4: வெயிலுங்க ஐயா. ஏகப்பட்ட வெயில். இந்த வருஷம் மாதிரி வெயில் எந்த வருஷம் கிடையாதுங்க. அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்குங்க.
0: இருந்தாலும் இந்த வெயில இருந்தாலும் வேலை பார்த்துதான்.

0: கண்டிப்பா எங்களோட வேலையே வெயில்ல
1: கையில
0: வேலை
1: வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சினிமலை செல்வம். இந்த கோடை பண்பலை இங்கே பலகுண்டமலை வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. குடும்படி ரகுநாதன் ஐயாவுக்கும் நம்ம கோடை பண்பலைகள் அனைவருக்கும் நன்றி.
1: வழக்கம் போல இன்னைக்கும் மரணம் இல்லா வச்சிருக்கீங்க,
2: கொண்டு வந்து இந்த மரக்கன்று கொண்டு வந்திருக்கா. இந்த ஆட்டோ ஆட்டோ
1: ஸ்டாண்ட்ல அந்த பெருந்துறை விஜயமங்கத்தில் வச்ச மரத்தை பார்த்து இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக நம்ம வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க.
2: அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: ரொம்ப சிறப்பாக ரொம்ப நன்றி.
2: சரி நன்றி.
1: அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
1: திருப்பூர் பக்கமா?
3: பக்கம் தாங்க. ஒரு 15 ரூபாய் சார்ஜு. காலையில தான் அறிவிப்பு கேட்டேன், கேட்டதும் ஓடி ஓடி வந்துட்டேன். நீங்க வருமுன்னு நான் வந்து காத்திருந்தேன் கோடை பண்பலைக்காக. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு ரேவதி, அங்க ரேணிகா தேவி. விஜயமங்கலம் நியூ ஃபேஷன் டிசைனர்ல இருந்து வரேன். நாங்க ஒரு கோடை பண்பலை நேயர் வானொலியில எல்லாரும் கோடை கட்டுற அம்சம் என்ன, குணசீல என்ன, நாங்கெல்லாம் ஒரு டீமா நிறைய இருக்கிறோம். நான் நியூ ஃபேஷன் டிசைனர், டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன். பாப்பா பேர் சௌபர்ணிகா, தம்பி பேர் தயாகரன், வீட்டுக்கார் பேர் சக்திவேல். நான் 27 வருஷமா கேட்கிறேன். நீங்க சொல்ல மாதிரிதான் காலையில வந்ததே காலக்குள்ள வந்து நாங்க ரேடியோ சுத்தி தான் ஃபர்ஸ்ட் போடுறோம். போகும்போது ரேடியோ சுத்தி தான் ஆஃப் பண்றோம். ஆமா கடை எங்களுக்கு அது இல்லைன்னா வேலையே இல்லை. எங்க வேலையே எங்க மைண்ட் அதுதான் அதிகமா யோசிக்கிறது.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. முதல் சுச்சு கடை சுச்சு இன்னைக்கு வந்தது நல்ல ஒரு ஒரு இது நல்லா கேட்கும் போதே ஒரு காது குளிர அப்படி கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க பேரு?
5: என் பேரு ஆனந்தி, கோணம்பட்டியில இருந்து வந்திருக்கிறேன்.
1: என்ன ஒரே வண்டியில வந்திருக்கீங்க?
5: பன்மலை வந்திருக்குன்னு சொன்னாங்க.
1: பாருங்க எவ்வளவு ஆர்வத்தோட. வேகம் வந்தீங்களா? வேகமா வரக்கூடாது. இல்ல
5: இல்ல இல்ல, வேகமா எல்லாம் வரல. நாங்களும் கம்பெனில தான் வேலை செய்யறேங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேறு திருமூர்த்தி, பசங்க வேறு கார்த்திகேயன், ஸ்ரீநந்தனங்க. நாங்க 9 வருஷமா கம்பெனில ஒரே பக்கம் தான் வேலை செய்யறேங்க.
1: வானொலியில பேசிட்டீங்க, எப்படி இருக்கு?
5: சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா
6: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
9: கோடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: கோடை பண்பலை நூறு புள்ளியில் தேடி வரும் பண்பலை பல்லக்கவுண்டம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர், நான் ஈரோடு மாவட்டம் ஜி மாவட்டம்னு வந்திருக்கிறேன். என் பேர் கார்த்திக், யுவர் சாய்ஸ் டெய்லர் கடை வச்சிருக்கிறேன். சம்சாரம் பேர் வந்து லோகேஸ்வரி, பையன் பேர் விகுந்தன். பொன்மனா செல்வன் படத்துல இருந்து பொட்டு வச்ச தங்க படம், செந்தில்குமார், சாதிக்கு, ரகு, ராஜா, ரஞ்சித் எல்லாரும் விருப்பத்துக்காக கேட்கறோம். பல்லவண்டமலை என்பதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.
0: பாடல் கேட்கலாம், நிறைய பேர் இருக்காங்க, சந்திச்சுட்டு அவர் பாடல் கேட்கலாம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: கணேசுங்க, நான் டாப்மேன் டெய்லரிங் டெய்லர் கடை வச்சிருக்க விஜய் மாநிலத்துல. கொடைக்கானல் இங்க பல்லவண்டமலை வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: என்ன
2: தொழில் பண்றீங்க?
3: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் ஓடையக்கட்டு ராமசாமி
0: வர
3: ஒரு செட் இருக்கு.
0: ஆமா, இருக்குல்ல.
3: ரொம்ப நன்றி. ரொம்ப
0: ரொம்ப நன்றி.
3: ரொம்ப கோடை பின்பு ரொம்ப நன்றி.
2: விரும்பி கேப்பேன். 12 மணி வரைக்கும் காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்குங்க நல்லா சர்வீஸ் நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கேட்க அவ்வளவு தேவை முருகமா இருக்குது. இப்ப கரண்ட் இல்ல, என்ன வரைக்கும் அதான் கேட்டு இருந்தேன். இப்ப கரண்ட் இல்லாதனால வந்து
0: என்ன பண்றீங்க? மட்டும்தான் சொல்றாரு.
4: நம்ம கூட ஒர்க் பண்றவங்க பேர் சொல்றாங்க. மனைவி பேர் புனிதா, பொண்ணு வந்து நிதிஷா, கவிஷா. ஒர்க் பண்றவங்க சதீஷ்குமார், சுமதி, சங்கீதா, ராதா, போனா. இவங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டாங்க 7 வருஷம்.

0: ஒர்க் பண்ணுறாங்க. நான் எப்போ எப்பவுமே டிரெஸ்ஸும் கேட்டு தான் இருக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் பல்லாகோட்டம் பாளையம் நேர்களை சந்தித்த மகிழ்வோடு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தேடி வரும் பண்பலை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பல்லக்கவுண்டன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி வலம் வந்தது. நேய உறவுகளோடு பயணித்தார் கொடுமுடி ரகுநாதன். கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் யாதுமாகி உலக மனநல நாள் சிறப்பு நிகழ்ச்சி. வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியிலும் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றடைந்தார். உலக அஞ்சல்

தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலராக திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஹோசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 39.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: தமிழ்நாட்டில் 8ல் 1, இந்தியாவில் 9ல் 1, உலகத்தில் 7ல் 1 யாருன்னு கேட்குறீங்களாங்க? மனநலம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 10 தேதியை நாம் உலக மனநல தினமாக கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். 1992 வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அமைப்போட ஜெனரல் ரிச்சர்ட் ஹண்டர் தான் இதை முதல்ல கடைபிடிக்கிறார். அதுக்கப்புறம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு இதில் வர்றாங்க. அவங்க உலகம் முழுக்க இதை பிரபலப்படுத்துகிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநலன் பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மனநலன் பற்றிய புரிதல், சிகிச்சை முறைகள், இதை பற்றி வெளிப்படையாக பேசுறது, சரியான நேரத்தில் உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் 100ல் 94 பேருக்கு முறையான மனநல சிகிச்சைகளுக்கு மருத்துவ வசதி இல்லை அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. சரி, நாமளே இதை பற்றி பேசுகிறத விட இந்த துறை சார்ந்த ஒருத்தர் அதை பற்றி விரிவாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கோடை பண்பலை 100.5 சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் K.சந்திரஜோதி அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 24, 24, 29 வரலாம், 290, 333 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம், 24, 24, 26 அப்படிங்கிற நம்பர்லையும் வரலாம். ஆனால் முன்னணிப்பாக 0452 சேர்த்துவாங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நிகழ்ச்சி பொறுப்பாளர் K.முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே.

0: பல்வேறு துறைகளில் பரிணமிக்கும் பெண்களோடு பயணிக்கும் நிகழ்ச்சி யாதுமாகி, இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. நமது அறிவிப்பாளர் சித்தார்த்தன் சொன்னது போல, நாளை உலக மன நாள். இந்த நாள் 1992 மனநலத்திற்கான உலக கூட்டமைப்பின் முயற்சியினால் தொடங்கப்பட்டது. மனநலம் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், மனநல பிரச்சனைகள் பற்றிய தவறான எண்ணங்களை நீக்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் முக்கியமாக ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை கொண்டு மனநலம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது. இந்த ஆண்டு வாழ்ந்த அனுபவங்கள் கேட்பது, உண்மையான குரல்கள் உண்மையான மாற்றம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மனநலம் குறித்து மக்களிடம் பேசப்படுகிறது. இதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நமது நேயர்களோடு பேசுறதுக்காக நமது பண்பலை வளாகத்திற்கு, நமது யாதுமாகி மேடைக்கு வந்திருக்கிறாங்க. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே. சந்திரஜோதி அவர்கள். இவர்கள் 8 அரசு மருத்துவராக பணியாற்றி வராங்க. முதல்ல பிரைமரிக்கல் ஹெல்த் சென்டரில் பணியாற்றிட்டு, அதன் பிறகு உசிலம்பட்டியில் குழந்தைகள் நல மருத்துவராக பணியாற்றி, அதன் பிறகு மனநல மருத்துவராக மருத்துவருக்காக படிச்சுட்டு திருப்பி வந்து பணியாற்றிட்டுருக்கிறாங்க. அவர்கள் நமது பண்பலையின் வளாகத்தில் காத்திருக்கிறாங்க. நேர்கள் வந்து தூக்கமின்மை சம்பந்தமாகவோ, மன உளைச்சல், கடந்து போன விஷயங்களை மனம் திரும்ப திரும்ப யோசித்து அசை போடுறதன் மூலமாக வரக்கூடிய துக்கம், அழுகை, இதை எப்படி கடந்து போகிறது அப்படின்ற கேள்விகளோடு நமது நிகழ்ச்சியில் இணையலாம். முதல்ல டாக்டரை நமது பண்பலையில் வரவேற்போம் நேர்கள் சார்பாக. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை இங்கே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
1: எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: எப்பவுமே எல்லாருமே கேட்பாங்க இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்மளும் கேட்போம், நல்லா இருக்கீங்களா?
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான கேள்வி. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த கேள்வியை கேட்குறது வந்து குறைஞ்சிட்டு வருது. பட் இது ஒரு நல்ல பழக்கம். யாரையுமே வந்து பார்த்த உடனே அவங்களோட நலனையும் அவங்க சார்ந்த விஷயங்களையும் விசாரிக்கிறது வந்து மனித இயல்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டு மெயின்டைன் ஹியூமனிட்டி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நன்றி. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே எல்லோரும் முன்னாடி சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. எங்கெங்க நல்லா இருக்க அப்படின்னு சில பதில்களும் வருது. அப்படின்னா இது குறிக்கிறது என்ன? மனதினுடைய நலனை தான் குறிக்குது. இப்போ மனநலம்னா என்ன?
1: மனநலம்ன்றத வந்து ரொம்ப எளிமையாக விளக்கணும்னா, இப்போ ஒரு உடல் அமைப்பு இருக்குன்னா, இதயம், நுரையீரல், கண் உறுப்புகள் வந்து தனித்தனியாக இயங்குது, அதுக்கான இரத்த ஓட்டம், நரம்பு சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் ஆன் த ஹோல் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு தோல் அப்படின்ற ஒரு ஆர்கன் வந்து தேவைப்படுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரெயின், மூளை என்று சொல்லப்படுகிற ஆர்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அது மாதிரி தான் உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு தோல் தேவைப்படுற மாதிரி, இந்த முழு மனித உடலுமே வந்து அது ஆக்டிவாக இயங்குறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு நல்ல முறையில் இயங்குறதுக்கு வந்து மனதோட உறுதியான தன்மை, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலை வந்து ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக வந்து மனநிலை, மனநலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நான் நம்புகிறேன்.
0: ஸோ மனநலம் அப்படிங்கிறது, உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமாக பேணப்படுதோ மனநலமும் முக்கியமாக பேணப்படக்கூடிய ஒரு விஷயம். மனநலம் அப்படி மனநலத்தோடு இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்?
1: இதை வந்து பொதுவான நடைமுறைகள் படி சொல்லணும்னா, ஒரு 2 குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 குழந்தை வந்து பேசாமையோ நடக்காமையோ இருந்தால் அதை வந்து குறைவான செயல்பாடு உள்ள குழந்தையாக இருக்குது. அதை வந்து நம்ம அதை குறித்து வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மனநிலையிலும்.

0: ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் உள்ள மனிதன் வந்து அவரோட ரொட்டீன் வேலைகளை யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களே செய்யணும், சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் நல்ல முறையில் படிச்சிருக்கணும், நல்ல விதமாக வேலைக்கு போகணும், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறையும் பொழுது அவங்க வந்து மனநிலமில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து முறையாக வந்து ஆராயணும் அப்படின்றத வந்து சொல்லலாம். நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து கூடவோ குறைச்சோ இருந்ததுன்னா அதை அசஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து மனநல டாக்டர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போனால் நமக்கு இப்போ ரொட்டீன் ஹெல்த் செக்கப் பண்ணுற மாதிரியே வந்து நம்மளோட மனநிலையுமே ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். போயிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் கூட இயர்லி ஒன்ஸ் கூட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து என் லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
1: இப்போ மனநல டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்படின்னாலே சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது?
0: ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப மோசமான பதில்கள் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ குறுகிய காலங்களில் வந்து மனநலம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகமாயிட்டே வருது. அரசோட உதவியின் மூலமாக சமுதாயத்தோட மக்கள் உள்ள அதிகமான படிப்பறிவு மூலமாக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த மனநலம் குறித்த அவேர்னஸ் வந்து எல்லார்ட்டையுமே கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கு. அதனால் இப்போது மனநல டாக்டரை பார்க்குறது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். ஈவன் இப்போ பிஃபோர் மேரேஜ் கூட எல்லாருமே கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அந்த திருமண வாழ்க்கைக்கு எப்படி தயாராகிறது, திருமணத்துக்கு அப்புறமான நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதுக்கெலாம் கேட்க வராங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும்.
1: ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க டாக்டர். மனநலம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் இருக்குது, தனக்கு தன் மனதில் என்ன தோன்றுதுங்கிறத வெளிப்படையாக பேசுகிறதுக்கும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவைன்றதுக்காகவும் மனநல மருத்துவரை நாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க, மனநலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. உடல் நலம் எப்படி பேணுறோமோ அதுபோல் மனநலமையும் மனநலனையும் பேணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்காங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: குட் ஆஃப்டர்நூன் மேம்.
1: குட் ஆஃப்டர்நூன். யார் பேசுறீங்க?
2: நான் சூர்யா உருவதிலிருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க டாக்டர், கேள்வி கேளுங்க.
2: என்னோட பையன் வந்து இன்ஜினியரிங் தேர்ட் இயர் பண்றான் மேம். ஆனா அவன் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது மாதிரி பிஹேவியர் வந்து கொஞ்சம் ஹேங்கரா இருக்கான்.
0: ஓகே.
2: அவன் வந்து இப்போ நான் பக்கத்துல இங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் காமிச்சோம் மேம். அவன் வந்து கொஞ்சம் லைட்டா பாதிப்பு இருக்குது, அவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய டேப்லெட்ஸ் எடுத்தா நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க மேம். அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்குது மேம், விட்டமின்ஸ் எல்லாம் அதாவது வெஜ் வந்து சாப்பிட்றதே கிடையாது, நான்வெஜ் நான் மட்டும்தான் சாப்பிட்றான் கொஞ்சம். அதனால செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது.
0: ஓகே மேம்.
2: இதனால நான் எப்படி அவனை ஹேண்டில் பண்ணலாம் மேம்? பேரண்ட்ஸா நாங்க?
0: அவருக்கு வயது என்னங்க?
2: 20 மேம்.
0: 20. எவ்வளோ நாளாக வந்து இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதிகமாக கோவப்படுறாங்க?
2: 3 மந்த்ஸா.
0: ஒரு குறுகிய கால பிரச்சனைகள் மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ படிக்கிற இடத்துலையோ பொதுவாங்கம்மா? இப்போ 20 வயசுன்றது வந்து ஒரு அடலசன்ட்லேருந்து அடல்ட் மாறுறதுக்கான ஒரு டிரான்சிஷன் பீரியட், அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தடுமாற்றமான வயது தான். 20 வயது ஆனாலுமே இன்னும் சில விஷயங்களில் முடிவெடுக்கிற தன்மை வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளை ஆராய்ச்சி செஞ்சு இது இந்த மாதிரி சரி பண்ணலான்ற அது வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு என்ன வகையான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். ஒன்று, டாக்டர்ஸ் வந்து இப்போ சைக்காலஜிஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, மருந்துகள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த மருந்துகளை முறையாக எடுத்துக்கிறது நல்லது, ஏன்னா குறுகிய கால பிரச்சனைன்றதுனால ஈஸியாக அதை முழுமையாக சரி பண்ண முடியும். நீங்கள் குறைபாடு இருக்குது, டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா?
1: இணைப்பிலிருந்து துண்டிச்சுக்கிட்டாங்க டாக்டர். பொதுவாக சொல்லுங்க, இருக்காங்க.
0: அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது வந்து இப்போ எடை கம்மியாக இருக்குது, இல்லை ரத்த அளவு கம்மியாக இருக்குது, இல்லை உடம்பில் சில பாதிப்புகள் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை முதல்ல வந்து டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கு முழுமையான வைத்தியம் வந்து பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் மனநல டாக்டர்கிட்ட மருந்துகள் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஃபாலோ அப்புக்கு போய் கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம்.

0: தொடர்ந்து ஃபாலோ போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டான வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க. இது சரி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான விஷயந்தாம்மா.
1: ரொம்ப அழகாக அவங்களுக்கான பதில் கொடுத்துக்கிட்டீங்க டாக்டர். இப்போ அவங்க பேசும்போது ஒரு கேள்வி எனக்கும் தோணுது. இப்போ டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க, ஆனால் அம்மா கிட்டே அவங்க வந்து முழுமையாக சொல்லலை, ஏன் அப்படி?
0: கொஞ்சம் க்ரோனப் ஆகிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து தன்னை பற்றின விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறதுல, அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவினர்கிட்ட சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க ஒன்று இதை யார்ட்டையாவது ரிவீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதன் மூலமாக அம்மா அப்பா கவலைப்படுவாங்க அப்படின்ற இது இருக்கும். இதன் மூலமாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டாம். பட் டாக்டர்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நமக்கான கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து தனக்கு தேவையான விஷயங்களை யார்கிட்ட ஷேர் பண்ணுன்றது அவங்க ரைட்.
1: ஒரு நம்பிக்கையான மூன்றாவது மனிதர் தேவைப்படுறாங்க. அந்த இடத்துல இந்த மருத்துவ உதவிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. மருத்துவரினுடைய ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. இனிப்பில் ஒரு மற்றொரு நேயர் காத்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர் மேடத்துக்கு. வணக்கங்கம்மா.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரெண்டு மேம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்கம்மா.
1: கேள்வி கேளுங்க.
2: நான் தேனி ஆண்டிப்பட்டியில இருந்து பேசுறேன்மா, சோகுமாரி.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
2: ஏம்மா, எங்க ரிலேஷன்ல எங்க தம்பின்னு கூட வச்சுக்கோங்களேன், எங்க சித்தப்பா பையன் தம்பினே வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு. ஆனா பணம் பணம் பணம் எல்லாத்தையும் கைமாத்து வாங்கி வச்சுக்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாருங்கம்மா.
0: ஓகே,
2: இது எந்த விதத்துல எடுத்துக்கிறதுன்னு புரியல.
0: அந்த பணத்தை வந்து எதுக்காக செலவு பண்றாங்கம்மா?
2: செலவு பண்ண மாட்டார், வாங்கி பேங்க்ல சேர்த்து வைக்கிறாரு.
0: வேலைக்கு
2: விசித்திரமா இருக்குங்கம்மா.
0: வேலைக்கு போறாங்க. அவங்களோட மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. அதுல இன்னும் நடத்தையில எதுவும் மாற்றம் இருக்க
2: மாட்டா? பிள்ளைகிட்ட வீட்டை மாட்டா பிள்ளைங்க மாட்டாரு, தேவை செலவழிக்கவும் மாட்டாரு.
0: தேவைக்கு பயன்படுத்த மாட்டேன்றாங்க. பிரச்சனைகள் இருக்குங்களா அவருக்கு?
2: அவருக்கு பிரச்சனைனா வீட்டுல உண்மை சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்கிட்ட உண்மை சொல்ல மாட்டாரு, பண விஷயத்துல எதுவுமே உண்மை சொல்ல மாட்டேங்கிறாரு.
0: ஓகே, ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றீங்க.
2: ஆமாங்கம்மா.
0: இது வந்து குறுகிய கால பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒரு ஏதாவது மன அழுத்தமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல அவர் மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீண்ட காலமா, லைக் சில பேர் கல்யாணத்துல இருந்தே அவங்களோட குணமாவே சிலது இருக்கும், நான் வந்து தேவையில்லாம மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அதிகமா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி குணநலமே இருக்கு, பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க குணமே அதுதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. குறுகிய காலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வீடுகளில் வந்து ஏதாவது பிரச்சனை இதனால் வருது, ஒரு தேவைக்கு அரிசி முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை அட்ரஸ் பண்ணலாம். அவங்களோட வில்லிங்னஸோட அவங்களோட அனுமதியும் கேட்டுட்டு அவங்கள அழைச்சிட்டு நியர்பை பக்கத்தில் இருக்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட போனீங்கன்னா நல்லதுமா? என்ன காரணம்ன்றத தெளிவாக வந்து அவங்க கொஞ்சம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க.
1: தேனியில் தான் இருக்காங்க அவங்க, வந்து அரசு மருத்துவமனைக்கு கூட வரலாம்.
0: தேனியில் வந்து பழைய ஜிஹெச்னு சொல்லிட்டு ஓல்டு ஜிஹெச்சை வந்து அரசு மனநல ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒரு பெரிய ஃபெசிலிட்டி வந்து இருக்குமா அங்கே ஹாஸ்பிட்டல்.
1: விழிப்புணர்வை கொடுத்துட்டே இருக்கிறீங்க மனநலம் சார்பாக. சரஸ்வதி அவர்கள் விளம்பர இடைவேளைன்னு நமக்கு வந்து சிக்னல் காட்டுறாங்க. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் இணையலாம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
7: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கொடைப்பண்பலை

0: 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். உலக மனநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியின் மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே சந்திரஜோதி அவர்கள். டாக்டர், மனநலம் குறித்து நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இணைப்பில் இப்போ நேயர் காத்திருக்காங்க டாக்டர், அவங்கள சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்.
1: எனக்கு ஸ்டார்டிங்லயே பேபி ஐயுடி ஆயிடுச்சு.
2: சரிங்கம்மா.
1: செகண்ட் அபாசன் ஆயிருச்சு.
2: ஓகே.
1: என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரியல் எஸ்டேட் வேலை பாக்குறாரு.
2: ஓகே.
1: இந்த 4 இயர்ஸா என்கிட்ட எந்த ஒரு அஃபெக்ஷனோ எதுவும் இல்லாம அவர் ஏனோ தானோன்னு இருக்காரு மேம். எங்க போறாரு, எங்க வராரு, என்னதுன்னு தெரியாது. என்னால தனிமையா இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: எந்த ஏரியாலம்மா? தேனியில எங்க இருக்கீங்க?
1: தேனியில வந்தனக்குள்ள டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆபீஸ் இருக்குல மேம்.
2: சொல்லுங்கம்மா.
1: அது பக்கத்துல கருவே நாயக்கம்பட்டி.
2: இல்லை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா? என்ன உங்களோட மனநிலை வந்து இந்த மாதிரி கவலையாக இருக்குன்றத சரி பண்ணிக்கணுமா, இல்லை உங்கள் வீட்டுக்காரரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கேள்வியை கரெக்டாக கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற பதில் தரலாம்.
1: என்னோட டிசிஷன், நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல மேம். ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. அதை கேட்கறதுக்கு தான் மேடம்க்கு இப்போ நான் கால் பண்ணேன்.
2: ஓகே. இதுவரைக்கும் ஏதாவது மனநல பிரிவிலையோ வேற எங்கேயாவது கவுன்சிலிங் ஏதோ போயிருக்கீங்களாம்மா?
1: இல்லை மேம்,
2: எதுவும் போனதில்லை. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரோட மேரேஜ் திருமணமாகி ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருடமாவது ஆகும். ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட அளவு புரிதலும் அட்ஜஸ்ட் பண்ணுற தன்மையும் வர்றதுக்கே வந்து குறைந்தது 3-5 வருடம் வரைக்கும் வரலாம். ஆரம்ப கட்டங்களில் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகி அஃபெக்ஷனேட்டாக இருந்தவங்க தானே வீட்டுக்காரரு?
0: அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க டாக்டர்.
2: ஹலோ, கேக்குதுங்களா?
0: இனிப்புல இருக்கீங்களாமா? இனிப்புல இருக்கீங்களா? டாக்டர் பேசினது கேட்டுச்சாமா உங்களுக்கு? முன்னாடி வந்து உங்ககிட்ட ரொம்ப பாசமா நடந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
1: ஆமா மேம், இப்பதான் மேம் கேக்குது. இடையில உங்களோட லைன் கிடைக்கல.
0: சரி, சொல்லுங்கம்மா.
2: அம்மா, அங்கே பாருங்க, இப்போ வந்து குறுகிய காலமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி சரியாக உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க, அன்பாக நடந்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவரோட நடத்தையில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ள உரையாடலை வந்து தொடர்ந்து வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணாதீங்க. எதனால் வந்து சரியாக பேச மாட்டேன்றாங்க, சரியாக வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்கன்றதை ஃபஸ்ட்டு கேளுங்கம்மா. முடிந்தளவு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயே வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை சரியான பதில் வரலை, இல்லை இந்த விஷயம் உங்களை ரொம்ப அதிக அளவு மனக்கவலைக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொன்னால், உங்களால் வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், தேனியில் நம்ம என்ஆர்டி நகரில் அரசு மனநல மருத்துவ மையம் வந்து இயங்கிட்டுருக்கு. அங்கே வந்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்தீங்கன்னா தேவையான அளவு இந்த மெரைட்டல் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறோம். அங்கே திருமண வாழ்க்கையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, ஆரம்ப கட்டங்களில், மிடில் ஏஜில், அடுத்தடுத்து அப்படின்றதுக்கு வந்து மனநல ஆலோசகர் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து இந்த விஷயங்களை பேசி என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணி தருவாங்கம்மா. வாங்க.
0: நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்பாங்களோ டாக்டர்? யாரும் அவங்களுக்கு
2: தேவையான போதுமான அளவு ஃபேமிலியில் வந்து போதுமான சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. முன்னாடி மாதிரி வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு தாத்தா பாட்டி இருந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கங்க, அதுக்கான டைம், அதுக்கான இதை வந்து கொடுப்பாங்க, என்வரான்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றி மாற்றி வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி ஆயிடுது.
0: ஒருத்தர் வந்து குறை சொல்றாங்க,
2: அதற்கு தேவையான ஒரு சூழ்நிலை வந்து சரியா அமைய மாட்டேங்குது. டைமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஃபிளெக்சிபிள் டைம் வந்து கொடுக்கணும். வீட்டுக்காரர் மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கோ, மனைவி வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் வந்து அவகாசம் தேவைப்படும். அது வரைக்கும் பொறுமையா வந்து இருக்கணும்.
0: அடுத்த நேயர் காத்திருக்காங்களாம், அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம். யாதுமாகி நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்மா.
3: வணக்கம்மா, நான் நாமக்கல் மாவட்டம் நெடுந்தி சால

0: கொலை லட்சுமி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி டாக்டர்ட்ட கேளுங்க.
0: எனக்கு வந்து எங்க பையன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டோம்மா.
1: ஆ சரிங்கம்மா,
0: சொல்லுங்க. 2 வருஷமா வைத்தியம் பார்த்தப்பா, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம், நான் ஒரு மாட்டு திருநாளி.
1: சரிங்கம்மா.
0: இந்த முடக்கவாத மாதிரி வந்துப்பா, ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை கொஞ்சம் வளைஞ்சிருச்சு.
1: சரிங்கம்மா.
0: அதே நம்ம இப்படியே ஆயிருமா ஆயிருமா அப்படின்னு எனக்கு அதே ஒரு மனக்குழப்பமா, தூக்கமே வரமானே இதுங்கம்மா. இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்குங்களா?
1: அம்மா, இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கோம் வாழ்க்கை, அதில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு உடல் பாதிப்போ ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஏன் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம இதிலேருந்து எப்போ ரெக்கவர் ஆகுவோம், நம்ம மறுபடியும் எப்போ வேலைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை யோசித்து யோசித்து வர்றது, அந்த கவலை, அந்த அதிகமான மன அழுத்தம் கவலை வந்து வந்துடும். இதை வந்து செகண்டரி டிப்ரெஷன் சொல்லுவாங்க. உடம்புக்கு முடியாத சூழ்நிலை இல்லை வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அன்அவைடபிளாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடக்கலாம். இதுக்கு முறையான வைத்தியம் வந்து இருக்குது. சரியாக தூக்கம் இல்லை, அதிகமான கவலை ஏற்படுறது, உங்களோட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாது இருக்கிறதுக்கு ஒரு நியர்பை பக்கத்தில் இருக்கிற ஒரு மனநல ஆலோசகரை பாருங்கள். முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுசாக சரியாயிடலாம்.
2: டாக்டர், இப்போ நேர்கள் வந்ததை வச்சு பார்க்கும்போது நிறைய பேருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் ரெண்டு கேள்வி கேட்டாதான், ஒரு 4 தடவை கேள்வி கேட்டாதான் அந்த முதல் கேள்விக்கான பதிலே வருது. இது வீட்டில் இருக்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ இருக்க தற்போதைய சூழ்நிலையில் வந்து எல்லாருமே அவங்களோட இண்டிபெண்டன்சி, தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அவங்களோட தனிப்பட்ட சுய விருப்பங்களுக்கு வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுக்குற மாதிரி. இதை வந்து சில நேரங்களில் பெரியவங்களும் அதை அலோவ் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க வந்து நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும், தள்ளியிருந்தால் போதும், அவங்க ரொட்டீனாக படித்தா மட்டும் போதும், நம்மக்கிட்ட பேசாட்டி கூட பரவாயில்ல, எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது மாறி போயிடுச்சு. அதை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு நல்ல வழி என்னென்னா, ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம் வந்து கொடுக்கணும். டெய்லி ரொட்டீன்லேயே டெய்லி வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு இடத்துல உட்காரணும். வீட்டில் என்ன நடக்குது, ஒரு ஒருத்தவங்களோட தேவை, ஃபேமிலி சார்ந்த தேவைன்னு சொல்லி பொதுப்படையான விஷயங்களை வந்து பேசணும். அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் அவங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு கவலையோ வரும்போது ஈஸியாக வந்து மிங்கிளாகி சொல்ல வாய்ப்பு இருக்குது.
2: முன்னாடியெலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, இப்போ வந்து யாருக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்படி இப்படியே அவங்கவுங்க வேலைகளை பார்க்கக்கூடியவங்களாம் மாறுறாங்க. அதனால் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, குவாலிட்டி டைம் கொடுங்க. வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வீட்டில் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி வீட்டில் இருக்க மற்றவங்க தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு சிகிச்சை பெறணுன்ற லெவலில் வந்திருக்கிறாங்கன்னு எப்படி கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
1: ஒருத்தவங்களுக்கு மனநல குறைபாடு இருக்குது இல்லை மனநலம் சார்ந்த ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து அவங்க ஆல்ரெடி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை வந்து பண்ணாமல் இருக்காங்க. இப்போ ரெகுலராக வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தவங்க ஸ்கூல் போகாமல் இருக்காங்க, ரெகுலராக வேலைக்கு போனவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க, நல்லா சமைச்சிட்டு இருந்தாம்மா சரியாக சமைக்க மாட்டேன்றாங்க, இல்லை அவங்களோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லப்படுற சரியாக தூங்காமல் இருக்கிறது, சரியாக சாப்பாடு எடுத்துக்காமல் இருக்கிறது, மற்றவங்களோட எந்த உரையாடலும் இல்லாமல் தனிமையில் போய் வந்து இருந்துக்கிறது, அந்த கம்யூனிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறது சொசைட்டியோட ஃபேமிலி மெம்பர்ஸோட, இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிட்டாங்க, யார்ட்டையும் பேசாமல் தனிமையிலேயே பெரும்பாலான பொழுதுகள் இருக்கிறாங்க. அவங்களோட செல்ஃப் கேர்னு குளிக்கிறது, அழகாக உடுத்திக்கிறது, அந்த எல்லாமே பண்ணாமல் இருந்தாலுமே இதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு அவங்களோட மனநிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த அறிகுறி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையோ சைக்கியாட்ரிஸ்ட்டையோ போய் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. சில இதுக்காக போகணுமா அப்படின்லாம் நம்ம தயக்கப்பட தேவையில்லை. உடம்பில் இப்போ நம்ம ஃபீவர் வந்தால் கூட நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண தான் செய்கிறோம், காஃப் வந்தாலும் கன்சல்ட் பண்ண தான் செய்கிறோம். அதே மாதிரி மனநலம் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
2: இப்போ வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யாமல் இருக்காங்க, தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் இடைவெளியில் இதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஒரு ஒரு மனநோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுறாங்க, சுத்தமாக தூங்கவே இல்லை, ரொம்ப வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளில் ஈடுபடுறாங்க, ஒரு பொருளை உடைக்கிறது, மற்ற வீடுகளை டிஸ்டர்ப் பண்ணுறது, சொசைட்டி ஆன்டி சோஷியலாக எதாவது நடக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிடணும்.

0: அதுவும் இல்லாமல் இப்போ மனக்கவலை அந்த மாதிரி சொல்லப்படுற டிப்ரெஷனுக்கெலாம் வந்து அது ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நல்லாவே தெரிஞ்சிடும். முதல் வாரத்திலே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தா கூட 2 வாரம் 3 வாரம்
1: அழுவாங்களா?
0: நிறைய நேரங்களில் தனிமையில் அழுவாங்க. அதிகமான கோபம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சரியாக தூங்க மாட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் வேலைகள்லேருந்து கொஞ்சம் ஒரு லேக் வந்து வரும், கொஞ்சம் பின்னடைவு வந்து ஏற்படும். இதில் ஆரம்ப கட்டங்களில் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்ப கட்டங்களில் கூட்டிகிட்டு போகிறோமோ அதுக்கேற்றாப்புல சிகிச்சை முறைகளும் வந்து நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதோட தகுந்த ஆலோசனையும் வழங்கணும்.
1: நிறைய தனிமையில் போயிடுவாங்க. தனிமையில் இருக்கிறத பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிடலாம், ஏன் இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு மனநல ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனநல பாதிப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
7: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
9: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி உலக மனநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே. சந்திரஜோதி அவர்கள். நிறைய மனநலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நேயர்களினுடைய கேள்விகளுக்கும் பதிலளிச்சிட்ருக்கிறாங்க டாக்டர். டாக்டர்கிட்ட முன்னாடி ஒரு கேள்வியோடு நிறுத்தியிருந்தோம். நம்ம பெண்கள் வந்து மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுற மனநல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதில்

0: ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வளரிளம் பருவத்தில் உள்ள பெண்கள், சின்ன குழந்தைங்க 13-19 வயசு கேர்ள்ஸ், அவங்களுக்கு வந்து புதுசாக இந்த மெனார்கி அட்டைன் பண்ணிருக்குது, இல்லாட்டி அந்த புதுசாக வளரிளம் பருவத்தில் என்டர் ஆகிருக்கப்போ எல்லாருக்குமே அடலசன் பீரியடில் கொஞ்சம் எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லப்படுகிற உணர்ச்சி மாற்றங்கள் வந்து வரும். ஒன்று எடுத்ததுக்கெல்லாம் சட்டு சட்டுன்னு கோவப்படுவாங்க, இல்லை ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழுவாங்க, இல்லை புது புது பழக்க வழக்கங்கள் லைக் அதிகமாக ஃபோன் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஸ்டடீஸில் வந்து ஒரு லேக் வந்து வரலாம், ஒரு ஒரு பின்தங்கிய நிலை வந்து வரலாம். இந்த மாதிரி இதை வந்து வெளிப்படையாக பேசி அதை அதுக்கான தீர்வுகளை வந்து தேடிக்காமல் அவங்களுக்குள்ளேயே சில உணர்வுகளை மறைச்சி மறைச்சி வச்சுருக்கிறதுனால சில மனநல பிரச்சனைகள் வந்து வரும்.
1: அவங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்,
0: தெரியாது, அதை புரிஞ்சக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்க மாட்டாங்க. வேற ஒரு விஷயங்கள் மேலே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதை இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி உணர்ச்சி பிரச்சனைகள் அதிகமாக கோவப்படுறது எல்லாமே

0: தெரியாமல் இருக்கும்,
1: தெரியாது, அதை புரிஞ்சக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்க மாட்டாங்க. வேற ஒரு விஷயங்கள் மேலே, நிறைய வித்தியாசமான விஷயங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிஸ்போரிக் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதை இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா, இதை இந்த மாதிரி உணர்ச்சி பிரச்சனைகள், அதிகமாக கோவப்படுறது எல்லாமே மென்ஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு ஒரு 1 வீக் ப்ரேயராக வந்து வரும் பொதுவாக. அந்த நேரங்களில் அதிகமாக போகும். அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு பெரியவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அதிகமான கோ உணர்ச்சிகள் வரும், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி, நியூட்ரிஷன், நைட்டு நல்ல தூக்கம், இதெல்லாத்தையுமே நம்ம அந்த நேரங்களில் குறிப்பாக சொல்லி அதை செய்ய வச்சிட்டோம்னா அதை வந்து குறைக்கலாம். எக்ஸ்ட்ரீம் போகுது, சுத்தமாக தூங்க மாட்டேன்றாங்க, ஸ்கூலுக்கே போக முடியல, ரொம்ப அளவு அதிகமான நடத்தை மாற்றங்கள் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும்.
0: ரெண்டாவது, வளரிளம் பெண்களுக்காக சொல்கிறீங்க.
1: ஆமாம். ரெண்டாவது விஷயம் வந்து கர்ப்பகாலம், கர்ப்பத்துக்கு பிந்தைய ஃபஸ்ட்டு மந்த், அந்த பீரியடில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஹார்மோன்ஸ் விட்ராயல் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்த பிறந்து முதல் 1 வாரத்தில் இதே மாதிரி சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பிறந்த குழந்தையின் மேலே ஒரு நாட்டம் வராமல் இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, சரியாக குழந்தைய கூட கவனிச்சிக்க முடியாமல் இருக்கிறது, அலறது, குழந்தைய வேண்டாம்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே.
0: ஹார்மோன் மாற்றத்தினால அவங்க மனசில் வர,
1: ஹார்மோன் மாற்றத்தினால மட்டும் இல்லை, ப்ராப்பர் சப்போர்ட் வந்து சம்டைம்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. குழந்தைக்கு வந்து தேவையான அளவுக்கு நேரம் வந்து அம்மா மட்டுமே கொடுக்க முடியாது, குடும்ப உறுப்பினர்கள் உதவி இல்லாமல் அந்த அம்மா தொடர்ந்து பார்க்கும்போது புதிதாக பிறந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீடெல்லாம் பண்ணும்போது அதிகமான உடல் வலி ஏற்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நேரங்களில் அதிகமான மனக்கவலை வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதிகமாக போச்சுன்னா மனசிதைவு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, மனம் பிறழ்ச்சி வர வாய்ப்பு இருக்குது. இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்பிட்டலில் இருப்போம், இல்லை வீட்டில் டெலிவரி வீட்டில் இருந்துட்டாங்கனாலுமே இதை அட்ரஸ் பண்ணணும். இந்த டைமில் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமையான சப்போர்ட்டு, நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, உணவு முறைகள் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுக்கணும். இதை அட்ரஸ் பண்ணணும். வயது ஆக ஆக 50 வயசு 60 வயசு ஆகும்போது பெண்களுக்கு பொதுவாகவே ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்கும். அவங்களோட உடல்நிலையில் மனநிலையில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கோ மோசமான விளைவுகளை கொடுக்கறதுக்கோ எப்பெல்லாம் அந்த ஹார்மோன்ஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுதோ அந்த டைமில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. 50-55 வயது கடந்த அந்த மெனபாஸ் ஆன மாதவிடாய் முழுசாக நின்ன அம்மாக்களுக்கு வந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். அதிகமான கோபம், தூக்கமின்மை, உடலில் வந்து எரிச்சல், எப்பயுமே கோபத்திலே இருக்கிறது. இவங்களுக்கும் முறையான சிகிச்சை வந்து இருக்குது. அந்த ஹார்மோன்ஸே திருப்பி கொடுக்குற ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லப்படுறது இருக்குது. முறையான கவுன்சிலிங் முறைகள் வந்து இருக்குது. சப்போர்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
0: இப்போ நீங்கள் மொத்தமாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வளரிளம் பெண்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மனநல பிரச்சனைகள் வரலாம், ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் வரலாம், அல்லது ஏற்கனவே அவங்க செஞ்சிட்டு இருந்த ஒர்க்குகளில் மாற்றம் வருது அப்படின்னாலே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இனிப்பில் ஒரு நேயர் காத்திருந்தாங்க, நம்ம அவங்களை சந்திச்சு பேசிடலாம். வணக்கம்
2: அம்மா. முருகேஸ்வரி அக்கா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா உங்களுக்கும் மதிய வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மலருங்கக்கா.
0: சொல்லுங்க
2: அம்மா, இவரும் நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கும். உங்களோட கேள்வி
2: அம்மா கிட்ட 2 கேள்விங்கக்கா. அக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரைகள் வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து எடுக்க கொஞ்ச நாள் எடுத்துட்டு நிறுத்திட்டாங்கன்னா மறுபடியும் அதே நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனா மனநல மாத்திரைகள் சாப்பிடல அப்படின்னா மட்டும்தான்க்கா இந்த மாதிரி. ஆனா மாத்திரைகள் மறுபடியும் கண்டினியூவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டினியூவா மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, இல்ல அதை நிறுத்தக்கூடாதா, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படிங்கா இருக்கணும், அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய 60 வயது தாண்டிடுச்சுனாவே பாத்தீங்கன்னா அவங்க நிம்மதியா தூங்க மாட்டேங்கிறாங்க, வெடி வெடிவ தானாவே பேசிட்டு இருக்கிறாங்க பெரியவர்கள். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மனநல அதுக்கான அறிகுறியாங்கக்கா? 2 கேள்விக்கு சொல்ல சொல்லுங்கக்கா. ரொம்ப நன்றிங்கக்கா.
1: ரொம்ப நல்ல கேள்வி. முதல் கேள்விக்கு வந்து
0: மாத்திரைகள் வந்து
1: எல்லாரும் ஒரு தடவை எடுத்துட்டா தொடர்ந்து எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்க. சில வியாதிகளுக்கு வந்து தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். மன பிறழ்ச்சி நோயின்னு சொல்லப்படுற சிசோஃப்ரினியா இந்த நோய்க்கு வந்து ஒரு தடவை மாத்திரை எடுத்து அவங்க நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வந்து மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.

0: ஆனால் ஒரு திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையினால் ஒரு மனசில் ஒரு பிரச்சனை வருது, அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை அதிகமான கவலை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு 6 மாத அளவுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு மனநல மருத்துவரோட ஆலோசனையின் அடிப்படையில் மருந்துகளை நிறுத்தினா அவங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அந்த குறிப்பிட்ட மனநிலையோட கண்டிஷனை பொறுத்து தான் வந்து மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிறது.
1: அவங்களோட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா டாக்டர், இப்போ டாக்டர் வந்து ஒரு 6 மாதம் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 மாதத்துலேயே இவங்க நிறுத்திடுறாங்க, அப்போ அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்?
0: முழுமையாக சரியாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் மருந்து எடுத்துக்கணும்னு இருக்குது, அதை முழுமையாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமும் மருந்துகளை வந்து டேப்பர் பண்ணி தான் குறைக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. திடீர்னு மருந்துகளை வந்து வித்ரா பண்ணோம்னா உடம்பில் சில மாற்றங்கள்னால அவங்களால அதை டாலரேட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ மருத்துவரோட ஆலோசனையின் அடிப்படையில் தான் மருந்துகள் நிறுத்தப்படவோ தொடரவோ செய்யணும். அதை வந்து மனிதர்கள் வந்து ஏற்றுக்கணும். மக்கள் எல்லாருமே அந்த அட்வைஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லது.
1: திடீர்னு நிறுத்திட்டால் ரியாக்ஷன் மாறிடுமா? மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முதியோர்கள் வந்து தானாக பேசிக்கிறாங்க, வயதானவர்கள்
0: 60-65 வயதுக்கு மேலே வந்து மறதி நோய் அப்படின்றது வந்து பொதுவாக வர வாய்ப்பு இருக்குது. அல்சைமர்ஸ் டிசீஸ் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க மறதி நோய், அவங்களுக்கு இந்த மாதிரி நடத்தை மாற்றங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கு. சரியாக தூங்காமல் இருக்கிறது, தானாக பேசுறது, பழைய நினைவுகளையே திருப்பி திருப்பி அசை போடுறது, வீட்டில் இப்போ ஒரு விஷயத்த சொன்னதை ரீசெண்டாக சொன்னதை மறந்துட்டு பழைய விஷயத்தை பற்றி பேசுறது, மறந்துட்டேன் அப்படின்றத சிலரால் ஏற்றுக்க முடியாது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து மனக்கசப்புகள் வந்து மற்ற சின்ன குழந்தைங்கள்ட்டையோ இல்லை வளர்கிற பசங்கள்ட்டையோ வர வாய்ப்பு இருக்குது, என்ன பாட்டி இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிடணும். 60-65 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அவங்க தேவைகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கான்றதையும் வீட்டிலேருந்து இது பண்ணிக்கணும். வயசானவங்களே யாரும் பெருசாக வந்து கண்டுக்கிறதில்ல. சில நேரங்களில் வந்து நெக்லெக்டடாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட தேவைகளை சொல்லாமல் இந்த மாதிரி மனநிலை சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதிகமான மனக்கவலையோ இல்லை மனப்பிறழ்ச்சியோ வர வாய்ப்பு இருக்கு. முறையான மருத்துவர் அணுகிறது நல்லது.
1: பெரியவங்களுக்கு வந்து இது இயல்பாக சின்ன சின்ன விஷயங்கள் வரக்கூடியது தான், ஆனால் அதை சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரி மன பாதிப்புகள் இருக்கும், மனநல பிரச்சனைகள் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: ரொம்ப சிறு வயது குழந்தைகள், இப்போ ஒரு 3-5 வயது இல்லை ஒரு 12 வயதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இப்போ நிறைய குழந்தைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறாங்க, ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது சம்மந்தமான ஒரு பிரச்சனைனா வந்து ADHDன்னு சொல்கிறாங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அவங்களுக்கு வந்து அதிகமான செயல்பாடு அதிகமாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். அவங்களோட ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது, ஒரே வகையான வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாது, கவனக்குறைபாடு இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டா அந்த வேலைகளை தொடர்ந்து அடுத்தடுத்து செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. 4-5 தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொடர்ந்து செய்யணும், அப்படி பண்ணாலும் கூட அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியாது. இந்த நோய் இதை பற்றின இது வந்து அதிகமாயிட்டே வருது, இதனோட அந்த சதவீத அளவு வந்து அதிகமாயிட்டே வருது.
1: இப்போ
0: இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அதிகமாயிட்டே வருது. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயும் இதனோட ப்ரிவலன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. அண்ட் ஆர்டிசம்னு சொல்லப்படுற சமூகத்தோடு மற்ற பிள்ளைகளோடு சரியான ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து செய்ய முடியாத ஒரு இது ஆர்டிசம்னு சொல்லுவாங்க, ADHD ஆர்டிசம். சில இப்போ நல்ல நார்மலாக இருக்க சைல்டு 12 வயசு வரைக்கும் நல்லாயிருந்தான், 10 வயசு வரைக்கும் நல்லாயிருந்தான், ஸ்கூல் போகும்போது சரியாக படிக்க மாட்டேன்றாங்க. சில குழந்தைங்கள 7வது 8வதுக்கு அப்புறம் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இந்த குழந்தைக்கு படிப்பு மட்டும் வர மாட்டேங்குது, எழுத மட்டும் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசார்டர்னு சொல்லிட்டு கற்றல் குறைபாடு அப்படின்றது வந்து நிறைய குழந்தைங்களில் இருக்குது, அது வந்து அன்ஐடென்டிஃபைடாக இருக்குது. 10th போர்டு எக்ஸாம் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு இதுவே வரும், ஸ்பார்க்கே வரும், ஏன்னா இது எழுத மாட்டேன்றாங்க, எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதையும் வந்து நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும். சிறு வயதுலேருந்தே அவங்க எழுதுறது படிக்கிறது வாசிக்கிறது எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்காங்களா, அதில் குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும், பேரண்ட்ஸும் அதை அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை மனநல மருத்துவர்கிட்டையோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு குழந்தைங்களோட படிப்பு திறன் அறிவுத்திறன் வந்து இருக்கான்றதை செக் பண்ணி சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டங்கள்லேயே இதுக்குரிய சிகிச்சை முறைகளையும் தொடர்ந்து தெரப்பிஸும் கொடுத்தா அதை வந்து நார்மல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர முடியும்.
1: இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, குழந்தையை முழுமையாக அவங்களுக்கு கவனிக்க முடியறதில்ல, எந்த மாதிரி மனநிலையில் தான் குழந்தை இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் ஏரால வந்து பேரண்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம், ஈஸியான காரியம் கிடையாது. அதனால்

0: குழந்தைன்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே பேரண்ட்ஸோட மனநிலையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு பேரண்ட் ஆக போகிறோம், அந்த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். என்னெல்லாம் இருக்கும் ஒரு நியூலி பேரண்ட் ஆனவங்க, இப்போ யங் சைல்டு இல்லை அடலசன்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் குழந்தைங்கிட்ட இருக்கும், எப்படி பேரண்ட்ஸ் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸே இருக்குது. அந்த பேரண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸு, எப்படி ஹவு டு அப்ரோச் அ சைல்டு, இன்றைக்கி இருக்க சைல்டு வந்து ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்காங்க, ஆக்டிவிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதை மீட் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஷுட் ஹாவ் அலாட்டட் த டைம். அவங்க தனித்தனியான டைம் வந்து ஒதுக்கணும், ப்ராப்பர் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான், முறையான பேரண்டிங் பண்ணால் ஓரளவுக்கு குழந்தைங்களை வந்து நல்லா சேஃபாக,
1: குழந்தைகளுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது,
0: ரொம்ப நல்லது.
1: டாக்டர், இதுக்கு இப்போ யாராவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அல்லது ஏதாவது தொடர்பு கொள்கிறதுக்கான எண் இருந்தது அப்படின்னா அதை சொல்லிடுங்க.
0: இப்போ அவசரகால உதவி, இப்போ சில சைக்கியாட்ரிக் எமர்ஜென்சின்னு சொல்லப்படுகிற ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து தற்கொலை எண்ணம் வருது, அதை பற்றின ஒரு தாட் வருது, யார்கிட்ட இதை ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த அவசரகால உதவி எண் வந்து டெலிமனாஸ்ன்றதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1 44 16 இந்த எண்ணை வந்து தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரியான மனநல பிரச்சனை இருக்குது, இல்லை இது சம்மந்தமான எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்டாலுமே அவங்க வந்து முறையான ஆலோசனை கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவர், மனநல மருத்துவர், மனநல ஆராய்ச்சி மனநல ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே இருக்குன்றத லொக்கேஷன் வந்து காட்டி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை இது பண்ணலாம். நான் எமர்ஜென்சி மென்டல் ஹெல்த் அட்வைஸ் வேணும் அப்படின்னா 104 அப்படின்ற நம்பர் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி எங்கே போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உலக மனநலம் குறித்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மனநலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளோ மனநலத்தினுடைய பாதிப்புகள் வருது, அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் மனநல ஆலோசகரை நீங்கள் அணுகலாம், இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் வந்து நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு முறை நம்ம நம்பரை சொல்லிடலாம், 14 41 6 அல்லது 104 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்துங்க. நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர்.
0: ப்ரோக்ராம் கூப்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. நன்றி.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
7: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
6: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
7: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
8: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், we have it. World class cancer technology, advanced care ஒரு இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
6: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
9: வணக்கம் நேயர்களே, இந்த குழந்தை பருவங்கிறது எப்படிப்பட்ட பருவம்?

0: ஒரு குழந்தை பருவத்துக்குள்ளாரியும் ஒரு மாய நந்தவனம் பூத்து கிடக்கு. அங்கே உள்ள பூக்கள் எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அங்கு வீசக்கூடிய தென்றல் மிக மென்மையாக வீசும். அந்த விடிகாலைகள் வாசம் நிறைந்தவை. எப்படிப்பட்ட வாசம்? வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் வாய்க்காத அளவுக்கு வாசம் மிகுந்தவைன்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமைன்னு நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தையினுடைய வாக்கு மூலத்தை யார் எப்படி பதிவு செய்யணும், இது பற்றி சட்டம் என்ன சொல்லுது, ஒரு காவல் அதிகாரியோ நீதித்துறை நடுவரோ பெற்றோர்கள் முன்னிலையில் அல்லது அந்த குழந்தை நம்பும் வேறு நபரினுடைய முன்னிலையில் தான் அந்த குழந்தையினுடைய வாக்கு மூலம் பதிவு செய்யணும். அந்த வாக்கு மூலத்தையும் குழந்தை பேசியபடியே, திருப்பியும் சொல்கிறேன், குழந்தை பேசியபடியே குழந்தை மொழியிலேயே தான் அந்த வாக்கு மூலத்தை பதிவு செய்யணும். ஒருவேளை குழந்தைக்கு புரியாத மொழியில் பதிவு நடந்தால் தகுதியான மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது விளக்குநர்கள் வச்சு அவங்க உதவியோடு தான் அந்த பதிவை விளக்கணும். குழந்தையினுடைய வாக்கு மூலத்தை முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்லேயோ அல்லது அந்த குழந்தை விரும்புகிற வேறு இடத்துலையோ சீருடை அணியாத பெண் காவல் அதிகாரிகள் தான் பதிவு செய்யணும். குழந்தை மொழின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அப்படின்னா அந்த புகார் இப்படி பதிவாகுது. புகார்தாரரான மைனர் பெண் எதிரி மனுதாரர் தன்னை இனிப்பு பண்டம் மூலம் தூண்டி பாலியல் நோக்கத்துடன் தீண்டியதாகவும் இது குறித்து வெளியிடக்கூடாது என்று அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கிறார் அப்படின்னு பதிவாகுது. இதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு மைனர், எதிரி, பாலியல் நோக்கம், அச்சுறுத்தல் இந்த சொற்கள்லாம் எதுவுமே அந்த குழந்தைக்கு புரியாது. அந்த குழந்தைகிட்ட நீ இப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லலை அப்படி தான் வந்து கோர்ட்டில் சொல்லும். அது அந்த பதிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டு மாமா எனக்கு மிட்டாய் கொடுத்தாரு, எனக்கு தப்பாக தொட்டாரு, யார்ட்டையும் சொல்லாதன்னு சொன்னார், ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. பெரும்பாலும் அந்த லாங்குவேஜ் வந்து அப்படி தான் இருக்கும். அது என்ன லாங்குவேஜில் சொல்லிச்சோ அப்படி தான் வந்து பதிவும் செய்யணும். இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தையின் வார்த்தைகளை சட்டத்தின் மொழிக்கு நம்ம மாற்றிடக்கூடாது. சட்டம் தான் குழந்தையினுடைய மொழிக்கு தகுந்தாற் போல இறங்கி வரணும். என்ன சொல்லப்போனால், குழந்தையினுடைய குரல் சிதையாமல் நீதிமன்றம் வரை செல்வதை தான் உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய நோக்கம். அதனால தான் வந்து சட்டம் குழந்தையினுடைய மொழியில்தான் குழந்தைக்கு புரியும் வகையில் இந்த புகார் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டத்தில். இந்த ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும்னா, உனக்கு எப்பயாவது பயமாக இருந்தாலோ ஒரு அச்சுறுத்தல் ஏதாவது தோணுச்சுனாலோ உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீ சொல்லு, அது என்கிட்ட சொல்லு, நான் அந்த பயத்தை உனக்கு நான் போக்குவேன், நான் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பழகுனா எந்த ரகசியமாக வச்சிருன்னு யார் சொல்லி கொடுத்தாலும் குழந்தைக்கு அதை வந்து சொல்லிடணும் அப்படிங்கிற உணர்வு வரும். குழந்தை வெளிப்படையாக பேச தொடங்கும். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

மனநலன் சார்ந்த நேயர்களின் கேள்விக்கு இன்று விடையளித்தார் நமது சிறப்பு விருந்தினர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே சந்திரஜோதி அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இனிவரும் நிகழ்ச்சிக்கு முன்பாய்

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நேர்களே, காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் மட்டும் மாறுவதில்லை. அவை நம் நினைவுகளில் எப்பொழுதும் புதிதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இனிமையான காவிய பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாதேவி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் மதுரை SS காலனி, ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன். இவர்களுக்காக பாடலை பாடுகிறார் MS ராஜேஸ்வரி. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்கு பாடலை எழுதியவர் ஏ மருதகாசி. படம் வெளிவந்த ஆண்டு 1957.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1 to November 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
8: நேர்களே, காவிய தென்றலால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் வெண்ணிற ஆடை. பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் கோயம்புத்தூர் சுப்பிரமணியம், பழனியம்மாள், தர்ஷினி, மைதிலி, ரவிக்குமார். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடலை பாடுகிறார் பி. சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1965.

0: கானம் பாடும் பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை.
1: பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தீபம் பட பாடல் இதோ இவர்களுக்காக. திருப்பூர் கணக்கம்பாளையம் இளங்கோவன், கவிதா, ரஞ்சிதா, ஜோதிமணி. 1977 வெளிவந்த படத்தின் பாடலை எழுதியவர் புலமை பித்தன். பாடலை பாடுகிறார்கள் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி. இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குத்தான் நாச்சி இலையில பாத்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

காற்றலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி கேட்கலாம் எல்லோரும் நல்லவரே பட பாடல், கரூர் புலியூர் மனோகரன் சுமதி நவீன் விருப்பத்திற்காக. வி. குமார் இசையில் பாடலை பாடுகிறார்கள்.

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

நேர்களே, காற்றலைகளில் உங்கள் நெஞ்சம் ரசித்த பாடல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி கன்னிப்பெண் படப்பாடல் கோடை பண்பலை 100.5 பாடலை கேட்டு காத்திருக்கும் நேயர்கள் திருச்சி லால்குடி நெய்க்குப்பை சோலையம்மாள் வசந்தா திருஞானம் மோஷிகிரண் மாதேஷ்கிரண் மகிலேஷ்கிரண் அகிலேஸ்வரன் இவர்களுக்காக 1969 வெளிவந்த படத்தின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கவிஞர் வாலி எழுதிய பட பாடலுக்கு குரல் தந்துள்ளார்கள் பி. சுசீலா எல். ஆர். ஈஸ்வரி.

0: கோடி பண்புள்ள இன்னொரு பிள்ளைந்து தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நேர்களே, உங்கள் மனம் தேடும் இனிய அலைவரிசை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 1:31. நிகழ்ச்சியில் இனி பாரத விலாஸ். படப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் வெள்ளக்கோவில் நாகம நாயக்கன்பட்டி சுகுமாரன், ராதாமணி, அருள், இந்து. 1973 வெளிவந்த படப்பாடலை பாடுகிறார் எல்ஆர் ஈஸ்வரி. பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: யானு,
1: என்ன
0: ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, இசையோடு இனிமை சேர்த்து வானலைகளில் வர்ண ஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இனி இரு கோடுகள். இந்த பட பாடல் இதோ இவர்களுக்காக. கரூர் 80 சாலை, வாசுதேவன், ருக்மணி, ஜெயவர்ஷினி, சக்திவேல், சுபா, ராமாயி. கே ஜமுனாராணி பி சுசிலா பாடிய பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1969. பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, இசையமைத்தவர் பி. குமார்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா, முன்னிருக்க காலத்தை

0: ஒரு மருத்துவராக இந்த அளவில் அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு?
1: ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வீட்லேயும் என்ன நினைக்கிறாங்க, அப்பா என் பையன் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் வரத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்படணும், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம கூடவே இருப்பாங்க, அட்வைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எப்படி பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 25 இல்லை 30 ஆண்டுகளாக ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் ஒருத்தருக்கு ஆசை இருக்குது. ஸோ அதுவே சொல்லிடுது மருத்துவம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் மத்தியில் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது, ஒரு வியாதி வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு மருத்துவத்தை தேடி போகணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள்னால. சப்போஸ் எல்லாமே ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒருத்தர் வந்து போய் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, இல்லை போய் செக்அப் பண்ணிக்குவாங்க. ஒரு விஷயமும் இப்போ வந்துட்டு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் நல்ல சேவை செய்கிறாங்க. ஆனால் டெர்ஷரி அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விஷயங்கள்னால் நீங்கள் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் போகும். ஸோ மக்கள் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விஷயத்துக்கு ஒரு ரெண்டு பஸ்ஸில் ஒரு ட்ரெயின் ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து போயிட்டு அப்புறம் அங்கேயே தங்கி பார்க்குறது எல்லாருக்கும் சிரமமான விஷயம் ஆயிடுச்சு. செலவு கஷ்டமாக இருந்தால் நம்ம அலைய வேண்டியது இருக்குது, பட் அலைய வேண்டாம்னு நினச்சோம்னா செலவு அதிகமாக இருக்குது. இதுதான் டைலமா நமக்கு. இதனாலேயே மக்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க, ஏதாவது விஷயம்னா அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் உணவுக்குள்ளே அடைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புற்றுநோய் இருக்குது உணவுக்குள்ளால், ஃபஸ்ட்டு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் உள்ளே இறங்காது. இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க சப்பாத்தி சாப்பிட முடியல போல் இருக்கு, வாங்க இட்லி தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி தோசை சாப்பிடுவாங்க. அப்புறம் இட்லி தோசையும் இறங்காது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சரி பாயாசம் கஞ்சி கூழ் அப்படின்னு குடிச்சிக்கலாம்பாங்க. அப்புறம் கஞ்சி கூழ் போகாது, பரவாயில்ல நான் ஜூஸ் குடிச்சிக்கிறேம்பாங்க. ஸோ வெகுளித்தனமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இது போய் நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சா நம்ம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க எல்லோரும். ஸோ அந்த பயமே இருக்கக்கூடாது. சில டைம் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது மிக அவசியம். இப்போ ஏன் வந்து ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறோம், ஒரு பைக் ஓட்டும் போது ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் நடக்காது, ஆனால் நடந்துருச்சுன்னா உயிரே ஆபத்து இல்லையா? ஸோ அவங்களுக்காக சொல்ல உங்களுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அதை கடைப்பிடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும், ருட்டீனாக டிசிப்ளின்டாக இருக்கணும்னா அது கஷ்டம். ஆனால் அதோட பயனை பார்க்கணும் எப்போவுமே. எத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகும், அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி கால் அடிபடும், சின்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னியில் கட்டியிருக்கும். இந்நேரம் அவங்க ஹெல்த் செக்அப்லாம் வருஷ வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம், கிட்னியே இழக்கிற சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா பயம் இருக்கக்கூடாது. ஸோ அலையிறோம் அப்படின்னு நினைக்காம நம்ம உடம்புக்கு தேவையான மரியாதையை நம்ம கொடுக்கணும். நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேர்களே, காவியத்தென்றலால் உங்கள் இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி மாமன் மகள் பட பாடல் இதோ இவர்களுக்காக. தூத்துக்குடி லட்சுமணன், சுதர்ஷன், முத்துராஜ், நிமல், மகிழ், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் ஜே பி சந்திரபாபு பாடிய பாடலை எழுதியவர் கம்பதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1955.

0: மேடமே,
1: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
2: மாலதி,
3: மாலதி, மாலதி,
2: நிஜமா? யாரு நீ?
1: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
0: ஏய், நீ பாடுனா கழுதான் கே.
1: சும்மா நீங்க கேளுங்க சாரு, அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன்.
0: எங்க கொஞ்சம் கொள்ளு பாக்கு.

0: இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
0: எப்படி?
1: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
0: உன்ன வாரி கையில போடா. அட சிம்மா குரல் விஞ்ஞான பாகத்துறே, வெள்ளக்காரன் கூத்த பாத்திருக்கியா நீ?
1: இல்ல சார்.
0: இல்லையா? சும்மா ஏபிசி இல்ல, சும்மா புரண்டு புரண்டு ஹிந்தி பாங்க பாக்குறியா நீ? எங்க ஜகா வாங்க.

0: அனில் முறுக்கு டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, காற்றலைகளில் உங்கள் நெஞ்சம் ரசித்த பாடல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி பெரிய இடத்து பெண் பட பாடல் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் மகாலட்சுமி விருப்பத்திற்காக. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு இசை அமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. படம் வெளிவந்த ஆண்டு 1963. பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

இனி கேட்கலாம் அடிமை பெண் பட பாடல். தென்காசி கரிவளம் வந்த நல்லூர், கணேசன், தங்கராஜ், காமராஜ், ஆனந்தகிருஷ்ணன், கருப்பசாமி, மாணிக்கம் இவர்களுக்காக புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். 1969 வெளிவந்த திரைப்படத்தின் பாடலை பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு அஞ்சல் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு அஞ்சல் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் மேற்கு தேசியில் அமைந்த அதிரடி மெட்டுக்களாய் டோல் தமாக்கா தூள்.

0: 105.5.
1: இன்னுங்க எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? என்னதான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் எல்லா காய்களையும் சேர்த்து சமைக்கிற வெஜ் பிரியாணிக்கு என்னைக்குமே தனி இடம் தாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடாம விட்ட காய்களும், அடடா இப்படிலாம் ஒரு காய் இருக்குல்ல அப்படின்னு மறந்து போன காய்களையும் தேடி தேடி சாப்பிடுவோம். அப்படிதாங்க தமிழ் பாடல்களை அதிகமா கேட்டாலும் அப்பப்ப கேட்டாலும் அடிக்கடி கேட்காத ஆனந்தத்தை தரக்கூடிய பிற மொழி பாடல்களை கலந்து கொடுக்கிற காற்றலை கலைவையாக கொடி பண்பலை 100.5 இது டோல் தமாக்கா டோல். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பாடல்கள்லாம் நீங்கள் எப்போவுமே கேட்ட பாடல்கள் தாங்க. என்ன வேலை பாடல்கள்லாம் அப்படியே அப்படியே மறந்துடுவீங்க. அதனால் இப்போ நான் அந்த பாடல்கள்லாம் கொடுக்க போகிறேன். நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆட போகிறீங்க, சரிங்களா? உங்கள் கூட உற்சாகமாக இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தண்ட பூபதி.
2: ஆளின்னால் அழகரசி இன்ஸ்டாகிராம் ஏஞ்சலு ஃபேஸ்புக் பியூட்டி உடையில ஜெனிஃபர் லோபஸ் உண்மையிலே உலக நாயகி. இவ நானாவா கலக்கிடுவா, கைய கால குளிக்கிடுவா, டிஸ்கோவும் படிச்சிடுவா, டிப்டாப்பா சிரிச்சிடுவா. சினிமாவில் இவ சேர்ந்தா சிலுத்தும் கூட அவுட்டு. இவளை சீண்டினாக்கா அதுக்கப்புறம் வாழுறதே டவுட்டு. அதாகப்பட்டது பாரசீக வருமன்பாடி பாலஸ்தீன அழகுலேடி.

ஆதரிக்கவும் மாட்டேன். கிளாரா.

ஐயப்பா என்ன ஒரு எனர்ஜி இல்லைங்க. அதாவது லாபம் திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் வந்து இந்த பாடலுக்கு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் ஒரு பாடகி அப்படின்னாலும் சுனிதி சௌஹான் அவங்களோட வாய்ஸில் அப்படியே அந்த கிளாரா அப்படின்னு பாடுறப்போ நமக்கெல்லாம் தொண்டை நிச்சயமாக கிழிஞ்சிரும். ஆனால் பாருங்க, தமிழே தெரியாமல் எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக எப்படி வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படியே செம்மையாக பாடியிருக்கிறாங்களே நம்ம சுனிதி சௌஹான். தமிழே இப்படி பாடுறாங்கன்னா அவங்க தாய்மொழியான ஹிந்தியை எப்படி பாடுவாங்க? வாங்க கேட்டு வந்துடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

ஒரு மெலடி சாங்க கூட இப்படி வெஸ்டர்ன் பீட்ல கேட்டா கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல. 2:12 இணைஞ்சிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா டோல் அப்படின்ற நிகழ்ச்சியோட. இந்த அரேபியன் சாங்லாம் கேட்டிருக்கீங்களா, அது ஒரு மாதிரி வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குங்க. கேட்கறதுக்கே அப்படியே நமக்கு என்னமோ செய்யும். ஆனால் ஒரு அரேபியன் ஸ்டைலில் ஒரு மலையாள பாட்டு கேட்டுடலாமா? வாங்க

என்னதான் எல்லா பொருட்களும் ஒரே கடையில கிடைச்சாலும் நாம தேடுற ஒரு பொருளுக்குன்னே ஒரு கடை இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க, இப்ப வர பாடகர்களா இருக்கட்டும், அப்ப இருந்த பாடகர்களா இருக்கட்டும், எல்லா மாதிரி வாய்ஸ்ல பாடினாலும் ஆனா பாப் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்துல இவங்க தாங்க. இப்பயும் இவங்க தான், யாருனாலும் இவங்களை மறக்க முடியாது. யாரு அது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம பாப் ஷாலினி அக்கா தாங்க. அட்டடடா, அவங்க பாடின பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்படின்றீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க ஒரு பாட்டை கேட்டு தரலாமா? தமிழ்

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: இப்படியெல்லாம் பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேலை பார்க்கறது? ரேடியோ அமர்த்தலான்னு போனேன், ஆனால் எனக்கு கையே வரமாட்டேங்குதே. அப்படியே எனக்கே ஒரு டான்ஸ் ஆடணும் போல ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நீங்களாம் அதே ஃபீலோட மறந்துடாதீங்க. 3 மணிக்கு உயிர் எழுத்து நிகழ்ச்சி காத்திருக்குங்க. இன்னும் 30 மணி நேரம் தான் இருக்குது. தென்காசி அந்த மாவட்டத்திலேருந்து சுரண்டை அப்படின்ற இடத்துலேருந்து முனைவர் லிங்கவேல் அவங்களோட தெரிவில் தாங்க இன்றைக்கி வளமர காத்திருக்கு. என்ன தெரிவில் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வைபு பண்ணிகிட்டே இருக்கிறாம மறந்துடாமல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க, சரிங்களா? அடுத்ததாக ஒரு ஹிந்தி பாட்டு வருது, வாங்க கேட்கலாம். எல்லாரும் இந்த பாட்டு வரையில அப்படின்னு நான் சொல்லுங்க.

0: வணக்கம், நான் உங்க பாக்யராஜ் பேசுறேன்.
1: ஒண்ணு பேடிக்கண்ணா முக்குட்டி, இந்த ஏரியாவில் யாரெங்கிலும் ஏதெங்கிலும் செய்தால் என்னிடத்தில் பறையும், ஞான் சவுட்டி களையும்.
2: யாருக்கு மலையாளம் அறியோ?
1: எனக்கு பல பாஷைகள் அறியும்.
2: அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
1: ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன்.
2: அப்ப எங்குட்டி யாரானு?
1: தூரத்துறவு.
0: சிரிப்பு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. சிரிப்பு மட்டுமல்ல, இசை கூட சிறந்த மருந்து தான். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த அந்த இசை கோடை எஃப்எம் வந்து நமக்கு செவிக்கு விருந்தா வழங்கிட்டு இருக்கு.
3: அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி.
4: எந்த லைன் படிக்கணும்?
3: ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து.
4: க
3: ச என்னது?
4: மா.
3: ஓ
4: சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன
3: அனுப்புறீங்க?
0: கோடை எஃப்எம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
5: எனக்கும் ஆஹா எனக்கும் ஆஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கும் இங்கே கிடைக்கும், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கும் இங்கே கிடைக்கும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
7: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.
8: ரெண்டு மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெளியில பாத்தீங்கன்னா சோர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க மட்டும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப வந்து இசை மழை பொழிய போகுது. இவ்வளவு நேரம் வெஸ்டர்ன் சாங்ஸா கேட்டோங்க, இப்ப அந்த வெஸ்டர்னோட சேர்த்து அப்படி கொஞ்சம் ஃபோக்கையும் கலந்தா எப்படி இருக்கும் கேட்கலாமா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பாட்டை போடுப்பா அப்படின்றீங்களா? அந்த வரது கேளுங்க.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நீங்க குடுக்கிற பாட்டெல்லாம் எப்பயோ கேட்ட பாட்டு தான், ஆனா இப்ப கேட்கல, அப்படியே பயங்கரமா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? இந்த பாட்டை கேளுங்க, இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

எப்பயும் கேட்ட பாடலை வந்து திரும்ப ஞாபகப்படுத்துறது எது தெரியுமாங்க? நம்ம மனசோ மைண்டோலாம் கிடையாது. இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதிலலாம் வர ஸ்டோரி தாங்க. யாரெல்லாம் சேனல் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து அப்படியே டான்ஸ் ஆடி அப்படியே போட்டு விடுவாங்க போஸ்ட்டை, அது அப்படியே ட்ரெண்ட் ஆயிரும். அப்படி தாங்க அடுத்ததாக வரப்போகிற பாட்டு ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தாங்க சமீபமாக ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமை தொட்டாலே இந்த பாட்டு தாங்க. எல்லாருமே அந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப்பு போட்டு வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுலேயே தமிழ் வெர்ஷனும் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தமிழ் கேட்கலாமா இல்லை தெலுங்கு கேட்கலாமா? இது தெலுங்கா கன்னடமான்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் மன்னிச்சுக்கோங்க பரவாயில்லையா? சரி, அதனால முதல் வெர்ஷன் வந்து பிற மொழியில் இருக்கும், ரெண்டாவது வெர்ஷன் வந்து தமிழ் மொழியில் இருக்கும். கேட்கலாமா? 2:40 ஆயிடுச்சுங்க. கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்ல துலான பட்டு வருது வாங்க.

நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கோடி பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல் சும்மா தூளான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் தானே. நமக்கு இந்த புரட்டாசி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. நமக்கு பிடிச்சா நான்வெஜ்ஜை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு இந்த வெத்தலை போட மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஜீவன்களுக்காக அடுத்ததாக ஒரு பாட்டு வருது, கேட்கலாமா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பாட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கொடுத்துடலாம், ஆனா வேற மொழியில கேக்கலாமா? வாங்க.

என்னடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேப்பா, செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியானீங்களா? உங்களை மகிழ்ச்சி படுத்தின சந்தோஷத்தோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டபா பற்றி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் தாவேக்கா வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக லான் பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 22 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இல் சென்னை

எல்லாருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயரோட பொழிப்புரையோட அவங்க தெரிவில் வர பாடல்களை கேட்டுட்டு வரோம். நேயர்களும் பல விதமான தலைப்புகளில் எழுதி அனுப்புறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நேயர் எழுதியிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எஃப்எம் கேட்குற நேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் உயிர்கள் அனைத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். சமயத்தில் உயிரற்ற பொருட்கள் மேலே கூட நம்ம இதை வைப்போம். என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க அன்பு. இந்த அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நமக்கு எழுதியிருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் லிங்கவேல் அவர்கள். தென்காசி மாவட்டம் சுரண்டை சிவகுருநாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியராக அவர் பணி செஞ்சுக்கிட்டு வராரு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். சரி, அவரோட கடிதத்துக்குள்ள போயிடலாம். அன்புங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பார் தத்துவ பேராசான் திருவள்ளுவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் அடினேன் என்பார் உத்தம மனிதன் வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகளார். இந்நில உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் அன்பு என்ற நூலிழையால் பின்னப்பட்டு ஒன்றிணைந்து இயங்கும் தன்மையுடையது எனலாம். அருமையா விளக்கம் கொடுத்துருக்கீங்க லிங்கவேல். நிகழ்ச்சியில் முதல் படலாக தன்னுடைய சகோதரருக்காக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல இருந்து முத்துக்கு முத்தாக அப்படிங்கிற பாடலை அவர் கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கான விளக்கமா, இந்த பாடலில் ஒரு குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி அன்பு வெளிப்படுவதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாமளும் அந்த பாடலை கேட்கலாமா?

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஒரு செய்திய நேயர் ஒருவர் கேட்டிருக்காரு. சார், என்ன கேட்டிருக்காருன்னா, லோ போன் டென்சிட்டி அப்படின்னு நிறைய நிகழ்ச்சியில நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு லோ போன் டென்சிட்டி, அது எலும்பின் அடர்த்தி கம்மியா இருக்குங்கிறத எப்படி பெற்றவங்க தெரிஞ்சுக்கிறது? அந்த எலும்பினோட அடர்த்தி கம்மியா தான் இருக்கு அப்படின்னு, தனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க.
2: ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த போனோட டென்சிட்டி வந்து நம்ம எல்லாத்துக்குமே, நம்ம பிபி அளந்து பாக்குறோம், பிரஷர் பிபி அளந்து பாக்குறோம், நம்ம பல்ஸ பாக்குறோம், ஆக்சிஜன் லெவல் பாக்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அளந்து பாக்குறோம். போனோட டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெக்ஸா ஸ்கேன் சொல்லி இருக்கு. ஆமா, டெக்ஸா ஸ்கேன் அது பேரு. சோ அது வந்து என்னன்னா, பிஎம்டி டென்சிட்டி, போன் மினரல் டென்சிட்டியை பத்தி நமக்கு வந்து ப்ராப்பரா மெஷர் பண்றது. அது என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் சின்ன எக்ஸ்ரேலயே ஒரு சின்ன மைல்டு டோஸ் மட்டும் நம்ம உடம்புல செலுத்தி அது எலும்பு மூலியமா பாஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்கு, அது வந்து டி ஸ்கோர் ஜெட் ஸ்கோர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கோரிங் வச்சு அவங்களுக்கு வந்து நார்மலா ஆஸ்டியோபீனியாவா ஆஸ்டியோபோரோசிஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஒருத்தருக்கு அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலா யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா, 60 மேல இருக்கவங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் வரும். ஏஜ் ரிலேட்டட்னால அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அவங்க சரியா கால்சியம் எடுக்கல. சில பேர் பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, அந்த யூட்ரஸ் நிறைய பேர் அந்த ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால பாத்தீங்கன்னா அவங்களோட கால்சியம் லெவல் கம்மியாகும், விட்டமின் D3 குறையும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜ்னாலையும் சில பேருக்கு வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வயசானவங்களாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கூணு போட்டிருப்பாங்க, அவங்களோட முதுவே பாத்தீங்கன்னா கூணு போட்டிருக்கும். என்ன காரணம்னா, ஆஸ்டியோபோரோசிஸ்னால அவங்களோட எலும்பு எல்லாம் நசுங்கி போச்சுன்னு அர்த்தம். ஸோ எலும்பு பாக்ஸ் பாக்ஸா இருக்க வேண்டிய எலும்பு நசுங்கி போய் தான் அவங்களுக்கு கூணே உழுவுது. ஸோ இதெல்லாம் சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேஷண்ட் வரது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தடிக்கு சேர்ல இருந்தா கீழே விழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எலும்பு உடஞ்சிருக்கும், மீனா மணிக்கட்டில் எலும்பு உடையும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப காமனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டென்சிட்டி கம்மி ஆகுமா அப்படிங்கறதான் நிறைய பேர் கேள்வி இருந்தது. கம்மி ஆகும். ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி போனோ டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஏதாவது வந்து அந்த அவங்களோட பொஷன் கிரானிக்காக அந்த பேக் பெயின் ஏதாவது சொல்றாங்க, இல்லை ஹைட் ஏதாவது வளர்ச்சி எதுவும் இல்லாமல் இருக்கு, அதே மாதிரி வந்து சின்ன ஏதாவது சின்னதாக லைட்டாக விழுந்தாலும் ஏதாவது கிராக் ஆகுது, இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து போன் டென்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான வெயிட் மெயின்டைன் பண்ணாத குழந்தைங்களுக்கு, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாத குழந்தைங்களுக்கு, அதேமாரி தேவையான கால்சியமும் அந்த விட்டமின் D3 அடிக்குவேட்டாக நம்ம உடம்புல கிடைக்கணும்னா நம்மளோட எலும்பு வந்து இன்னும் வீக்காக தான் செய்யும். அதே மாதிரி ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், முட்டை சுண்டல். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரோட்டீனில் என்னெல்லாம் ரிச் ஃபுட் இருக்கோ அதுவும் நமக்கு அந்த பாண்டிங்க்கு தேவைப்படுது, கால்சியம்க்கு. ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில ஜீனில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சில இது நடக்கும். ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சில குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றில் வந்து குடல் பிரச்சனை இருக்கும். அதில் என்னென்னா, கால்சியம் வந்து குடல்லேருந்து இழுக்க முடியாது, கால்சியம் வந்து தனியாக பிரிய முடியாது. அந்த வந்து கால்சியம் திரும்பவுமே நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்படி போகும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக கால்சியம் இன்டேக் இல்லை அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக அதில் வந்து இந்த மாதிரி எலும்பு சோகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை

0: அழைக்கப்படுகிறது.
1: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
8: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
8: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
7: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
13: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.

அடுத்ததாக நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவிக்காக இந்த பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்முடைய நேயர் தென்காசி மாவட்டம் சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்கள். திரிசூலம் படத்துல இருந்து மலர் கொடுத்தேன் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கான விளக்கமாக அவர் எழுதியிருக்கிறது, இப்பாடலில் தலைவன் தலைவியின் அன்பு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக விளங்கும். ஏன் நம் முன்னோர்கள் நெல்லிக்கனியை ஊமை கூறினர் என்று சிறிது சிந்தித்தால், நெல்லிக்கனி மட்டுமே மேற்புறம் உள்ள மூன்று கோடுகள் போலவே அதன் உள்ளிருக்கும் விதையிலும் அதே போன்று மூன்று கோடு இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு அகமும் புறமும் தூய்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே வேறு பழங்களில் இவ்வாறு நாம் காண முடியாது. சரி, அப்படி என்ன பாடல் கேட்கலாம்?

0: அனிமுறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

இது ஆல் இந்தி ஆல் இந்தி ரேடியோ கோடை பண்பலை 100.5. நேரம் சரியாக 3:21. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு முழு குடும்பத்துக்காக ஒரு பாடலை தெரிவு பண்ணி அமைச்சிருக்காரு நம்ம நேயர். சந்திப்பு படத்திலிருந்து ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கான விளக்கமா, இப்பாடலில் ஒரு குடும்பம் எவ்வாறு அன்பு என்ற நூலினால் கட்டப்பட்டு சிறந்து விளங்குகிறது என்பதை உள்ளங்கை கண்ணாடி போல காண முடிகிறது அப்படின்னு சொல்றாரு நம்ம தென்காசி சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்கள்.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அடுத்த பாடலை நம்ம நேயர் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக தெரிவு பண்ணி அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேசும் தெய்வம் படத்துல இருந்து 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் பத்தியமும் இருந்ததுண்டோ செல்லையா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கான விளக்கமா, இப்பாடலில் ஒரு தாய் பிள்ளை அன்பின் வெளிப்பாடு தாலாட்டு பாடல் மூலம் அமைவதை காணலாம் அப்படின்னு சொல்றாரு.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.

இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். 3:31. இது கோடை பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்ததாக ரிஷி மூலம் படத்துல இருந்து 50 ஆசை வரும் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு நம்ம தென்காசி மாவட்டம் சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்கள். இந்த பாடலுக்கு அவர் கொடுத்திருக்க விளக்கம், இப்பாடலில் ஒரு தலைவன் தலைவி எவ்வாறு இல்லறத்தில் சிறந்து விளங்கினால் இவ்வாறு அன்பு பாசப்பிணைப்பு ஏற்படும் என்பதை நன்கு ஐயமின்றி உணரலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நேர் சொல்ற மாதிரி தாங்க, அன்புக்கு ஏதுங்க வயசு, எத்தனை வயசானாலும் அன்புன்னு ஒன்று உண்மையாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக சண்டைக்கு இடமே இல்லை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இப்ப ஒண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தி.

இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை. இது வெறும் 100 இல்லைங்க, அதுக்கும் மேல 100.5. அடுத்ததா உயிரெழுத்து நிகழ்ச்சியில பாலும் பழமும் படத்துல இருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு நம்ம நேயர். இந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் இப்படி கொடுத்துருக்காரு. இப்பாடலில் தலைவன் தலைவி உள்ளம் எவ்வாறு சங்க இலக்கிய குறுந்தகை பாடலில் வரும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பதை போல இரண்டர கலந்து விளங்குவதை காணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தங்க மனசை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வார்த்தைகளுக்கோ வேறு செயல்களுக்கோ எந்த தேவையுமே இல்லைங்க.

0: புத்தி
1: அல்லது
0: பகுதி
1: அல்லது
0: பிரிவு
1: அல்லது
0: பங்கு
1: அல்லது
0: அம்சம்
1: கூறு
0: பங்கு

நேரம் சரியாக 3:44. இது கோடைப்பண்புலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்ததான் நீலவானம் படத்திலிருந்து ஓ ஓ ஓடும் எண்ணங்களே அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு நம்ம நேயர். இந்த பாடலுக்கான விளக்கமா, இப்பாடலில் தூது பொருளாக அமைந்தது தீவிர நோய் கொண்ட தனது தலைவியை கண்டு தலைவின் பால் கொண்டு விளங்கும் அன்பின் வெளிப்பாட்டை நாம் அறியலாம் அப்படின்னு சொல்றாரு. மருத்துவர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்க கொடுக்குற மருந்தை விட அன்பா பேசுற வார்த்தைகளும் கனிவா கவனிச்சுக்கிற விதத்துல தான் ஒரு நோயாளி விரைவா குணமடைவாரு. அதனால அன்பா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு நம்ம நேயர் தென்காசி சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்கள்.

0: பொறுப்பு. இந்த
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
7: இது கொடை பண்பலை 100.5. நேரம் சரியாக பிற்பகல் 3:50. அடுத்தது அந்தமான் காதலி படத்திலிருந்து நினைவாலே சிலை செய்து அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்பாடலில் தலைவன் தலைவி பாச பிணைப்புக்கு எல்லையே இல்லை என்பதை, வானம் கடல் போன்ற எல்லைகளையும் கடந்து பறந்து விரிந்து விளங்குவதை அறியலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம நேயர்.

அடுத்ததா பாவமணிப்பு படத்துல இருந்து காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்பாடலில் வரும் ஒவ்வொரு வைர வார்த்தைகளும் தலைவன் தலைவி மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்ற அன்பை தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு.

இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதி சிறப்பு பண்ணாரு தென்காசி மாவட்டம் சுரண்டை முனைவர் லிங்கவேல் அவர்கள். இதே மாதிரி உங்க பேரோட ஊரோட உங்க பொழிப்புறையோட நீங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? ஏதாச்சும் ஒரு பொதுவான தலைப்பை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களையும் அதற்கு ஏற்ற மாதிரி நல்லா தெளிவாக ஒரு பொழிப்புறையும் எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர்

உயிரெழுத்து பகுதி கோடைப்பண்பலை 100.5 அனந்தகிரி கொடைக்கானல் 624101 அப்படிங்கிற முகவரிக்கு. இனி தொடர்வது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சியின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 34.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல், அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: கொடை பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது. திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. நான் பயிற்சிக்கும் ஞாபக முதிர்ச்சிக்கும் இனியதொரு நிகழ்ச்சியாய் இது திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் இணைந்து திக்குமுக்காட அன்பு நேயர்களை அழைக்கிறோம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு
1: சித்தார்த்தன்,
0: மகேஸ்வரி.
1: நீங்களே எப்படி சொல்றீங்க
0: பல வருஷமா நம்ம திக்குமுக்கு சங்கத்துல இருக்கிற மக்கள்லாம் வந்து பயிற்சி எடுத்துட்டு நீங்க அவங்க திக்குமுக்கு சொல்றத பார்த்து நீங்க திக்குமுக்காட போறீங்க.
1: அதுதான் உங்களை பார்த்தவங்களும் ஒரு திக்குமுக்கா இருக்கு, நேர்ல பார்த்தாலும் திக்குமுக்கா இருக்கு. இந்த இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே திக்குமுக்காகுது. அதனால என்ன செய்யறதுனே தெரியல.
0: பதட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க. இப்ப வந்து திக்குமுக்கை எழுதி நம்ம நேயர்கள்லாம் தொடர்ந்து கடிதம் மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. யார் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நேயர்களை சந்திக்கணும்.
1: கண்டிப்பா
0: அவங்கள்ட்ட தான் நான் நேரடியா சொல்லலாம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து? அழகர். சிவகங்கை மாவட்டத்தில இருந்து? சிவகங்கை என்ன ஃபேமஸ் அழகர்?
0: அதே
1: மாதிரி எங்க திக்குமுக்கு நீங்க பயப்படாம வீரமா பதில் சொல்றீங்களா?
0: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி அவங்க தான் உங்களுக்கான திக்குமுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா கேக்குறீங்களா? கிட்டுமணியை பாக்குறதுக்கு சிட்டுமணியும் பத்மினியும் 8 மணிக்கு கிளம்பி போனா 10 மணி ஆகியும் கிட்டுமணியை பார்க்க முடியாதால சிட்டுமணியும் பத்மினியும் திரும்பி வந்துட்டாங்க. ஒன்னு இல்ல, ஒரே விஷயம்தான். ரெண்டு பேர் பார்க்க போறாங்க, இத்தனை மணிக்கு பார்க்க போறாங்க, ஆனா 10 மணி ஆகியும் கூட அவங்க வரலைங்கிறதுனால திரும்பி வந்துட்டாங்க. இதுதான் விஷயம், சரியா? இப்ப கேளுங்க, கிட்டுமணியை பாக்குறதுக்கு சிட்டுமணியும் பத்மினியும் 8 மணிக்கு கிளம்பி போனா 10 மணி ஆகியும் கிட்டுமணியை பார்க்க முடியாதனால சிட்டுமணியும் பத்மணியும் திரும்பி வந்துட்டாங்க. பத்து மணி எல்லாம் பார்க்க போக முடியாதுங்க. 10 மணிக்கு வேணா போகலாம்.
3: மனுஷன் ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க.
1: ஆமா, அதனால அடுத்த நேருக்கு நம்ம வழிவிட்டலாம்.
0: கிளம்பிட்டாரு. நான் 4 மணிக்கு வந்து காத்திருந்தேன்.
1: அதுக்காண்டி நீங்க இப்படி இறக்கம் இல்லாம இவ்வளவு லாங்கா கேட்டா எப்படி
0: சொல்லி இல்லாட்டி அவங்க கோச்சுக்குவாங்கல்ல?
1: அப்படிங்கிறீங்களா?
0: நாங்க இவ்வளவு தூரம் எழுதி போட்டிருக்கோம், நீங்க குறைக்கலாமா அப்படிம்பாங்க. வாங்க, வணக்கம்.
1: இணைப்புல வந்துட்டீங்க, யாரு எங்கிருந்து?
4: திருப்பூர் மாவட்டம் வீரசோழவரத்திலிருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
1: சண்முகவல்லியா?
4: ஆமாங்க.
1: சண்முகவல்லி, சொல்லுங்க. சண்முகவல்லி கேட்டீங்களா?
0: கிட்டுமணிய பாக்குறதுக்கு சிட்டுமணியும் பத்மினியும் 8 மணிக்கு கிளம்பி போனா 10 மணி ஆகியும் கிட்டுமணிய பாக்க முடியல.
4: அப்படிங்களா?
0: ஆமாங்க,
1: அப்படித்தான்.
4: கிட்டுமணிய பாக்குறதுக்கு சிட்டு மணியும் பட்டு மணியும் 8 மணிக்கு போனாங்க.
1: சரி, வச்சுக்கிடுவோம்.

0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: 8 மணிக்கு பார்க்க போயும் 8 மணியும் 10 மணினால 8 மணிக்கும் பார்க்க முடியல.
0: இல்லைங்க ஏங்க, பத்மினியை போய் 10 மணி 10 மணின்னு சொன்னா கோவச்சுக்க மாட்டாங்களா?
1: இல்லை மகேஸ்வரி, எனக்கு தெரிஞ்சு எத்தனை மணி ஆனாலும் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லிடுங்க. நீங்க எப்படிலாம் சாதாரணமா இட போடாதீங்க சங்கத்து உறுப்பினர்கள்லாம். இப்ப அடுத்தவங்க வருவாங்க பாருங்க, சூப்பரா சொல்லிடுவாங்க. வாங்க,
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். மாலை வணக்கம். யார், இங்கிருந்து?
3: காரைக்குடி
0: சாமிநாதன் ஐயா.
3: போன வாரம் தம்பி அவங்க வசீகரன் வந்திருந்தாரு.
0: ஆமா,
3: புளியோர பொங்கல் எல்லாம் கிடைக்கும் அப்படி வேலை பார்த்தலான்ட்டு
0: சொன்னாரு.
3: அப்புறம் நம்ம சொன்னோடனே அப்புறம் ஒரு டீ கூட வழி இருக்காது அப்படின்னு ரொம்ப அமைதியா போயிட்டாரு.
0: அவருக்கு வந்து முதலாளிய பத்தி தெரியல. கிளம்பி போனா 10 மணி ஆகியும் கிட்டு மணியை பார்க்க முடியல. இப்ப வரும் பாருங்க ஒரு ஒலிக்கீற்று. காரைக்குடிக்கே ஓடிடுவாரு மறுபடியும். அண்ணா கேட்டிங்களா?
3: இந்த மறுபடியும் போடுங்க.
0: எப்படி
1: உங்களுக்கு இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறதா? எனக்கும் இஸ்கு இஸ்கு என்று தான் கேட்கிறது.
0: சரி, இப்போ உங்களுக்கான பரிசு பாடல் வருது, கேட்கலாங்க. நன்றி.
4: ஒரு விளம்பரம்.
1: சரி போட்டுருவோம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: இந்த தீபாவளிக்கு மிஸ்டர் கோல்டோட ஃப்ரீக்கு ஃப்ரீ ஆஃபர் தெரியுமா? இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: என்ன ஸ்பெஷல்
12: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
11: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
12: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
13: அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
15: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
16: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
17: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
18: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
17: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
18: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
17: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
19: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரைஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
0: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன்ரைஸ்.
14: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: சத்யா ஏஜென்சிஸ்
16: வழங்கிக் கொண்டிருக்கும்.

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
6: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
8: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் சரியா மாலை 4:20. இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை. இது வெறும் 100 இல்லைங்க, அதுக்கும் மேலே 100.5.
1: அடுத்த திக்குமுக்கு கூட தயாரா இருக்குது. இணைப்பாளர் பேச காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, சொல்லுங்க.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: மாவட்ட குரணிகிருப்பிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: கஸ்தூரி?
2: ஆமாங்க.
0: கேட்டீங்களா?
1: உங்களுக்கான திக்குமுக்கு அருப்புக்கோட்டை திருநகரத்துல இருந்து ஜோதி ராமலிங்க தெருத்துல இருந்து பாண்டியராஜ் அங்க அவர் தான் வந்து இந்த திக்குமுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. மாடக்குளம் போய் ஜோடி புறா வாங்க போனாரு மாடசாமி. மணியாச்சி போய் மாடப்புறா வாங்க போனாரு ராமசாமி. மாடக்குளம் போய் ஜோடி புறா வாங்க போனாரு மாடசாமி. மணியாச்சி போய் மாடப்புறா வாங்க போனாரு ராமசாமி.
2: மாடப்புறா வாங்க
1: எந்த ஊருக்கு போனாரு தெரியல. மாடக்குளம்.
2: மாடக்குளம் போய் மாடப்புறா வாங்க போனாரு மணியாச்சி.
1: இல்ல இல்லங்க, மணியாச்சி ஊரு.
2: மணியாச்சி ஊருங்க.
1: சரி, மாடக்குளம் போய் ஜோடிப்புறா வாங்க போனாரு மாடசாமி. மணியாச்சி போய் மாடப்புறா வாங்க போனாரு ராமசாமி.
2: மாடக்குளம் போய் ஜோடிப்புறா வாங்க போனாரு.
0: சரி, கஸ்தூரி ஐயாக்கு வரல நினைக்கிறேன், அடுத்த நேருக்கு வருதான் பாத்திரலாமா?
1: நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமா நீங்க ஒரு 3 நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லா நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க. நான் ஒரு நம்பிக்கையோட உங்களை நாங்க வழி அனுப்பி வைக்கிறோம். அடுத்தவங்க வாங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: விருதுநகர் மாவட்டம் ஏலார்மன்.
0: உங்க இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க பேர் மட்டும் திரும்ப சொல்லுங்க. ராமலட்சுமி. ராமலட்சுமி, திக்குமுக்கு கேட்டீங்களா?
1: ஏ ராமக்கா, உங்க இணைப்பு விட்டு விட்டு வருது.
0: அதுவே திக்குமுக்கு மாதிரி விட்டு விட்டு வருது.
1: டவர் இல்லாத இடத்துல நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, இல்லாடி வெளியில வாங்க. வீட்டுக்குள்ள இருக்கீங்களா?
3: இல்ல, வெளியில இருக்கேன் மேடம்.
1: வெளியில தான். வெளியில இருந்துமே கேட்க மாட்டீங்கதே. சரி, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்றோம். முடிஞ்சா கேட்டு சொல்லுங்க. மாடக்குளம் போய் ஜோடிப்புறா வாங்க போனாரு மாடசாமி. மணியாச்சி போய் மாடப்புறா வாங்க போனாரு ராமசாமி.

0: இன்னொரு மேடம் சொல்லுங்க.
1: இல்லை ஒரே வாய்ப்பு தான், முதன் முதல்ல தான் ரெண்டு முறை, அப்புறம்லாம் ஒரு முறை மட்டும்தான். சொல்லுங்க. சரிங்க சரி. மாடக்குளம் போய் ஜோடிபுரா வாங்க போனாரு மாடசாமி, அதுவே சொல்ல முடியலையா? சரிங்க, நன்றிங்க ராமலட்சுமி. வாங்க
2: இனிப்பில் வரும் அடுத்த நேர் வருக. வணக்கம், வந்துட்டீங்க, சொல்லுங்க. சாந்தா, என்ன சொல்றீங்க?
3: பவித்ரா.
2: பவித்ரா எங்க இருந்து?
1: மாடக்குளம் போய் ஜோடிபுரா வாங்க போனாரு மாடசாமி, மணியாச்சி போய் மாடப்புறா வாங்க போனாரு ராமசாமி. சொல்லுங்க.
3: மாடக்குளம் போய் ஜோடிபுரா வாங்க போனாரு மாடசாமி, மணியாச்சி போய்
1: பாடிடுவீங்க நம்புறோம். ஒலிக்கிட்டு கேக்கலாமா? சரஸ்வதி சங்கர் கணேசன் ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படித்தான் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. கேட்டீங்களா? அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? எங்கள்கிட்ட பேசுங்க அம்மாட்ட. எங்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்க விடிய விடிய கூட உட்காந்து பேசிட்டு இருங்க. இப்ப ஒலிக்கிட்டு இன்னொரு முறை கேட்டுட்டு பாடுங்க, சரியா? ஒரு சுற்ற நீங்க இல்லங்க இல்லங்க இந்தாங்க, நீங்க அந்த சுற்ற முடிச்சிருந்த ஒரு சந்தோஷத்துல பாடணுங்க. லால லாலே லாலேன்னு பாடணும். நீங்க லாலா லாலான்னு எப்படி வரும்? சரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, இணைப்புல இருங்க, நீங்க பாடுவீங்க. உங்க பாட்டுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த வந்துடுறோம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
1: குரல்லாம் சரி பண்ணிட்டு பவித்ரா ரெடியா காத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன், பாட்டு பாடுறதுக்காக.
2: பவித்ரா இனிப்பில் இருக்கீங்களா? பவித்ரா
1: ரெடியா? இந்த கேட்டுடி இப்ப பாடுவாங்க பாருங்க. பாடுங்க
2: பாக்கலாம். நீங்க உங்களுடைய ஸ்டைல்ல பாடினாலும் அதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு.
1: அருமையா பாடிட்டீங்க, நன்றிமா. ரெண்டு சுற்றுலயுமே நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல் வருது, ஆனா அதுக்கு முன்னாடி
0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது.

0: 35 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்,
2: சத்யாவின் மொபைல் டே சேல், அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
8: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது, ஒட்டாது.
9: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர் எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
8: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
13: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
14: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
13: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
14: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
13: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
10: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
15: இதயம் சொல்லும் லேப்டாப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 4:38.
16: இப்போ திக்குமுக்கு வண்ணத்துறிகைக்கு திக்குமுக்கு சொல்றதுக்காக இணைப்பில் யார் திக்குமுக்காடி நிக்கிறாங்க? வாங்க. வணக்கம்.
17: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி விட்டு எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. நினைக்கிற அனைவரும் எப்படி இருக்கீங்க?
15: எல்லாரும் நலம் ராஜேஸ்வரி.
16: நீங்க எப்படிமா இருக்கீங்க?
17: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம்.
16: சரி, இப்போ திக்குமுக்கு வருது,
15: கேக்குறீங்களா?
17: கேக்குறோம்.
15: துக்கம் வந்தா தூக்கம் போகும், தூக்கம் வந்தா துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும்.
18: இங்க பாருங்க, இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது.
16: ஏய், ஏன்
15: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் சொல்றேன்
16: ராஜேஸ்வரி அம்மா.
15: ஏய், இவ்வளவு அமைதி,
16: தூக்கம் வந்துருச்சா?
15: சரி, துக்கம் வந்தா தூக்கம் போகும், தூக்கம் வந்தா துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும்.
17: துக்கம் வந்தால்

0: தூக்கம் போவோம், தூக்கம் வந்தா போவோம்.
1: சரி,
0: கோடை பண்பலை
1: எப்ப கேட்டா குளிரும்
2: இல்ல துக்கமா இல்ல நீங்க தூங்கிட்டீங்களா தெரியல, நடுவுல ஒரு வரியை விட்டுட்டீங்க, அடுத்த நேரத்தை கேட்டலாமா?
3: வணக்கம்,
2: யார் எங்கிருந்து?
3: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்துல இருந்து கோபால்சாமி பேசுறேன்.
2: கோபால்சாமி
3: விளையாட்டுக்குள்ள
2: சரிங்களா, கேட்டிங்களா நான் முதல் சொன்னப்ப?
3: இல்லை இல்லை நண்பரே சொல்லுங்க.
2: துக்கம் வந்தா தூக்கம் போகும், தூக்கம் வந்தா துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும்.
3: துக்கம் வந்தால் தூக்கம் போகும், தூக்கம் வந்தால் துக்கம் போகும்,
2: வணக்கம், யார் எங்கிருந்து? ராஜலட்சுமி, நீங்க பேசுறது ஏதோ பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு, நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல வரேனா அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க.
4: மயேஸ்வரி சகோதரி அமைதியா
5: இருக்காங்களே,
1: அப்படிலாம் ஒண்ணு இல்ல,
2: அவங்க சிரிச்ச முகமா அழகா உட்கார்ந்துருக்காங்க, உங்க மேல எந்த கோபம் இல்ல ராஜலட்சுமி.
4: எப்பவுமே அவங்களே என் பேரை சொல்லுவாங்க உற்சாகமா.
1: நான் சொன்னே உங்க பேரை சொன்னேன், மாலையகவுண்டன் பட்டின்னு சொன்ன உடனே ராஜலட்சுமின்னு சொன்னேன்.
2: சரி ராஜலட்சுமி, நீங்க அந்த திக்குமுக்கு கேட்டிங்களா?
4: எந்த
1: வயலுக்கு?
4: கத்திரிக்காய் வயலுக்கு.
2: துக்கம் வந்தா தூக்கம் போகும், தூக்கம் வந்தா துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும்.
1: ஒரே முறை தாங்க, முதல்ல வரவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு முறை.
2: துக்கம் வந்தா தூக்கம் போகும், தூக்கம் வந்தா துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும். யாரோ உங்ககிட்ட பேப்பர் எடுத்து எழுதி கொடுக்கற மாதிரி இருக்கே.
4: ஹலோ.
2: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது கேக்குது சொல்லுங்க.
4: துக்கம் வந்தால் தூக்கம் போகும், தூக்கம் வந்தால் துக்கம் போகும், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் கோடை பண்பலை கேட்டால் மனம் குளிரும்.
2: எங்களுக்கும் மனம் குளிர்ந்துருச்சு. அப்படியே இந்த ஒளிக்கிட்ட கேட்டு அதையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவோம்.
4: அண்ணா ஒரு முறை ஒன்னு இருங்க, பாப்பாக்கு அபிமாலா அவங்களுக்கு பிறந்த நாள்
2: இன்னைக்கு பண்ணிருங்க. அபிமாலாவுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள், வாழ்க வளமுடன்.
4: நன்றி.
1: சரி, இப்ப ஒலிக்கீற்று வருது, கேக்கலாம் ராஜலட்சுமி.
4: சொல்லுங்க.
1: பாப்பாவுக்கான பிறந்தநாள் பரிசு பட்டு இதுதான், இப்ப நீங்க அதை நினைச்சுக்கிட்டு பாடுங்க.
4: என்னங்க
1: டிங் டிகி டிகி டிகி, அதுதான். ராஜலட்சுமி நல்லாவும் சொன்னீங்க, பாட்டும் பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கான பரிசு பாட்டு வருது, அதற்கு முன்பாக கோடை

0: பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: மானில் முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
7: இது அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5. நேரம் சரியாக மாலை 4:50.
8: சரி, இப்போ தெக்குமுக்கு அடுத்ததா ஒன்று வச்சிருக்கிறீங்க. யார் எங்க இருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க?
7: புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார் எழுதி அனுப்பிச்சிருக்காரு.
8: சரி, என்ன எழுதி அனுப்பிச்சிருக்காங்கிறத நேயர்கிட்ட கேட்டுருவோம். வாங்க. வணக்கம்.
7: இணைப்பில்
9: வணக்கம் மேடம்.
7: இணைப்பில் வந்துட்டீங்க, சொல்லுங்க.
9: தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
7: மகாராஜன்
9: சொல்லுங்க சார்.
7: உங்கள்கிட்ட திக்குமுக்கு கேட்க போறேன், தயாரா இருக்கீங்களா?
9: தயாராக இருக்கேன் சார்.
7: உங்கள்ட்ட உங்களோட செல்ஃபோனில் டவர் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சரியான இடத்துல நிற்கிறீங்களா? அப்புறம் கேட்கல அப்படின்ட்டு இன்னொரு முறை சொல்லுங்கன்னு
9: சொல்லக்கூடாது. என்னங்க சார், இதுன்னு திக்குமுக்கா?
7: ஆமாம், இல்லை
8: பயமா இருக்க விடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கல
7: திக்குமுக்கு கேட்கல, கேட்க போகிறேன். அதுக்குள்ள நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டேன்.
8: அவரெல்லாம் பல வருட உறுப்பினர், சரியாக தான் வச்சு கேட்டுட்டு இருக்காரு, சரியாக சொல்லிடுவார்.
7: சரி
8: சொல்லுங்கள்.
7: உங்களுக்கான திக்குமுக்கு, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
10: இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா.
7: காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
9: காக்கா காக்கான்னு காக்கான்னு பேர் வந்துச்சா, காக்கான்னு கத்துருவாச்சு.
8: என்னங்க அப்படி ஒரு நம்பிக்கையோட சொன்னேன், இப்படி சொல்றீங்களே.
9: மகேஸ்வரி மேடம், நீங்க சொல்லுங்க மேடம்.
8: சரி, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
9: காக்கா காக்கான்னு கத்துனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு கத்துனால காக்கான்னு பேர் வந்ததா?
8: என்ன மறுபடியும் அதவே சொல்றீங்க? ரெண்டாவது மாதிரி தான
7: கேட்டறலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து?
9: திக்குமுக்கு சொல்லுங்க சார்.
8: உங்க பேரை சொல்லுங்க.
7: நீங்க எங்க இருந்து வரேன்னு சொல்லுங்க.
8: யாருங்க?
9: திருப்பூர் மாவட்டம் தொழிற்கல்வி.
8: திருப்பூர் மாவட்டம் மட்டும்தான் எங்களுக்கு கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க.
9: துரைசாமி.
8: துரைசாமி. கோபப்படாதீங்க ஐயா, கேட்கல, அதனாலதான் மறுபடியும் கேட்டோம்.
7: திக்குமுக்கு கேட்டீங்களா துரைசாமி? திக்குமுக்கு கேட்டீங்களா?
9: கேட்டுதுங்க சார்.
7: சரி, சொல்ல முடியுமா இல்ல உங்களுக்கு திருப்பி சொல்லணுமா? சரி, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
9: காக்கா காக்கா காக்கா பேர் வந்துச்சா,
7: இதுக்கு இடையில உங்க லைன்ல நிறைய வருது, அது என்னன்னு எங்களுக்கும் தெரியல.
8: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. இப்ப நிறைவா ஒரு நேரம் சந்திச்சிடலாம்.
7: இணைப்புல வந்துட்டீங்க, யார் எங்க இருந்து?
11: வணக்கம், சிவகாசியில இருந்து அமுதாங்க.
7: அமுதா, திக்குமுக்கு கேட்டீங்களா?
11: இல்லங்க, எனக்கு கரண்ட் இல்ல, வானொலி கேட்க முடியல. ஒரு வாட்டி சொல்லுங்க, நான் சொல்லிடுவேன்.
7: சரி, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா?
11: காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கா காக்கான்னு
7: காக்கான்னு
12: பேர்

0: Just அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ்
2: டீ டைம்ல.

0: கேட்டிங்களா அமுதா?
1: இது ஆங்கில வார்த்தை உச்சரிப்பு புரியல மேம்.
0: அது ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு டைலாக் மட்டும்தான் வருது, அதுக்கப்புறம் சில் சில் சில்னு தான் வருது. மறுபடியும் இன்னும் ஒரு முறை மட்டும் கேளுங்க.
2: மம்மி கோவம் பேபி பாவம் சில் சில் சில் மம்மி சில்.
0: அவ்வளவே தான்.
1: மம்மி கோவம் பேபி பாவம்.
0: இன்னொரு முறை கேளுங்க, நீங்க பாட்டு படிக்கணும்.
1: மம்மி கோபம் பேபி பாவம் சில் சில்.
3: அவ்வளவுதான்,
0: அதுக்கு மேல பாட சொல்லிடாதீங்க, நான் அப்புறம் அழுதுறவே அப்படிங்கிற மாதிரி போதுங்கிறாங்க.
3: நன்றி அமுதா.
0: சரி, ஒரு ஒரு முக்கியமான ஒரு போன் வந்திருக்குது சித்தார்த்தன்.
3: அப்படிங்களா?
0: ஆமா, முதலாளி ஒரு ஏரியாவில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு.
3: சரி,
0: இப்போ இப்போதைக்கு போனா இந்த தீபாவளிக்கான போனஸை வந்து கண்டிப்பா வாங்கிடலாம்.
3: நீங்க இன்னும் போனஸ் வாங்கலையா?
0: ஏங்க, சம்பளமே வாங்கல, போனஸையாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் கிளம்புறேன், போயிட்டு வந்துடுறேன்.
3: சரி,
0: அடுத்த வாரம் முடிஞ்சா பார்க்கலாம்.
3: கண்டிப்பா.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குழையாது, ஒட்டாது.
4: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: இன்றைக்கி நிகழ்ச்சியில் திக்குமுக்க உங்களுக்கு எழுதி அமிச்சு உங்களை திக்குமுக்காட வச்ச எல்லாத்துக்கும், பங்கெடுத்த நேர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். உங்களை திக்குமுக்காட வச்ச சந்தோஷத்தோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறோம்.
0: மகேஸ்வரி,
6: சித்தார்த்தன். இதுவரை நிகழ்ச்சி

சிக்கி பொறியியல் நுட்பம் பிவி பிஜு நாகராஜ் மணிவண்ணன். கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி சங்கர் கணேஷ். அழைப்புகளை ஒருங்கிணைத்தார் எஸ் கலைவாணி. இனி தொடர்வது சித்திர செவ்வானம். வருமுன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக லான் போல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புதுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. அழகான மாலை பொழுது, செவ்வானம் சிவந்து செங்கதிர்களை தூவும் இனிய நேரம். வெண்மேக கூட்டங்கள் புடைசூழ மாலை நேரத்தில் இசையோடு பயணிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிகள் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம்,

0: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: நேரம் மாலை 5:10. பூவின் வாசத்தில் இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். மனசும் மனசும் சேரும்போது காதல் உருவாகிறது. மனசை விட்டு பேச இரு இதயங்களுக்கும் தூதாக செல்ல வேண்டுமோ?

மல்லிகை மனம் வீசி சென்ற நேரம் 5:15. பூக்களின் வாசங்களோடு இன்றைய சித்திர செவ்வானம். காதலின் மொழியாய் என் இதயம், இருவருக்கும் உள்ள நெருக்கம் காதலால் தான் உள்ளதோ

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
6: இசை வசத்தோடு பூவின் வாசத்தில் இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் நேரம் மாலை 5:21:31. நேர்களின் இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 பூவின் வாசங்களோடு சித்திர செவ்வானம். என் தேடல் உன்னிடத்தில், உன்னால் மட்டுமே என்னை தேட முடியும். தேடும்போது கிடைத்தேனா?

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடைப்பன் விலை 1.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

செவ்வானம் சிவந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:30. இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். கனவாய் நீ வந்தாய் காதலில், ஆனால் நீ தந்த அந்த நிஜம் எப்போதும் மாறாமல் இருக்கும் என் நெஞ்சு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்தில் இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:36. காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது 100.5 சித்திரச் செவ்வானம். உன் முகம் பார்க்க பூவை தேடுகிறேன், அதில் உன் முகம் பார்த்து ரசிக்க. பூவில் உன் முகம் தெரியுமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 4, வன்மம் வளர்ந்தது, தொடர்ச்சி. சோலைமலை மகாராஜா ஆங்கிலேயருடன் கொண்ட உறவையும் உடன்படிக்கையையும் அறிந்து கொண்ட மாரணேந்தல் இளவரசன் அவரை பற்றி அவதூறாக 4 பேருக்கு முன் பகிரங்கமாக பேசத் தொடங்கினான். இனி சோலைமலை ராஜாவின் மூளை கலங்கிவிட்டதென்றும் அரண்மனை கோவிலில் இருந்த அம்மன் விக்கிரகத்தை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியின் படத்தை வைத்து தினம் 3 தடவை பூசை செய்கிறார் என்றும், வெள்ளைக்காரனை கண்டால் உடனே விழுந்து கும்பிடுகிறார் என்றும், வெள்ளைக்காரனை பார்த்து குறைத்த குற்றத்துக்காக அவருடைய அரண்மனையிலிருந்த வேட்டை நாய்கள் எல்லாவற்றையும் சுட்டு கொன்றுவிட்டார் என்றும், லண்டனில் தெருக்கூட்டிக் கொண்டிருந்த வெள்ளைக்கார தோட்டியின் மகனுக்கு சோலைமலை இளவரசியை கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறார் என்றும், அர்த்தராத்திரியில் திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மேற்கு திசையை நோக்கி பளிர் பளிர் என்று கன்னத்தில் போட்டுக்கொள்கிறார் என்றும், இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் 4 பேர் முன்னிலையில் பரிகாசமாக பேசிச் சிரித்த செய்திகள் காற்றிலே மிதந்து வந்து சோலைமலை மகாராஜாவின் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் பாய்ந்தன. மேற்படி செய்திகளினாலெல்லாம் மகாராஜா வீரராமலிங்கத்தேவருக்கு தம்முடைய புதிய சிநேகிதர்களான வெள்ளைக்கார துரைகள் மீதோ கும்பெனி சர்க்கார் மீதோ கோபம் வரவில்லை. மாரணேந்தல் மகாராஜாவிடமும் யுவராஜாவிடமும் தான் அளவில்லாத கோபம் பொங்கிப் பெருகிற்று.

அவர்களை நினைக்கும் போதெல்லாம் அவர் ஹிரண்யகசிபு, ராவணன், சூரபத்மன் முதலான ராட்சசர்களுடைய சுபாவத்தை அடைந்து அவர்களை கண்ட துண்டமாக வெட்டி கொன்று தின்றுவிட வேண்டும் என்பதாக அளவு கடந்த வெறி கொள்ளத் தொடங்கினார். உரிய காலத்தில் சோலைமலை மகாராஜாவுக்கு தமது மனோரதத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு கும்பனியாரின் படைகள் மாரணேந்தல் கோட்டையை தாக்கின. அந்த படைகளில் சோலைமலை மகாராஜாவின் வீரர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. மாரணேந்தல் வீரர்கள் கோட்டைக்குள்ளிருந்து ஒப்பற்ற வீரத்துடனே போர் புரிந்தார்கள். ஆனாலும் கும்பனிக்காரர்கள் கொண்டு வந்த நெருப்பை கக்கும் பீரங்கிகளுக்கு முன்னால் எந்த கோட்டைதான் அதிக காலம் தாக்குப்பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள்தான் எதிர்த்து நிற்க முடியும்?

0: ஒப்பற்ற வீரத்துடனே போர் புரிந்தார்கள். ஆனாலும் கும்பெனிக்காரர்கள் கொண்டு வந்த நெருப்பை கக்கும் பீரங்கிகளுக்கு முன்னால் எந்த கோட்டைதான் அதிக காலம் தாக்கு பிடித்து நிற்க முடியும்? எத்தகைய வீரர்கள்தான் எதிர்த்து நிற்க முடியும்? கோட்டை விழுந்தது. விழுவதற்கு முன்னால் மாரணேந்தல் மகாராஜா தம் மூத்த புதல்வனான இளவரசனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை. மாரணேந்தல் வம்சம் விளங்குவதற்கு நீ ஒருவனாவது பிழைத்திருக்க வேண்டும். கோட்டையின் இரகசிய வழியின் மூலமாக தப்பி ஓடி சில காலம் தலைமறைவாக இருந்து கொள். தக்க சந்தர்ப்பம் பார்த்து அந்த சோலைமலை ராட்சதனையும் அவனுக்கு துணையாக வந்த வெள்ளை மூஞ்சி குரங்குகளையும் பழிவாங்கு என்று சொல்லி அவ்விதமே அவனிடம் வாக்குறுதி பெற்றுக்கொண்டார். பதிலுக்கு இளவரசன், அப்பா, நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நான் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு சண்டையை நிறுத்திவிடுங்கள். வீரப்போர் புரிந்து தோல்வியடைவதில் அவமானம் ஒன்றும் இல்லை. சோலைமலை மகாராஜா எப்படியும் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். பழைய மறவர் பெருங்குடியைச் சேர்ந்தவர். தங்களையும் நம் குடும்பத்தாரையும் அந்நியர்களாகிய வெள்ளைக்காரர்கள் அவமதிப்பாக நடத்துவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார்.
1: நமக்கும் ஒரு காலம் கூடிய சீக்கிரத்தில் வந்தே தீரும் என்று கூறிய உலகநாதன் அடுத்து என்ன சொன்னான் அறிந்து கொள்ளலாம் நாளை.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

100.5 இதுவரை இணைந்திருந்தோம் சித்திர செவ்வானம். ஊக்களின் வாசங்களோடு இன்றைய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வழங்கிய சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று புதுச்சேரி திருபுவனை தோத்தாத்திரை பெருமாள் ஆலயத்தை தரிசித்து

மார்கழி மாதத்தில் பாடப்படும் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ன சொல்கின்றன? கண்ணனையும் சிவனையும் வணங்கி தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், மழை பெய்து நாடு வளம் பெருக வேண்டும் என்று பெண்கள் பாடுவதை சொல்கின்றன. இரண்டிலும் பெண்களே இடம் பெறுகிறார்கள். அதிலும் 5 வயது முதல் 12 வயது வரை உள்ளவர்கள் இரண்டுமே மார்கழி மாதத்து நீராடு முறையை பற்றி மட்டுமல்ல, துயில் எழுப்புதல் பற்றியும் அழகாய் பேசுகின்றன. ஆண்டாள் கொண்டாடிய அழகன் தெய்வநாயக பெருமாளாக புதுச்சேரியில் அருள் செய்கிறார். வாருங்கள் என்று தரிசனம் செய்யலாம். திருபுவனை தோத்தாத்திரி பெருமாள் ஆலயம் 1000 ஆண்டுகள் பழமையானது. கிழக்கு பார்த்த நுழைவாயில் கம்பீரமான ராஜகோபுரம், ஆனால் கொடிமரம் இல்லை. பலிபீடம், பெருமாளை வணங்கியபடி காட்சி தரும் கருடன், சுவாமி கருவறையின் முன் மண்டப கோட்டங்களில் சிற்பியின் கைவண்ணம் பார்க்கலாம். அதில் ராமாயணம், பாகவதம், காவிய காட்சிகளும் புடைப்பு சிற்பங்களும் அவ்வளவு அழகு. அதிலும் கருடாழ்வார் அருகில் 3 பெண்கள் 4 கால்களில் மூவராக அமர்ந்துள்ள சிற்பமும் நம்மை வியக்க வைக்கிறது. இன்னொரு பக்கம் நரசிம்ஹரின் பல்வேறு வடிவங்கள் காவியங்களாய். மண்டபம் ஏறும் படிகளில் ஒரு பக்கம் சிங்கங்கள், மறுபக்கம் யானைகளின் அணிவகுப்பு வியப்பில் ஆழ்த்துகிறது. கருவறை முன் மண்டபத்தில் இருபுறமும் குபேரன் சிற்பங்கள் அழகுற இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கண்ணன் வெண்ணை திருடி தாயிடம் அடிவாங்குதல், கோபியர்களின் ஆடைகளை திருடுதல் போன்ற சிற்பங்கள் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக வடித்திருக்கிறார்கள். கருவறையில் தோத்தாத்திரி பெருமாள் எனும் தெய்வநாயக பெருமாள் சுகாசன கோலத்தில் 5 அடி உயரத்தில் ஒரு காலை மடக்கி மறு காலை தொங்கவிட்டு மந்தகாச புன்னகை பூத்து ஸ்ரீதேவி பூதேவியோடு எழிலாக காட்சி தருகிறார்.

உற்சவர் வரதராஜ பெருமாள் சுவாமி சன்னதியின் தென்மேற்கில் பெருந்தேவி தாயாரும் அற்புத அழகோடு சுகாசனத்தில் அருள்கிறார். எங்கும் இல்லாத சிறப்பாக கருவறையை ஒட்டி சுற்றி வரும் விதமாக சிறிய பிரகாரம் அமைந்திருக்கிறது. பக்தர்கள் 48 சுற்றுகள் சுற்றி இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்கள். கருவறை விமானம் விரானூர் பூமீஸ்வரர் காஞ்சிபுரம் கௌகீஸ்வரர் திருக்கோயிலை நினைவுபடுத்துகிறது. குருவும் சுக்கிரனும் ஐக்கியமான தலம் இது. பிரகாரத்தில் ஆண்டாள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கின்றன. பஞ்ச கிருஷ்ண ஆரண்யங்களில் இதுவும் ஒன்று. 1937 திருவல்லிக்கேணியிலிருந்து பெரிய சடாரி பள்ளக்கில் எடுத்து வந்து திருபுவனையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல நாங்குநேரி தோத்தாத்திரி பெருமாளின் பாசுரங்களை திருபுவனை பெருமாளுக்கும் பொருத்தி பார்ப்பது பக்தர்களின் வழக்கம். பராந்தக சோழன் திருப்பணி செய்த இத்தலம் தோஷங்கள் தீர்க்கும் மிகச்சிறந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது. குறிப்பாக திருமண பேறு, குழந்தை பேறு வேண்டுபவர்கள் தங்கள் வயதிற்கு ஏற்றபடி எண்ணிக்கையில் நெய்தீபம் ஏற்றி கருவறையில் அமைந்திருக்கும் சிறிய பிரகாரத்தில் 48 முறை வளம் வருகிறார்கள். தை மாதத்தில் ஆற்று திருவிழாவின் போது சுவாமி பல்லக்கில் வீதியுலா தீர்த்தவாரி சன்னியாசி குப்பத்தில் மாப்பிள்ளை சாமியாக சென்று அங்கே வரவேற்பை பெறுவது மிகச்சிறப்பான வைபவம். திருபுவன்

0: அரண்மனையில் அருள் செய்யும் தோத்தாத்திரி பெருமாளின் திருப்பாதத்தை பற்றுவோம். நல்ல திருப்பங்கள் நிறைந்த வாழ்வினை பெறுவோம். இன்று புதுச்சேரி திருபுவனை தோத்தாத்திரி பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பொன்னந்தி மாலை பொழுதின் வணக்கம் நேயர்களே. மாலை தின்றல் மென்மையாக வீசி நாள் முழுவதும் உழைத்த பூமிக்கு இதமான ஓய்வை அளிக்கும் நேரம். இந்நாளின் நினைவுகளை இளஞ்சிவப்பு மைகொண்டு வான காகிதத்தில் எழுதி கொண்டிருக்கும் இந்த அழகிய பொழுதை இசையால் குளிர்விக்க வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: இசை தேனை அன்பு நேயர்களுக்கு தந்து கொண்டிருக்கும் இனிய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
0: கதம்ப மலர்களில் இனி நாம் கேட்கலாம்.
4: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம், சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை, கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, வாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயத்தை கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல, வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க. காலில் இருந்துச்சு இங்கே போகிறேன், அப்படியே வர்றேன், அப்படி அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம்.

0: அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு, என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்ம மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளையை பார்த்து டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க, இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார், ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில், திரும்ப இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க பதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனாக எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. ஞாபகிச்சுங்க, விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் அஞ்சு நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ ஆயிரம் வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிறதுனா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

நேரம் மாலை 6:16 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு. பண்பலையில வகை வகையா பாடல்களை வந்து நம்ம கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறோம் அப்படிங்கும் போது அப்ப கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. அதுலயும் நம்மளோட குரல்ல அந்த பாட்டை கேட்குறோம்ப்பா அப்படிங்கும் போது இன்னும் ஆனந்தமா இருக்கும் தானே. அப்படி ஒரு ஆனந்தத்தை தான் தரப்போகுது நம்ம கோடை பண்பலையின் 1.5 இன்றிரவு 7 மணிக்கு வரக்கூடிய ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, உங்கள் செல்லிட பேசி எடுங்க. எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, என்ன திரைப்படம், நீ உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, இது எல்லாத்தையும் உங்களுடைய அழகான குரலில் குரல் பதிவு பண்ணி 9486-28-24 இந்த கட்சவி எண்ணுக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய அந்த குரல் பதிவை. 7 மணிக்கு வரக்கூடிய ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுடைய குரலோடு ஒலிக்கும், கேட்க தவறாதீங்க.

0: குவேலி திரைப்படத்திலிருந்து உனிகிருஷ்ணன் சித்ராவின் குரல்களில் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்த நேரம் மாலை 6:23.
1: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side, I can dream any dream I want.
2: LIC-யின் அமிர்த் பால் பாலிசி மூலம் உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகிலுள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:25 இணைந்திருக்கிறோம் கதம்பு மலர்கள் நிகழ்ச்சியோடு. அன்புநேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள், ஒன்று செலவடை, இன்னொன்று பட்டம் படாமலும் தட்டும் தடாமலும். நிறைய பழமொழியெல்லாம் கரைச்சி குடிச்சு வச்சிருப்பீங்க நம்ம மாணவர்கள்லாம். வாங்க, இன்றைய 8 மணிக்கு நம்ம விளையாடலாம் செலவடை விளையாட்டோட. நாங்களும் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். இன்னும் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்களாக வரப்போகிறீங்க. ஏன்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு தலைப்பை தட்டிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சர்ற மாதிரியே பொழிவீங்க அந்த கருத்துக்களை போகிறோம். அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். வாங்க கண்மணிகளே, இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் செலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் நேரம் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
0: அன்பு நேர்களே, இன்னும் அரை மணி நேரத்தில் வரவிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்களோட குரல் பதிவில் பெயர் ஊரோட திரைப்பட பெயரோட வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. 94 86 28 24 24 9486 28 24 24. 27 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு.

0: சிந்தையில் இசை சந்தங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சொல்லும் மாறை மாலை 6:36.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: அன்பு மனங்கள் இணைந்திருப்பது கதம்ப மலர்களில்.

0: இசை தேனை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள் இனி தருகிறது தமிழ் இலக்கிய தேன்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: வெளியே பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் உள்ளத்துக்குள்ளே இன்னும் பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஆகையால் அவர் வெளியே இருந்த புயலை பற்றி அதிகம் அக்கறை காட்டவில்லை. ஆனால் ஏதோ அசம்பாவிதம் நடக்கலாம் என்பதாகவே உணர்ந்து படகில் இருந்த மற்றவர்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தார்கள். அப்போது அந்த புயற்காற்றினால் தள்ளப்பட்டு முறிந்து ஒரு மரம் கரையிலிருந்து விழுந்து தடால் என்று ஆற்றிலே விழ அது படகை நோக்கி வேகமாக வந்து படகில் மோதி படகை கவிழ்த்து விட்டது. மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தினால் எச்சரிக்கையாக இருந்ததனால் மரத்தை பிடித்து கொண்டோ ஏதாவது ஒரு சிறு துரும்பை சிறு கட்டையை பிடித்து கொண்டோ அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். தங்கள் உயிர்களை பாதுகாத்து கொள்ள ஆவண செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் எழுந்த பெரும் புயலுக்குள்ளே மூழ்கியிருந்தபடியால் பழுவேட்டரையர் படகு கவிழும் உடைந்து விழும் என்று அவர் எதிர்பார்க்காததால் மூழ்கினார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்து கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்த மற்றவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடன் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்து கொண்டார். கரையை குறிவைத்து நீந்தத் தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதைந்தார். பலமுறை நதிக்கரையை ஏற முயன்றபோது மழையினால் சேராகியிருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதிப்படுக்கையில் நாணர்காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர்புதர்களின் உதவியை கொண்டு அந்த கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரையேறினார். அவரை சுற்றிலும் கனாந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலை ஆற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆம் ஆம், குடந்தை நகரத்துக்கு அருகிலேதான் தாம் கரை ஏறியிருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்ரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. 100,000 பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபடச் செய்தது.

மரங்கள் சட சடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் அண்ட கடாகங்கள் வெடித்து விடுவது போன்ற இடிமுழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராயிருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதா இல்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்றபோது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்து விட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுகணம் அவர் தலைகுப்புற தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்து கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி பிரட்டி அடித்து கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக, இன்னும் ஆழமாக அதல பாதாளத்துக்கே அடித்து கொண்டு போவது போல இருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்க் கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்து கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புரண்டு கீழே போய்க் கொண்டிருந்தார்.

புரட்டி புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனான். ஆஹா, அந்த ராட்சதன் வேறு யாரும் இல்லை, கொள்ளிடத்தின் கரையை உடைத்துக் கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாக பாய்ந்த வெள்ளமாகிய ராட்சதன் தான். அவனுடைய கோரமான பிடியிலிருந்து, பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பி பிழைக்க முடியுமா? கால் தரையில் பாவவில்லையே, கைக்கு பிடியேதும் அகப்படவில்லை, மூச்சு திணறுகிறதே, கழுத்தை பிடித்து திருகுவது போல இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி தேவி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடிப்பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த தூர்த்தர்கள் மத்தியில் விட்டு வந்தேனே. சீச்சி, உன் அழகை கண்டு மயங்கி, உன் நிலையைக் கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தைக் கண்டேன்? மன அமைதி இழந்ததைத் தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன்? கடைசியில் இப்படி கொள்ளிடத்து உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடிச் சாகப் போகிறேனே. 64 போர்க்காயங்களைச் சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கூடப் போவதில்லை. என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை. எங்கேயாவது படுபள்ளத்தில் சேற்றில் புதைந்துவிடப் போகிறேன். என் கதி என்னாயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விடப் போகிறது. அல்லது எங்கேயாவது கரையிலே கொண்டு போய் என் உடம்பை இந்த வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும். நாய் நரிகள் பிடுங்கி தின்று பசியாரப் போகின்றன. சில நிமிட நேரத்திற்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனத்தில் தோன்றி மறைந்தன. பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார். திடாரென்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ, கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவரும் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறுநிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார். இருக அமுங்கிக் கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. தேவி, உன் கருணையே கருணை. என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கே அழைத்து கொண்டாய் போலும். ஆஹா, இல்லை இல்லை, இது விண்ணுலகம் இல்லை, மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோயில். எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கர்ப்பகிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுக் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது. வெளியில் இன்னும் சோ என்று மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோயிலின் கர்ப்பகிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. அது ஒரு நல்ல சகுனமோ? துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணைக்கு அறிகுறியோ? எத்தனை பெரிய விபத்துக்கள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கிவிடாது என்று எடுத்து காட்டுவது போலல்லவா இருக்கிறது? ஜெகன்மாதாவின் கருணையே கருணை. தமது பக்தியெல்லாம், தாம் செய்த பூசனையெல்லாம் வீண் போகவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. வெகுநேரம் வெள்ளத்திலேயே கிடந்தபடியால் உடம்பு சில்லிட்டு நடுங்குவது இயல்புதான் அன்றோ? அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்து கொண்டார். தமது ஈரத்துணியை களைந்து எரிந்துவிட்டு திரைத்துணியை அறையில் உடுத்தி கொண்டார். அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதைக் கண்டார். தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் அப்படி ஓடினார்கள்? புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா? அல்லது கொள்ளிடத்து கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா? எதுவாயிருந்தாலும் சரி, தாம் செய்த புண்ணியந்தான். துர்கா பரமேஸ்வரி தம்மை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, தம்முடைய பசி தீர்வதற்கு பிரசாதமும் வைத்து கொண்டு காத்திருக்கிறாள். இந்திரவை இந்த கோயிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதைக் காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. உடைப்பு வெள்ளம் இந்த சிறிய கோவிலை ஒட்டித்தான் பாய்ந்து செல்ல வேண்டும். அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம். கோவிலை சுற்றிலும் வெள்ளம் குழிபறித்து கொண்டிருக்கும். அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும். ஆயினும் இந்த இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. அவ்விதம் நேர்வதாயிருந்தாலும் சரிதான், இன்றிரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை. உடம்பில் தெம்பு இல்லை, உள்ளத்திலும் சக்தி இல்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து

0: எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்துக்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்துவிட்டார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வேதனையில மூழ்காம இருந்திருந்தா அந்த மாவீரர் கொள்ளிட வெள்ளப்பெருக்க ஒரு கை பார்த்திருப்பார். என்ன செய்யறது, என்னென்னமோ நடந்துடுச்சு. சிறு துளியா இருக்கும் போதும் பெரு வெள்ளமா மாறும் போதும் பல விஷயங்களை நீரிடமிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வெள்ளப்பெருக்க பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? பல அளவீடுகளுக்கு அடிப்படை அலகா குறிப்பு புள்ளியா இருக்குது நீர். இதன் பாகுத்தன்மை, அதாவது ஓட்டத்துக்கு எதிரான தடை, மிகவும் குறைவு. அதனால தான் குறுகிய காலத்தில் வேகமாக பரவி வெள்ளம் ஆயிடுது. வெள்ளப்பெருக்கின் போது நடுப்பகுதியில் ஆழம் கூடிக்கிட்டே போய் ஆற்றின் மேற்பரப்பில் அதிக வேகம், அடிப்பகுதியில் அபாயகரமான இழுவிசை ஏற்பட்டுடுது. சிக்கிக்கிட்டா நிலை தடுமாற செய்ய சுழல் நீரோட்டம் வேற சேர்ந்துக்குது. கரையை நோக்கி பழுவேட்டரையர் நீஞ்ச முற்பட்டார். கரைக்கு அருகில வேகம் குறைவு, ஆனால் அழுத்தம் அதிகம். மையப்பகுதியில் வேகம் அதிகம், ஆனால் அழுத்தம் குறைவு. இயல்பாக ஒரு பொருள் அழுத்தம் குறைவாக இருக்கிற பகுதியை நோக்கியே நகரும். அதனால வெள்ளத்தின் மையப்பகுதிக்கு இழுக்கப்பட்டார். சேற்றை பற்றியும் சொல்லி ஆகணும். நீரோட சேரும் சகதியும் சேர்ந்தா ஏற்படுற அடர்த்தி மாற்றம் இன்னும் அபாயகரமானது. இதையெல்லாம் கடந்து கரையேறிட்டார். காரணம் தைரியம், தன்னம்பிக்கை. இவற்றோட நாணர்புதர், ஆமாங்க, இந்த இயற்கை அரணும் உதவிச்சு. இருந்தாலும் களைப்புனால குறுக்க ஓடின உடைப்பை கவனிக்கல. கொள்ளிடத்து வெள்ளத்தை விட அச்சுறுத்துவதா இருந்தது இதன் விசை. எப்படியோ நீஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாம பத்திரமான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் அல்லவா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற தீரத்துவம் என்று சொல்ல பார்க்கலாம். தீரம், மன உரம், தளராத மன உறுதி, தீரத்துவம் அதை பெற்றிருப்பது. அடுத்து இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலே என்கிற தொடர். ஏறத்தாழ மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்கு மேலே திருவியாற்றுக்கு நேர கரையை கடக்க முடியாதபடி கடும் காற்றும் வெள்ளப்பெருக்கும் போட்டி போட்டு அவரை கிழக்க ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளிக்கிட்டு வந்திருப்பதை ஆசிரியர் குறிப்பிடுறார். அந்த இருட்டிலையும் குழந்தைக்கு வடப்பகுதியில் வந்திருப்பதை ஊகிக்கிறார் பழுவேட்டரையர். சோழ பேரரசின் தனாதிகாரியாச்சே, நிவேதனம் என்பது இவற்றையெல்லாம் படையலாக சமர்ப்பிக்கிறோம்னு தெரியப்படுத்துவதையே குறிக்கும். பிரசாதம், நல்லிசைவு, அருள் பாலிப்பு, இதையெல்லாம் தன்னகத்தே கொண்ட சொல். உடைப்பு வெள்ளம் இன்னும் அதிகமாகுமா? அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் மாலை 6:55.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: இறை தீபம் ஏற்றி இசை மலர் தூவி இலக்கிய தேனை தந்து இவ்வேளையை இன்ப மாலையாக்கி சென்றது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் பூக்கும் நாளை மாலை 6 மணிக்கு. தொடர்ந்து இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை பணம் குறைந்தால் வாழ்க்கை சிரமமாகலாம், ஆனால் உறவு குறைந்தால் வாழ்க்கையே வெறுமையாகிவிடும். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.
5: லாலா.

ஐந்தில் இனி நேயர்கள் தங்கள் குரல் பதிவோடு விரும்பி கேட்ட பாடல்களை வழங்க வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. வரும் நேரம் இரவு 7 மணி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவும் இசையும் இணைந்து இசைப்பாடும் நேரம். பிடித்த பாடலை ஒரு முறையாவது நம்ம குரலையே கேட்க தூண்டும் இனிய பாடல்களை கோடை பண்பலை 100.5 தருகிறது ஆசையில் ஒரு குக்கு. 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் என்று உங்கள் நப்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் நேரம் 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: விருப்ப பாடலை நாம கேட்க தயாராக இருக்கும். இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது கேட்கலாமா?
2: இனிய இரவே வணக்கம் கோடை பண்பலை, கரூர் ரங்கமேடு யமுனா மகேஸ்வரன், படம் ஜெயம், பாடல் கோடி கோடி மின்னல்கள். நன்றி.
0: இது உங்களுடைய விருப்பம் கோடை பண்பலை 100.5.

0: நேரம் இரவு 7:08 இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 ஆசியில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கட்சிவியனுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்பலாம். இன்று இரவு 10 நினைவே சுகம் இன்றைய நினைவே சுகம் அழைக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.

0: காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்களுடைய விருப்ப பாடலை உங்க குரல்லையே பதிவு செய்து அனுப்பியிருக்கீங்க. இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் வளமர காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
1: ஆசையில் ஒரு குக்கிலையும் நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குடி பசுமன்னிலிருந்து எஸ் கண்ணன். எனக்கு பிடித்த படம் சேரன் பாண்டியன் என்ற படத்தில் சம்பநாத்து சரக்காத்து சல்லுநேவி என்ற பாட்டை ஒளிபரப்பும்படி கொடைப்பந்தல் 100.5 இரவு நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.
0: இது பாடல் உங்களுக்காக.

0: நேரம் இரவு 7:14. கோடை பண்பனையின் 1.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த பாடல் யாருக்காக?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் மதுரையில் இருந்து பவித்தா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் மனோநிதி படத்துல இருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது, அந்த பாட்டு போடுங்க. நன்றி.
0: இது உங்களுடைய விருப்பம்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு.

0: தலையின் முறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: கொடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
3: நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை, காலை 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வர இருக்கிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தோரிகை, நாளை கலக்கல் கேள்வியாக. இரவு 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களோடு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தை தை தத்தை. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல், நாளை உயிரில் விரைந்தவையாக. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.
4: ஆசை கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:23. இப்போ யாருடைய விருப்பம் காற்றலையில் அரங்கேற காத்திருக்கிறது?
5: கோடை பண்பலைக்கு வணக்கம். பரமக்குடியிலிருந்து சுதர்சன். தில் படத்திலிருந்து முன் சமையல் அருகில் உப்பா சக்கரையா என்ற பாடல். நன்றி, வணக்கம்.
4: இதோ உங்களுடைய விருப்ப பாடல் கோடை பண்பலை 100.5.

0: 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கட்சிவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றலையில் வலம் பெறும். நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். ரசித்து கொண்டிருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் இரவு 7:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட இருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடலாம். வணக்கங்க ஐயா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சையத் முகமது.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் தேனியில இருந்து வரேன்.
0: தேனி மாவட்டம் நல்ல ஒரு பசுமையான ஏரியா இல்லைங்களா?
1: பாக்குற
0: இடங்கள்லாம் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
1: உண்மைதான்.
0: சரிங்க, தேனியில என்ன வேலை பாக்குறீங்க?
1: நான் வந்து மத்திய அரசு நிறுவனத்தில், உர நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு, என்னுடைய நிலம் இருக்கிறது ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கிறோம். அதில் விவசாயம் பண்ணுறோம். அது இல்லாமல் தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பெல்லாம் பண்ணி

0: தேனி வளர்க்குறீங்க?
1: தேனி வளர்க்குறோம்.
0: தேனினாலே ஒரு வித பயத்தை கொடுக்குமே எல்லாருக்குமே, உங்களுக்கு எப்படி?
1: அது வந்து எங்களை பொறுத்தமல்ல, நண்பன். தேனீ வந்து உங்களுக்கு இல்லைன்னா மனித வாழ்வே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய மயல் மறந்த சேர்க்கையினால தான் இன்னைக்கு வந்து தானியங்கள் எல்லாமே விளையுது. அதெல்லாம் அப்படி அது இல்லைன்னா 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட நம்மளுடைய தானிய உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிரும். இது வந்து ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு, 4 வருடங்கள் தேனி இல்லைன்னு சொன்னால் நம்ம மனித வாழ்வே க்வெஸ்சனில் ஆயிரும்.
0: சரிங்க, எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலை
1: பார்க்கறீங்க? தேனி நான் ஒர்க் பண்ணது வந்து 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்ப தேனி வளர்ப்பு இந்த இதுல வந்து ஒரு 20 வருஷமா.
0: 20 வருஷமா எத்தனை கொட்டைகள் வாங்கியிருப்பீங்க தேனி?
1: நிறைய. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஓபன் பண்ணி அதை கிளீன் பண்றப்ப ஒவ்வொரு வாட்டியுமே 10 கொட்டு 5 கொட்டு வாங்கிட்டு தான் இருப்போம்.
0: தேனி கொட்டுறது வந்து உடம்புக்கு நல்லதுன்ற?
1: ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மூட்டு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனியை வச்சு கொட்டை விட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு வைத்தியமாகவே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வைத்திய முறையாக பண்ணுறாங்க.
0: சரிங்க, என்னென்ன தேனீகள்லாம் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க?
1: இத்தாலிய தேனி இருக்குது, இந்திய தேனி இருக்குது, கொசு தேனி இருக்குது. இதுதான் நம்ம வளர்க்க முடியும் பராமரிப்பு. அப்ப வந்து பெரும்பாலும் கொட்டுறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தொழில வந்து நீங்க வந்து தொடர்ந்து வெற்றிகரமா செய்யுங்க. என்ன பாடல் வேணும்? கோடை பண்பலையின் 1.5
1: 16 வயதில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என்ற பாடல்
0: சில்லென்ற காற்று இப்போ உங்களுக்கு வேணும் இல்லையா? சரி, கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக அந்த பாடல். நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: நேயர்களின் விருப்பங்களோடு ஆசையில் ஒரு குக்கு, உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 நேரம் 7:38 94 86 28 24 24 என்ற கட்சிவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க அனுப்பியிருக்கீங்க, நாங்களும் தந்திட்டே இருக்கோம். இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒழிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
4: திருப்பூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேன். எனக்கு ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து பூவே பூவே செம்பூவே அந்த பாட்டு வேணும்.
3: பாடல் உங்களுக்காக.

0: ஆசை பாடல்களை ஆசையாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. அடுத்த விருப்பம் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் சௌராஷ்டிர காலனி மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சொர்க்கத்தின் வாசற்படி படம், உன்னை சொல்லி குற்றம் இல்லை. நன்றி.
0: இதோ நீங்கள் விரும்பிய பாடல் கோடை பண்பலை 100.5.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நூறு.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு, உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5. பண்பலை சொல்லும் நேரம் 7:50. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
5: கோடை எஃப்எம்முக்கு இரவு வணக்கம். எனது பெயர் ஹக்கீப், நான் மும்பையிலிருந்து பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு அடுக்குமல்லி ஆள் பிடிக்குது அப்படிங்கிற படம் பாட்டு.
4: நீங்கள் கேட்ட பாடல் வந்து ஆவாரம்பூ திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 7:50.

0: திண்டுக்கல் மாவட்ட அளவிலான தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் மேளா அக்டோபர் 2026 வரும் திங்கட்கிழமை 12ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை திண்டுக்கல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: நேயர்களின் விருப்பங்களை ஆசையாய் தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் ஆசையில் ஒரு குக்கு வளம்பரம் எதிர்வரும் திங்களன்று 7 மணிக்கு. நாளை 7 மணிக்கு தங்கள் அன்புடன். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று

வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்க பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரூ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரிட்ஸின் நேரம் இரவு 8:06.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரிட்ஸ்.
0: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவர் கண்மணிகளே. கோடை பண்பலை 1.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள், 1 சொலவிடை, இன்னொன்று பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு பழமொழியை மாற்றி போட்டு வார்த்தைகளை சொல்லுவோம், அதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சொல்லணும். 2வது விளையாட்டு, ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பை சொல்லிடாமல் அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். இதுதான் விளையாட்டு, விளையாட வாங்க. 0454242424

நான்குல இதுவரை பண்பலையில பேசாத புதிய மாணவர்களும், 24, 24, 29 பண்பலையில வழக்கமா பேசக்கூடிய மாணவர்களும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம மேல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதிக நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அதிக தைரியம் கொடுப்பாங்க, ஊக்கமும் படுத்துவாங்க. ஆனா நம்மளே நம்ம மேல அதிக நம்பிக்கை வைக்கிறதும், தைரியம் சொல்லிக்கிறதும், ஊக்கம் கொடுக்கறதும் தான் இன்னும் அதிகமான வெற்றிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் தான் தற்காப்பு கலைஞர், நடிகராகவும் இருந்தவர் புரூஸ்லி. ஆசிய கண்டம் ஹாங்காங் நகரை சேர்ந்த புரூஸ்லி தனக்கு தானே லட்சியத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அமெரிக்க நாட்டில் நியூயார்க் நகரத்துமான பிளானட் ஆடிட்டோரியத்தில் சீக்ரெட்னு சீல் குத்தி ஒரு லெட்ரு வந்து தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம ஒருவேளை அங்கே போனோம்னா பர்மிஷன் கேட்டு நம்ம படிக்கலாம். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 1970 ஜனவரி 9 $1 கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணில் வந்து நிற்கும் ஆசியனாக நான் நிற்கின்றேன். இது சத்தியம். 1980 $1,000 அமெரிக்க டாலர்களையாவது சம்பாதித்தே தீருவேன் என்று எழுதி கையொப்பமிட்டிருக்கிறார் தனக்குத்தானே. ஆனால் நடந்தது என்ன? 1973 என்டர் த டிராகன் படம் வெளிவந்துச்சு. 1,000 டாலர் இல்லை, பல 1,000 டாலர்களை சம்பாதிச்சாரு, அதுவும் 3 வருஷத்துக்குள்ள. இது தன்மேல அவருக்கு இருந்த தன்னம்பிக்கை. அச்சா, எப்படி நம்பிக்கை வைக்கணும், இப்படி ஒரு இலக்கை வச்சுக்கங்க, அதை நோக்கி பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்களோட இணைகிறேன் மகேஸ்வரி.

0: எல்லாம் சாதிக்க முடியும்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

0: எட்டு மணி 15 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அறிமுக மாணவ செல்வங்கள் 0454 முன்னிணைத்து 24 24 24 வாங்க. வழக்கமாக பேசுகிறவங்க 24 24 29 வாங்க. அந்த 24ங்கிறது வந்து அறிமுக மாணவர்களுக்காக, அதனால் வழக்கமாக பேசுகிறவங்க நீங்கள் 29 வாங்க, 24 வர வேண்டாம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். சரி, இப்போ இணைப்பில் காத்துட்ருக்கோங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நான் இளையாங்குடி பேசுறேன்.
0: என்ன பேருமா?
1: நஸ்ரீன்.
0: தஸ்லீமா நஸ்ரீனா?
1: ஆமாங்கா.
0: சரி, பெரே எனக்கு நுழைய மாட்டேது, இதுல வேற இணைப்பு விட்டு விட்டு கேக்குதே. நஸ்ரீன், என்ன படிக்கிறீங்க?
1: இப்ப கேக்குதாக்கா?
0: கேக்குதுமா, கேக்குதுமா. ஒரு முறை சொல்லிருங்க பேரை.
1: சி தஸ்லீமா நஸ்ரீன்.
0: தஸ்லீமா நஸ்ரீன், சரியா சொல்லிட்டேனா? வாழ்த்துக்கள்மா. இப்ப நம்ம செலவிட விளையாட்டு விளையாடலாம். உங்களுக்கான பழமொழி என்னன்னா, ஆவான் பண்டிதன், கற்க

0: கண்டதை.
1: ஆவான்
0: பண்டிதன் கற்க கண்டதை. ஆவான் பண்டிதன் கற்க கண்டதை.
1: கற்க கண்டதை
0: சொல்றதே தப்பாயிருச்சே. கொஞ்சம் மாத்துங்க, கொஞ்சம் மாத்தினீங்கன்னா வந்துடும். மாத்தி சரி சரி. கண்டதை
1: பண்டிதரை
0: இல்ல இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதை சேர்த்து சொன்னாதானே வரும். மறுபடியும் சொல்றேன், ஆவான் பண்டிதன் கற்க கண்டதை. சொல்லுங்க தஸ்லிமா நர்சி. இருங்க வா. இல்ல, நான் சொன்னது அப்படி ரிவர்ஸ்ல சொன்னா கூட வந்துருமே நஸ்ரின். ஆவான் பண்டிதன் கற்க கண்டதை. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான். ஏதாவது விளக்கம் தென்படுதா? ஒரு பொறி ஏது தென்படுதா? எதனால அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு? கண்டதை கற்க பண்டிதன்
1: ஆவான்னு
0: தெரியலையா? கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுக்கா. இதில் விளக்கம் வேற கேட்டிங்கன்னா எப்படிக்கா நான் வேற முதல் முறையாக பேசுகிறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஒன்றும் இல்லை. அதாவது கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான், இதுதான் சரியான பழமொழி. அதைத்தான் நம்ம மருவி மருவி கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது ஏதாவது ஒன்று கற்றுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக ஆழமாக ஆராய்ஞ்சு அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு பண்டிதனாக, ஒரு கலைஞனாக, ஒரு அறிஞராக வந்துடலாம். அது எதுவாகவே இருந்தாலும் சரி, அது படிக்கிறதுன்னு மட்டுமல்ல. இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒன்று என்ன? படிப்பு தவிர மற்றது ஏதாவது? விளையாட்டு. அந்த விளையாட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒரு விளையாட்டில் இருப்பீங்க இல்லையா, அதோட நுணுக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த விளையாட்டில் தஸ்லிமா நஸ்ரின் ரொம்ப நிபுணத்துவமா இருப்பீங்க. சரியா? அதைத்தான் சொல்ற, கண்டதை கற்க, கண்டு அதை கற்க பண்டிதனாவான் அப்படின்னு. சரிங்களா? அடுத்த முறை கேட்கும் போது இந்த பழமொழி மறக்க கூடாது. கொடுத்த விளக்கமும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொல்லிடுவீங்களா? இப்ப நம்ம என்ன பழமொழி சொன்னோம்?
1: கண்டதை கற்க பண்டிதனாவான்.
0: அருமை அருமை, சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் தஸ்லிமா இணைப்பில். அதுவும் இன்னைக்கு முதன் முதலாக அறிமுகமாக பேசுனதுக்கு. தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க, நிறைய இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் கேளுங்க.
1: சரிக்கா,
0: நன்றிம்மா. இப்போ உங்களுக்காக பரிசு பாடல் ஒன்று பண்பலை வழங்குது, கேட்கலாம்.

0: செல்ல சிட்டிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. 8:25 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நகுலன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க நகுலன்?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கான விளையாட்டு என்னன்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். தலைப்பு என்னன்னா போக்குவரத்து. சரி,
1: தாரி, பஸ், வண்டி
0: எல்லாம் போகும். வாகனங்கள்லாம் நிறைய போகும்.
1: மக்கள் போவாங்க,
0: மக்கள் அதுல பயணிப்பாங்க. அப்புறம்
1: சிக்னல் இருக்கும்.
0: சரி, சிக்னலை பத்தி சொல்லுங்க.
1: அப்புறம் டிராபிக் போலீஸ் இருப்பாங்க.
0: சரி, அப்புறம் வேற என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ சாலை போக்குவரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்னலாம் செய்யணும், எந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படி கொஞ்சம் பேசலாம்.
1: ஹெல்மெட் போட்டிருப்பாங்க.
0: வெரி குட்.
1: ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. வேர் பலகு போட்டிருப்பாங்க.
0: இல்லை பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு இல்லை, இப்போ நகல்

0: வந்து வண்டியை ஓட்டிட்டு போறாரு. இந்த வயசுல ஓட்ட வேணாம், இல்ல நீங்க எதிர்காலத்துல நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே மனசுல வச்சுக்கணும்ல இந்த இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிச்சுதான் நம்ம வாகனம் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்க, சாலை விதிமுறைகளை பின்பற்றுவீங்க, அப்புறம் சரி உங்க கை காமிச்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எல்லாம் மறக்காம அதுல எடுத்துட்டு போகணும், அப்புறம் குறிப்பா வளைவுகள்ல எடுக்க கூடாது இல்லையா, அப்ப வளைவுல எடுக்கும் போது எத்தாப்படி வண்டி வந்துச்சுன்னா நேரா அங்க போய் முட்டுறது மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் வேற அப்படி வளைவுகள்ல போகும்போது எல்லாம் என்ன பண்ணணும்?
1: பிரேக் புடிச்சு கரெக்ட்டா திருப்பணும்
0: போறீங்க. சரி, ஹாரன் அடிக்கணுமா?
1: அடிக்கணும்
0: கண்டிப்பா, அது ஒலிப்பான் வந்து கண்டிப்பா அடிக்கணும். அப்புறம் நம்ம டூ வீலர் எல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நம்ம இங்கிட்டு திரும்ப போறோம்னா என்ன பண்ணணும்? சைகை காமிக்கணுமா இல்லையா?
1: திரும்ப போகும்போது சிக்னல் இல்ல, ரைட் சிக்னல் போடணும்,
0: ரைட் சிக்னல் போடணும், இண்டிகேட்டர் போடணும், அல்லது சைகையாவது காமிக்கணும் இல்லையா? சரி, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே நகுலன். இன்னொன்று இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த எல்இடி லைட்லாம் இப்போ வந்து வண்டியில் பூட்டிட்டாங்க, அப்போது எதிரில் வர்ற வாகனத்துக்காரங்களுக்கு என்ன வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதான் ட்ரிம் பண்ணிடணும், நல்லா சொல்லிட்டீங்க, அதை வந்து ட்ரிம் பண்ணிடணும். இப்போ எதிரில் ஒரு வண்டி வருதுன்னா ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எதிரில் எந்த ரெண்டு சக்கர வாகனம் வருதா நாலு சக்கர வாகனம் வருதா அப்படிங்கிறத அவங்களால கணிக்க முடியும் இல்லையா? அந்த தவறு தான் நிறைய விபத்துகளுக்கு காரணம், அதுவும் ஒன்று அப்படின்னும் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள்லாம். அதனால் அந்த மாதிரியான ஒரு முறையெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க போக்குவரத்தில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அருமை நகுலன், நீங்கள் நான் ஒரு ஒரு பாதுகாப்பான வாகனம் ஓட்டியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்தே எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நகுலன் வயசில் இருக்கிறவங்களும் சரி பெரியவங்களும் சரி, பாருங்கள் நகுலனுக்கு தெரியுது ஆனால் நம்ம பாரு இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நகுலன். நீங்கள் சைக்கிளில் போவீங்களா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு, இல்லை பஸ்ஸில் போகிறீங்களா?
1: பஸ்ஸில் போவாங்க.
0: பஸ்ஸில் போகிறீங்க, சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் வந்ததுக்கும் அழகாக விளையாண்டதுக்கும். இப்போ பாட்டு ஒன்று கேட்கலாமா?
1: சரிங்க,
0: நன்றிப்பா.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: நேரம் 8:34 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில பேசணும்னு நிறைய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சொல்லிடுறோம். 0-45-42 இதை முன்னிப்பா நினைச்சுக்கோங்க. 24-24-24 இது வந்து இதுவரைக்கும் பேசாத அறிமுக மாணவ செல்வங்களுக்கான எண். 24-24-24 வழக்கமாக பேசுறவங்களுக்கு 24-24-29 பாடல்ல வந்துச்சு. கொடிக்கா புளி பறிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கறதே அபூர்வமாக ஆயிப்போச்சு. அந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிட்றது கூட சரி. இப்போ என் பிள்ளை யார் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மருத்துவம் சோழமாதேவி.
3: என்ன பேருமா?
4: லக்ஷனா.
3: ரக்ஷனாவா லக்ஷனாவா?
4: லக்ஷனா.
3: லக்ஷனா.
4: ஆமாம்.
3: சரிங்க லக்ஷனா, என்னம்மா படிக்கிறீங்க? சரி, நீங்கள் 8th வகுப்பு. சரி.
4: ஆமாம்.
3: சரி, இப்போ உங்களுக்கான சொல்லவடை சொல்லலாமா?
4: ஆ, சொல்லலாம்.
3: சின்னதாக சொல்லலாமா பெருசாக சொல்லலாமா?
4: சின்னதாக.
3: சரி. நினை உள்ளளவும் ஒப்பிட்டவரை. அதெல்லாம் ஆட்டுக்கு இல்லை. நான் நீங்க உங்களுக்காக நான் சின்னதுதான் சொன்னேன், அதையும் பக்கத்துல யாராவது சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கலையா? விட்டு விட்டு கேக்குது லக்ஷனா. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கீங்களா இல்ல வெளியில தான் இருக்கீங்களா? அடடா, வெளியில இருந்தாலுமே விட்டு விட்டு கேக்குதேமா. கேக்குதா? அப்படிதான் கேக்குது. சரி, மறுபடியும் சொல்றேன். நினை உள்ளளவும் ஒப்பிட்டவரை.
4: ஒப்பிட்டவரை நினை
3: உள்ளவரை நினையா? சரி, உள்ளளவும் நினைன்னு சொன்னேன், நீங்க உள்ளவரை நினைன்னு சொல்றீங்க. ஏதாவது அர்த்தம் தெரியுமா லக்ஷனா? ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு பழமொழிய? தெரியலையா?

0: ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஏன் சொன்னாங்க? உப்புனா இங்கனுக்குள்ள உப்பு மட்டும் வராது. அதாவது சாப்பாடு கொடுத்தவங்களை சாப்பாடு உப்பிட்டவரை அப்படின்னு சொன்னா இங்கனுக்குள்ள என்ன பெரும்பாலும் சொல்றது, நம்மளுக்கு வந்து ஒரு வேளையாவது உணவு கொடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்களை பசிக்கு நம்ம உணவுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும், என்றைக்குமே மறந்துடக்கூடாது இல்லையா. பசிப்பினி தீர்த்தவங்க அவங்க தான். உப்பு அது உணவாக இருந்தாலும் சரி, தக்க சமயத்தில் செய்யப்பட்ட ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அதை உள்ளளவும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அளவு வரைக்கும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நன்றியை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை.
1: சரி
0: சரியா.
1: இப்போ என்னம்மா
0: தங்கை வந்து ரொம்ப அழகா விளையாண்டுட்டாங்க, அர்த்தமும் சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? என்ன பழமொழி இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்னோம் லக்ஷனாவுக்கு? உப்பிட்டவரே உள்ளளவும் நினை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டீங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்காகவும் ஒரு பரிசு பாடல் கோடை பண்பலை வழங்குது, கேட்கலாமா?
1: கேட்கலாம்
0: கேட்கலாம்.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: எட்டு மணி 44 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் உள்ளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. சொலவடை விளையாட்டை தொடர்ந்து இப்ப பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாடுறதுக்காக இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சீத்திப்பட்டியில இருந்து ஆதவை ஈசன்.
0: யார்ப்பா?
1: ஆதவை ஈசன்.
0: ஆதவை ஈசன். சரி, சூரியன் அப்புறம் ஈசன் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆதவ ஈசன், என்ன படிக்கிறீங்கப்பா?
1: ஏழாம் வகுப்பு.
0: ஏழாம் வகுப்பு. சரி, இப்போ உங்களுக்கான தலைப்பு சொல்லிடலாமா?
1: என்னன்னா
0: ஒரு பூ தான் சொல்ல போறேன். ஆவாரம் பூ. ஆவாரம் பூ அப்படிங்கறத மட்டும் சொல்லாம அந்த பூவை பத்தினதெல்லாம் நீங்க சொல்லலாம்.
1: சுகருக்கு நல்லதுதான்.
0: நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தா இருக்கு. சரி, அப்புறம் இது எப்படி இருக்கும்? எந்த வண்ணத்துல இருக்கும்?
1: எல்லோ கலர் தா.
0: மஞ்சள் நிறத்துல இருக்கும். இது என்னது, மரமா செடியா கொடியா?
1: செடிகா.
0: செடி. சரி, இது வந்து ஒரு மூலிகை செடி. அப்புறம் இந்த பூ இலையெல்லாம் வச்சு டீ போட்டு குடிச்சோம்னா நம்மளுடைய உடம்பு சூடு வந்து தனியும் இந்த நீர்க்கடுப்பு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாயிரும் சொல்றாங்க. அப்புறம்
1: உடம்புல உடம்புக்கு நல்லா
0: சரும நோயெல்லாம் தீரும். இந்த ஆவாரம் பூவை பொடியா பண்ணி அதை நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பருவு இந்த இதெல்லாம் இல்லாமல் சரும ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் வேற திருவிழான்னு சொன்னாவே, அது பொங்கல்னாவே என்ன பண்ணுவாங்க? பார்த்தீங்களா, அப்போ நம்ம வீட்டில எல்லாம் தோரணமே கட்ட மாட்டீங்களா பொங்கலுக்கு? காப்பு கட்டுறதுல இந்த மாவிளை

0: அதோட சேர்த்து இதை என்ன பண்ணுவாங்க, கூளப்பூ, அதோட இந்த பூவையும் இந்த தலையையும் சேர்த்து கப்பு கட்டுவாங்க. ம், அப்புறம்
1: ஆமா அக்கா.
0: ம் ம், சரி அவ்வளோதானா? சரி போதும், இவ்வளோ நீங்கள் சொன்னதே ரொம்ப சிறப்பு. பூ மட்டுமல்ல, இந்த பட்டை இருக்குது பற்றியா, அந்த பட்டையும் எடுத்து கஷாயம் வச்சு குடித்தா இந்த வாய்ப்புண்ணுலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலே, இது வந்து ஒரு மூலிகை செடி, அதுலேயும் ஒன்று இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பூக்களை சொல்லி அந்த தேநீர்லாம் சாப்பிட்டோம்னா இன்சுலின் சுரப்பு வந்து அதிகமாகும், சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கும், அதனால தான் வந்து மெயினாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, குறிஞ்சிப்பாட்டில் வந்து 99 வகையான பூக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலக்கியத்தில் குறிஞ்சிப்பாட்டில் இந்த பூவும் இடம்பெற்றிருக்கு. அப்போ பார், எவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு பூ இது. இன்னொன்று, இந்த பூவில் ஆவாரம்பூ அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. இளையராஜா பாட்டில் கே

0: 99 வகையான பூக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
1: ஆமாக்கா.
0: இலக்கியத்துல குறிஞ்சி பாட்டுல இந்த பூவும் இடம் பெற்றிருக்கு. அப்ப பாரு எவ்வளவு ஒரு பாரம்பரியமான ஒரு பூ இது. இன்னொன்று, இந்த பூவில் ஆவாரம்பூ அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. இளையராஜா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, அடுக்கு மல்லி எடுத்து வந்துன்னு ஒரு பாட்டெலாம் வரும் இல்லையா, அந்த அந்த பூவோட திறமை கலந்து ஆவாரம்பூன்னு ஒரு படமே இருக்குது. அச்சமி லட்சுமி படத்துல கூட ஆவாரம்பூ ஆறேழு நாளான்னு பாட்டெலாம் கூட இருக்குது. சரி, ரொம்ப
1: இன்னைக்கு எஃப்எம்ல கூட போட்டாங்கக்கா.
0: ஆ, கேட்டிங்களா? சரி, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி சொலவடியும் கூட இருக்குது. ஆவாரம்பூ அவ்வளவு மருத்துவ குணமுடையதான். சரி, நீங்க பாத்திருக்கீங்களா நேரடியா? பூக்களை மட்டும் தான் பாக்குறீங்க படமா? சரி, எங்கிட்ட கிராமத்துக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா, இன்னும் எங்க ஊர் சைட் எல்லாம் இருக்கு, அது மாதிரி சில கிராமங்கள் எல்லாம் இருக்கு, பாருங்க வாய்ப்பு இருந்தா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பா. இப்போ இணைப்பில் கலந்துக்கிட்டதுக்கு ஆதவ ஈஷன், தேனியிலேருந்து, பழனி செட்டிப்பட்டியிலேருந்து பேசுனீங்க இல்லையா? சரி,
1: இப்போ
0: உங்களுக்கான பாடல் ஒன்று வருது, கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
1: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.
1: வலிப்பு நோய் தூண்டப்படும் காரணிகள் மற்றும் வலிப்பு நோய் வராமல் தடுக்கும் மேலாண்மை முறைகள் பற்றி விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட மனநல திட்டம் மாவட்ட மனநல மருத்துவ குழு உறுப்பினர் அனிதா அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அனிதா, மாவட்ட மனநல திட்ட உறுப்பினர், திண்டுக்கல் மாவட்டம். அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, அதாவது உலக மனநல தினம். இந்நாளில் மனநலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கடமையாகும். அதையொட்டி வலிப்பு நோயை தூண்டும் முக்கிய காரணங்கள் மற்றும் வலிப்பு நோயை குறைக்கும் மேலாண்மை முறைகள் பற்றி நாம்

0: என்று பார்ப்போம். வலிப்பை தூண்டும் முக்கிய காரணங்கள் பல உண்டு. அதில் மருந்துகளை தவறவிடுதல், அதாவது மாத்திரைகளை சரியான நேரத்தில் சாப்பிடாமல் விடுவது மருந்தின் அளவை குறைத்து வலிப்பை ஏற்படுத்தும். சரியான தூக்கம் இல்லை என்றால் மூளையின் மின் செயல்பாடுகளை பாதித்து வலிப்பை தூண்டும். அதிக மன அழுத்தம் மற்றும் கவலை இருந்தால் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தி வலிப்பை தூண்டும். காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்கள் இருந்தாலும் அது நரம்பு மண்டலத்தை பாதித்து வலிப்பை தூண்டும். மது மற்றும் போதை பழக்கம் மூளை வேதியியலை பாதித்து வலிப்பை தூண்டும். பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் காலம், கர்ப்ப காலம், பூ பெய்தும் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்களால் வலிப்பு வரலாம். டீஹைட்ரேஷன், அதாவது போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது ஹைபோகிளைசிமியா, இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பது இதன் காரணங்களாலும் வலிப்பு தூண்டப்படலாம். ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, அதாவது சிலருக்கு பிரகாசமான மின்னி மறையும் விளக்குகளை பார்க்கும்போது வலிப்பு தூண்டப்படலாம். வலிப்பு நோயை குறைக்கும் மேலாண்மை முறைகளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மருந்துகளை தவறாமல் எடுக்க வேண்டும். மருத்துவரை ஆலோசிக்காமல் மாத்திரை அளவை மாற்றக்கூடாது. சீரான தூக்கம், அதாவது 7 முதல் 9 மணி நேரம் வரை ஆழ்ந்த தூக்கம் பெற வேண்டும். வார இறுதி நாட்களிலும் ஒரே நேரத்தில் தூங்கி எழும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். மது மற்றும் போதை பழக்கத்தை அறவே கைவிட வேண்டும். காய்ச்சல் மற்றும் தொற்றுகள் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை பெற்று கொள்ள வேண்டும். போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். மின்னி மறையும் விளக்குகளை பார்ப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். சமச்சீர் உணவு, அதாவது பேலன்ஸ் டயட் என்பது சரியான அளவில் வழங்கும் ஆரோக்கியமான உணவை முறையாகும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். வலிப்பு மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக உயர்த்துகிறது. உடல் காயங்கள், விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கிறது. குடும்பத்தினருக்கு மன அமைதியை கொடுக்கிறது. மேற்கூறிய முறைகள் அனைத்தும் வலிப்பு ஆபத்தை குறைக்கும் மேலாண்மை முறைகளாகும். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.
2: வலிப்பு நோய் தூண்டப்படும் காரணிகள் மற்றும் வலிப்பு நோய் வராமல் தடுக்கும் மேலாண்மை முறைகள் பற்றி விழிப்புணர்வு விளக்கமளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட மனநல திட்டம் மாவட்ட மனநல மருத்துவக் குழு உறுப்பினர் அனிதா அவர்கள்.

நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா 8:56 ஆயிடுச்சு, இன்னும் 4 நிமிடங்களில் வரவிருக்கிறது கடை தென்றல். பள்ளி பட்டாம்பூச்சிகளோடு பரவசமாய் உரையாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமையை பேசுகிறது. மீண்டும் பேசும் 8:00 பஞ்சதந்திரம் தை தை தத்தை விளையாட்டுகளோடு தொடர்ந்து நினைவேசகத்தில் சந்திப்போம். அதுவரை இக்கணம்தான் உண்மை, மற்றவை அனைத்தும் நினைவுகளும் கற்பனைகளும் தான். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

11.5 கருமை போர்த்திய இரவை வண்ணங்கள் பூசிய ஓவியமாய் மாற்ற வருகிறது கோடை பண்பலையின் கடை தென்றல். வீசும் நேரம் இரவு 9 மணி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு பொழுது, இரவில் நட்சத்திரங்களின் ஒளியில் அசைந்தாடும் தென்றலோடு இரவை இசையால் தாளாட்ட கோடை பன்மலை 100.5 வருகிறது கொடை தென்றல் நிகழ்ச்சிகள். உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

நேரம் இரவு 9:05. கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் சி.ஆர். விஜயகுமாரி நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. கண்கள் உறங்கும் நேரத்தில் தென்றல் உறங்காது, உறங்காது உனக்காக காத்திருக்கும் இரு இமைகள்.

நேரம் இரவு 9:13. இசைத்தண்டலோடு வீசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றலானது சி.ஆர். விஜயகுமாரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக. உன்னை முதன் முதலில் சந்தித்த போது நீ என்றென்றும் சொந்தம் என்பது போல் உணர வைத்தாயே, காதலால் தானோ

நேரம் இரவு 9:17. இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். காதல் என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்வது. இங்கே ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டார்.

நேரம் இரவு 9:22. கோடை பண்பலை 100.5 எழுந்திருக்கின்றோம். கோடை தென்றல் நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் வீசிக் கொண்டிருக்கிறது கொடை தென்றல். நீண்ட நாள் அந்த நாளுக்காக ஏங்கினேன், நம் காதல் வழி நீரோடும் வைகையாக இருக்காதா என்று.

0: 5 நாளை வலம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 வானவில், முற்பகல் 11 பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 பவனி வர இருக்கிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 வண்ணத்தோரிகை, நாளை கலக்கல் கேள்வியாக. இரவு 7 பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 8 பள்ளி கல்லூரி மாணவர்களோடு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இரவு 9 கொடைத்தென்றல், நாளை உயிரில் உறைந்தவையாக. இரவு 10 நினைவே சுகம். நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 வரையில்.
1: நேரம் 9:34. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். அமைதி நிலவ நாம் தனிமையில் செல்வோம், ஆனால் தூக்கத்தில் அமைதி கிடைப்பது எங்கே?

கோடை பன்மலை சொல்லும் நேரம் இரவு 9:38. இன்றைய கொடை தென்றல் சி.ஆர். விஜயகுமாரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளி வீசும் காதல் மொழிகளில் ஒற்றை நிலவை தூது சொல்ல அனுப்பினேன் உனக்காக.

நேரம் இரவு 9:49. இசையோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலையின் 100.5 கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் சி.ஆர். விஜயகுமாரி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களோடு. ஆசைகளை அள்ளி காதலில் தெளித்தால் துன்பம் மறந்து இன்பத்தில் இணைந்து வாழ்க்கையை மாற்றலாமே

உனது எண்ணம் எவ்வளவு ஆழமென்று எனக்கு தெரியும். அந்த காதலில்தான் நாம் இருப்பது உறுதியாக உள்ளது.

இன்றைய கொடை தென்றலானது சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களோடு ஒழித்து சென்றது இன்றைய கொடை தென்றல். பாடல்களை தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. மீண்டும் கொடை தென்றல் வலம் வரும் நாளை இரவு 9 மணிக்கு உயிரில் உறந்தவையாக.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, கசப்பான நிகழ்வுகளை களைந்துவிட்டு இனிப்பான நினைவுகளை இதயம் மீள்பார்வை செய்து கொண்டிருக்கும் நேரம். கவலைகளை களையெடுத்து மகிழ்ச்சி எனும் மகசூலை மட்டும் சேர்த்து வைத்தால் நிம்மதி என்ற வளம் என்னாலும் நம் வாழ்வில் நிறைந்திருக்கும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது இணைகிறது நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா என முக்கடல்களும் சங்கமிக்கும் முத்தான மாவட்டம். சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் ஒரே கடற்கரையில் காணும் சிறப்பை கொண்ட மாவட்டம். தமிழின் பெருமை சொல்லும் திருவள்ளுவர் சிலையையும் ஆன்மீக சிறப்பை ஆளும் விவேகானந்தர் மணி மண்டபத்தையும் கொண்ட மாவட்டம். வரலாற்றை தாங்கிய பத்மநாபபுரம் அரண்மனையும் பொறியியல் திறம் பறைசாற்றும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தையும் கொண்ட மாவட்டம். சுற்றுலா செல்பவர்களுக்கு இயற்கை விருந்தையும் சொன்னவுடன் மகிழ்ச்சி அளிக்கும் ஈடில்லா வளத்தையும் கொண்ட கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களே, உங்களைத்தான் அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 045-42 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: கடல் அலை விளையாடும் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நினைவேசகம் 10:07 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: துர்கை ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: நாகோவில் பக்கம் பறக்கை.
0: பறக்கை,
1: பறக்கை வந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: ஆழக்கடல் வந்து பாட்டுக்கு மேடம்.
0: ஆழக்கடல்ல இருந்தே பாட்டு வேணுமா?
1: ஆமா மேடம்.
0: சரி, பண்பலையோட இசை கடல்ல இருந்து இப்ப பாடல் வருது. கடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: சட்டம் என் கையில் படத்துல இருக்கு, கேட்கலாம்.

கடலின் பெரிய மொத்து அசை சுகத்தில் தோன்றிய மொத்து எங்கள் ராஜா கண்ணின் ஆயிரத்தில் ஒன்றே ஒன்று அழக்கடலில் பெரிய மொத்து அசை சுக

பால் குடிக்கும் வண்ணே.

சங்கத்தில் தோன்றிய நட்பு எங்க ராஜா சொன்ன ஆயிரத்தில் ஒன்னே ஒன்னு ஆழக்கடலில் தேடிய நட்பு ஆசை சுகத்தில்

கடலி பெரிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய மொட்டு எங்க ராஜாக்கள் ஆயிரத்தில் ஒன்னே ஒன்று ஆழக்கடலில் பெரிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய மொட்டு.

சித்தியிலும் தங்க சித்தி உன்னை பெற்ற அம்மா கண்ணே.

0: முத்தான பிள்ளை செல்வங்களை அந்த பாடல் நினைவுபடுத்தி சென்ற நேரம் 10:12. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். ஐயா, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேருங்க ஐயா? காளிராஜ். சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில? மன்னன் திரைப்படத்திலிருந்து கேக்கலாங்களா? நன்றிங்கய்யா.

அம்மாவிற்கான பாடலா இல்லை அம்மனுக்கான பாடலா, ஒரு விதமான குழப்பமே வந்து விட்டது. இசைஞானியின் இசையும் கேஜி யேசுதாஸ் அவர்களின் குரலும் 10:18 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம். ஆஹா, இணைப்பில் வந்தாங்க ராஜா. ஆமாம், அவர் வந்தார், என்னோ விடுபட்டுட்டாரு. சரி, மறுபடியும் முயற்சி செய்து வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 10:22 இணைந்திருக்கிறோம். நினைவேசகம் நிகழ்ச்சி இன்று அழைத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை. வாருங்கள், 0454242 முன்னிணைத்து 24 24 24 அல்லது 24 24 29 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியிலிருந்து கமலி பேசுறேன்.
0: முட்டம் பகுதி. சரிங்கம்மா சரிங்கம்மா. கமலி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பகலில் ஓர் இரவு படத்திலிருந்து இளமை எனும் பூங்காற்று அந்த படம் தான்.
0: நீங்க பாடுவீங்களா?
1: இல்லைங்க மேடம், பாடலாம் தெரியாது, கேட்டு ரசிக்கலாம் மேடம். தெரியும்.
0: சரி, கேட்கலாமா?
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணிய குரல்ல கேட்கலாம்.

0: சுகராகங்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 10:27 இணைந்திருக்கிறோம் நினைவி சுகம் நிகழ்ச்சியோடு. இணைப்பில் காத்திருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நேயர், வாங்க வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் ஆகசீஸ்வரத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: சிந்தமதிப்பு அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஆட்சியர் படம்.
0: சரிங்க, கேட்கலாங்களா?
1: ஓகே மேடம்,
0: நன்றிங்க.

0: 10:33 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்கு மட்டுமே, மற்ற மாவட்ட நேயர்களால் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கிறோம். 24 24 24 அல்லது 24 24 29 வரலாம். முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோடை

0: அமர்க்கு இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நான் வன்னியூர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலில் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு வெளிச்சம் படத்துல இருந்து துள்ளி துள்ளி போகும் பண்ணி அந்த பாடல் வேண்டும் மேடம்.
1: இதோ துள்ளி துள்ளி உங்களுக்காக உங்களை தேடி வருது, கேட்கலாங்களாங்கய்யா?
0: நன்றி மேடம், நன்றி,
1: நன்றிங்க.

5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 வானவில், முற்பகல் 11 பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 பவனி வர இருக்கிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 வண்ணத்தோரிகை, நாளை கலக்கல் கேள்வியாக. இரவு 7 பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 8 பள்ளி கல்லூரி மாணவர்களோடு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இரவு 9 கொடை தென்றல். நாளை

உயிரில் உறைந்தவையாக. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில். மணி 39 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் அவர்களின் நினைவுகளை சுகப்படுத்திய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர், வாங்க. வணக்கம். வணக்கம். ஆஹா, இணைப்பில் வந்தாங்க, என்ன விட்டுப்பட்டுட்டாங்க. சரி, இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: இசை தமிழ் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். பத்து மணி 46 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மகேஸ்வரி மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா.
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து பாண்டித்துறை. அந்த படத்துல இருந்து மல்லியே சின்ன முள்ளியே என்ற பாடலை அன்பு நேயர்களோடு சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.

0: அருமருந்தான பாடல்களை அகமகிழ்ந்து தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை. 100.5 10:52 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் நேசமணி நகர்ல இருந்து ஜோ பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கரும்பு வில் படத்துல இருந்து மீங்கொடி தேரில் பாட்டு போடுங்க.
0: சரி, ஊர்வலம் வர்றாரு, கேட்கலாங்க. நன்றி.
1: தேங்க்யூ.

கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களின் நினைவுகளை சுகப்படுத்திய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. நாளைய நினைவே சுகம் தேனி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை மன அமைதி இருக்கும் இடத்தில்தான் உண்மையான செல்வம் இருக்கிறது. விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

91.5 இசையிறகு கொண்டு இதயங்களை வருட வருகிறது கோடை பண்பலையின் இரவு சிறகு. தவழும் நேரம் முன்னிரவு 11 மணி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பகல் முழுவதும் இமைத்து ஓய்ந்து போன இமைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் இரவு நேரத்தில் செவிகளுக்கு இதம் சேர்க்க குளிர்தென்றலோடு இசைத்தென்றலை வீச வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்கிறேன், என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: இன்னிசை பாடும் கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசி வழங்கும் வசந்த விடியலில் சேவை செய்திகள், கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தலை நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:15 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன் சினர்வாரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம், நாளை தூரத்து சொந்தங்களுக்காக, 8:05 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் மனதொடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம், மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா, 9:30 சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலையை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், 12:25 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து, நாளை திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் கவிதா அவர்களின் தெருவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சியின் வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி, 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி, 5 மணிக்கு இடைக்கால மெட்டுக்களோடு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்பு மலர்கள், 6:05 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ட்ரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 இளமை பேசுகிறது, 8:25 உலக மனநல நாள் குறித்து விழிப்புணர்வு தருகிறார் பழனி தலைமை அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் எம் சசிகலா அவர்கள், 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம், நாளை தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில், 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள், இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள், நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி, குரல் எண் 1195.

இரவு பொழுதை இசையால் வரவேற்று இனிது நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. மீண்டும் சிறகடித்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. இந்த இரவு இனிய இரவாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நாம் காதல் கொண்டவர் நம்மை போலவே நம்மிடம் காதல் கொள்ளாத நிலையில் நமக்கு என்ன இன்பத்தை தந்திவிடப் போகிறார்? குறள் எண் 1195 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: நாம் காதல் கொண்டார் நமக்கவன் செய்வோம் தாம் காதல் கொள்ளா கடை.
0: நாம் காதல் கொண்டவர் நம்மை போலவே நம்மிடம் காதல் கொள்ளாத நிலையில் நமக்கு என்ன இன்பத்தை தந்திவிடப் போகிறார்? குறள் எண் 1195 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
2: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும் தருணம் இது. மீண்டும் எமது நிகழ்ச்சி நாளை அதிகாலை 4:51 இதே அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். வளமையான அலைவரிசை 100.5 உலகம் முழுவதும் உள்ள நேயர்கள் ரசிக்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் இன்று சகவரிடம் 1948, அஸ்வினா 18, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் புரட்டாசி 23, இன்று 2026 அக்டோபர் மாதம் 10 சனிக்கிழமை, இன்று பிறந்த நாள், திருமண நாள் என சிறப்பான நாட்களை தங்கள் வாழ்வில் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும், இனிமையாக புலர்ந்த இந்த பொழுது இனிமையாகவே நிறைவேறும் என்று வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5.

விடியலின் வெளிச்சத்தோடும் இறையருள் வேண்டும் பாடல்களோடும் பக்தியின் பரவச பயணமாய் இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வருடும் வாஞ்சை காற்றோடு நெருடும் கவலைகளை நீக்கமர பாக்களால் நீக்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

அன்பு நிறைந்த இதயங்களோடு, இறை நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களோடு இசையின் வழியே இறைவனை நெருங்கும் இனிய நேரம் இது. பக்தி பாடல்கள் மனதை வருட, இறையருள் நம் வாழ்வை நிறைக்க இதயமினிக்கும் இந்த பொழுதில் கோடை பண்பலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அருள் மாலை நிகழ்ச்சியோடு.

அதிகாலையின் ஆரம்பத்தை ஆற்றல் நிறை இறை இசை பாக்களால் பரவசமூட்டி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை நுறுபுள்ளி ஐந்தின் அருள் மாலை.